வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஃபார்முலா ஒன் பந்தயத்தை மீண்டும் மலேசியாவில் ஏற்பாடு செய்வது தொடர்பான பேச்சுகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுகுறித்த மேற்கூடிய கலந்துரையாடல் F1 தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஸ்டெஃபனோ டொமினிக் ஹேலியுடன் நடத்தப்படும். F1 கார் பந்தயத்தை நடத்துவதால் மலேசியா அடையும் பயன், செலவு உள்ளிட்ட மதிப்பீடுகள் அவசியம் என நிதி அமைச்சருமான அவர் கூறினார். சமூக தொடர்புத்துறை ஜேகாம் இனி சமூக ஊடகத்தில் அதிக கவனம் செலுத்த உள்ளது. அரசாங்கத்தின் செய்திகளும் அடைவுகளும் மக்களிடையே உடனே கொண்டு சேர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த ஜேகாமின் தொடர்பு முயற்சிகளுள் 70% சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கும் என அதன் தலைமை இயக்குனர் மொமர் ஹிஷாமுடின் கசாரி கூறினார். நாட்டின் மீன்வளத்துறையை உந்தச் செய்யவும் மீனவரின் திறனை மேம்படுத்தவும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பித்துள்ளதாக மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தலைவர் மொமர் ஃபைஸ் ஃபடில் தெரிவித்தார். இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 140 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை LKIM பெற்றது. அட்டவணையிடப்பட்ட பயணத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் USS ஜார்ஜ் HW Bush விமானம் தாங்கி கப்பல், 10 ராணுவ போர் தாங்கி கப்பல்கள் USS டெல்பர்ட் டி பிளாக் அடிப்பான் ஆகியவை புக்கெட்டை சென்றடைந்துள்ளன. மார்ச் மாதம் பணியமர்த்தலுக்காக நோஃபோக், வெர்ஜினியா, மேஃபோர்ட், புளோரிடா புறப்பட்ட HW Bush விமானம் தாங்கி கப்பலுக்கான முதல் நிறுத்தமாக புக்கெட் உள்ளதாக தாய்லாந்துக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்தது. அமெரிக்கா தெஹ்ரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் ஈரானின் எண்ணெய் விவகாரங்களுக்கான அமைச்சர் மொஹ்சின் பக்நெஜாத் பதவி விலகியுள்ளார். அவரது பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட அதிபர் அலுவலகம் அந்நாட்டின் தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஹமீத் போவட்டை அப்பதவிக்கு நியமித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. போர்த்துகலின் நட்சத்திர விளையாட்டாளர் கிறிஸ்தியானோ ரொனால்டோ விரும்பினால் மீண்டும் தேசிய அணிக்கு திரும்பலாம் என அதன் தலைமை பயிற்றுநர் ஹோகர் ஜெசஸ் தெரிவித்துள்ளார். லீக் நாடுகள் ஆட்டத்தில் அவனி நோர்வேயை வீழ்த்தி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய பின் அவர் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். நவம்பரில் போர்த்துகலின் அடுத்த போட்டிக்கு முன் ரொனால்டோவுடன் பேச தயார் என ஹோகர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: அம்பிகாதேவி படக்கத்துக்கு அம்பிகாபதி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் என்ன மகன் தடுமாறுது
1: நடக்கிறது.
0: சரிங்க, வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 8:09. இந்த மாதிரி தடுமாற்றங்கள் வரும் அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ண, சின்ன ஓய்வு கொடுத்துட்டு திரும்பி ஒரு விஷயத்த தொடங்கணும்.
1: இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இப்ப இருக்கிற சூழல நடக்கிற ஒன்ன பத்தி தான் நம்ம அதிகமா பேச போறோம். எல்லாருக்கும் ஒரு சிலர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல காணொலி பதிவிடணும், புகைப்படமா பதிவிட நினைக்கிறாங்க இல்லையா. இப்ப அதுவே நடக்கிற எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து காட்சியாவே மாறிடுச்சு.
0: தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாரில் அவர்கள் இருக்காங்களே, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்சம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடம் கொடுங்க அப்படின்ட்டு துன் மகாதீர் அவருடைய அந்த சூழலை கருதி சொல்லியிருக்காரு. அவர் எப்பெல்லாம் வந்து அவருடைய மனைவியை நல்லடக்கம் செய்த இடத்துக்கு வராங்களோ அந்த இடத்துல பொதுமக்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் வந்து நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன் பண்றீங்க அப்படின்னு, இது அது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல சபை நாகரிகம் கருதி சிலவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ சில பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லல்ல.
1: எல்லாமே காணொலி, எல்லாமே புகைப்படம், எல்லாமே சமூக வலைதளம் அப்படின்னா, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு சிலர் வந்து நம்ம இந்த மாதிரி பண்றதை நம்ம பாக்குறோம், ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு நமக்கே தோணுது. அந்த மாதிரி இன்னைக்கு நேர்கிட்ட இதை பத்தி தான் பேச போறோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்றாங்க இல்லையா, இதை நீங்க உண்மைக்குமே எப்படிதான் பாக்குறீங்க? இந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு இல்லங்க, இது சரி வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம். நீங்க சில பேர்
0: அதுல சம்பந்தப்பட்டவங்க சில இதுல கோபப்பட்டு எரிச்சல் அடையக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம அவங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது, அது துக்கமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்கேயாவது இதை சொல்லணும், நாங்களுமே கோபம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த தளத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம்.
1: இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, இந்த மாதிரி நடக்குது, நானும் அதை பத்தி யோசிச்சிருக்கேன் அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம். சொல்லிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-8
0: அதே நேரத்துல இன்னைக்கு திவ்ய பாரதி அப்படின்றவங்கள்ட்ட பேச போறோம். யார் இவங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க உங்ககிட்ட சொல்றோம்.
1: 9 மணிக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு அப்படின்னு.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களும் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
1: இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட வந்து பேசியிருந்தோம், அதாவது ஒருத்தவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சமூக வலைதளங்கள்ல காணொலி வாயிலாகவும் சரி அல்லது புகைப்படங்கள் வாயிலாகவும் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அது ஒரு முயற்சியாவே எடுத்து பண்றாங்க. எது எங்க எது நடந்தாலும் உடனே போயிட்டு அதை பதிவு செய்து நம்ம சமூக வலைதளங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வராங்க.
0: சில பேர் அதை இப்படியும் பாக்குறாங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றது நான் தெரியணும் அப்படின்றதுக்காக இது செய்யறாங்க.
2: பாத்தீங்களா, இந்த போன் வசதி இல்லாதது, சோசியல் மீடியா இல்லாத வசதி எல்லாம் வந்து நம்ம நியூஸ்ல பார்த்தா தெரிஞ்சுக்குவோம். இப்ப எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு சோசியல் மீடியா, எதுக்கு எடுத்தாலும் டிக்டாக், எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம்ல போட்டு பண்ற விஷயங்கள். இன்னொன்னு, அநாகரிகமான உடைகள் அணிந்துகிட்டு சம்டைம் வந்துட்டு இந்த பதிவிடுறது கூட வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு.
0: கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுதான் சங்கர் சொன்னாரு. கவனத்தை ஈர்க்கறதுக்கு ஒருவேளை இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற பார்வையை கூட சில பேர் முன் வைக்கிறாங்க.
1: ஊடகம் அப்படின்றது, இப்ப ஊடகத்துடைய பங்கு அப்படின்னா முன்பெல்லாம் வந்து ஒரு சில நிறுவனங்கள் இருக்கும், அவங்க ஊடகம் பார்த்தியம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஆனா இப்போ கைபேசி வைத்தவர்கள் எல்லாம் வந்து தகவலை பரப்பக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனா இப்ப ஊடகத்தினுடைய பெரிய சவால் என்ன அப்படின்னா, எது உண்மை எது சரி சரி இதெல்லாம் வந்து பார்த்து மக்களுக்கு நல்லது ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பெரும்பொறுப்பு ஊடகத்துக்கு வந்துருச்சு.
0: சரிங்க, இதெல்லாம் பத்தி பேசும்போது திவ்ய பாரதி அப்படின்றவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். இவங்க பேரு திவ்ய பாரதி கார்த்திபன். யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை மலேசியாவையே வந்து சோகத்தில் ஆழ்த்திய ஒரு செய்தி துன் டாக்டர் சித்யாஸ்மாவுடைய மறைவு. அந்த இறுதி நல்லடக்க காரியங்கள் நடக்கும்போது துன் டாக்டர் மகாதீரோடு மூன்று பேர் பின்னால் நின்றுட்டு இருந்தாங்க, மருத்துவ உடைகள் போட்டிருந்தாங்க. அதுல ஒரு இந்திய பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க தாங்க திவ்ய பாரதி. இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க
1: துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா. அவங்களை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் காத்துட்டு இருக்காங்க.
0: தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். வணக்கம் மின்னல் உங்களுக்காக சில தகவல் எல்லாம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. கோட் படத்துக்கான பாடல் வருது அடுத்து.
1: இது வணக்கம் மின்னல்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு ஒரு சிறப்பு சந்திப்பு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். திவ்ய பாரதி காந்திபதி இவங்க தான் நம்ம கூட பேச போறாங்க.
1: கடந்த வாரம் சமூக வலைதளங்கள்ல யார் இவங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பதில் நம்ம டாக்டர் சித்யா ஹஸ்மா அவங்களுடைய வந்து இந்த கடைசி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்களோட பக்கம் இருந்து அவங்களோட பயணித்தவங்க.
0: சரிங்க, இந்த நல்லடக்க சடங்குகள்ல இந்த மூன்று பேர் இருந்தாங்க, கவனத்தை ஈர்த்த அந்த மூவரில் ஒருவர் இந்திய பெண். இவங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், இவங்களை தொடர்பு கொண்டிருக்கோம், சில கதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் திவ்ய பாரதி.
2: வணக்கம்.
0: வேலை முடிஞ்சிருச்சா திவ்யாக்கு?
2: முடிஞ்சிருச்சு.
0: திவ்யாவுடைய பொறுப்பு என்ன திவ்யா?
2: நீங்க எத்தனை வருடமா அவங்க ரெண்டு பேருடைய பயணம் செய்றீங்க? ஒரு 5 வருடமா.
0: இப்ப எல்லாருமே வந்து உங்களை தான் தேடுறாங்க, யார் இவங்க? இந்த மூன்று பேருக்கும் பெரியது ஒரு நன்றி அப்படின்னு அந்த பதிவெல்லாம் பாத்திருப்பீங்களே திவ்யா?
2: அவ்வளவா டைம் இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் அதை அனுப்புனாங்க.
1: துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அப்படின்றவங்க ஒரு பெரிய சகாப்தம், மலேசியர்களுக்கு ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க 5 வருடம் அவங்களோட பயணம் செய்திருக்கீங்க அப்படின்னும் போது, அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு உதவி பண்ற, அவங்களை இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தது இல்லையா? முதல்ல சொல்லுங்க, அந்த தருணம் இப்போ நிறைய ஞாபகத்துக்கு வரும், ஏதாவது நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. அவங்களோட இருந்த அந்த தருணம் எப்படி இருந்தது?
0: திரும்பி பார்க்கும் போது அந்த காலம் எவ்வளவு அழகான காலம் திவ்யாக்கு.
2: அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன், அவங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் சோல், ரொம்ப ஹம்பிள். அவங்க கூட வந்து நான் இந்த 5 இயர்ஸ் இந்த ஜேர்னி இருந்தது வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி வந்து எனக்கு எனக்கும் என்னோட டீமுக்கு கொடுத்ததுக்கு. அவங்க கூட இருந்த அனுபவங்கள் வந்து, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பர்சனல் டச் கொடுப்பாங்க. யாருமே வந்து கிராண்டடா எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஆள்கிட்ட வந்து பழகிறப்பையும் அந்த பர்சன் யாருன்னு தெரியாதவங்களா இருந்தாலும் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, பிளஸ் பண்ணுவாங்க.
0: இப்ப அவங்க கூடவே நீங்க பயணம் பண்ணீங்க இல்லையா இந்த 5 வருடங்களாக, அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பார்த்து நிறைய விஷயங்களை வந்து வியந்திருப்பீங்க. என்ன 100 வயசை எட்டி பிடிக்கிற ஒருத்தவங்க இதெல்லாம் என்னமோ பின்பற்றாங்க, இதுதான் இவங்களை இவ்வளவு பெரிய நபரா மாத்தி இருக்கு அப்படின்னு நீங்க வியந்து போன சில அவங்களுடைய கூறுகள் இல்ல கொள்கைகளா இருக்கலாம், என்னன்னு சொல்வீங்க திவ்யா?
2: அவங்களோட டிசிப்ளின், அவங்களோட அந்த லேர்னிங், அவங்களுக்கு இந்த ஏஜ்லயும் வந்து அவங்க எந்த நேரம் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பியானோ லெசன்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட வயலின் லெசன்ஸா இருந்தாலும் சரி, அவங்களோட விஷன் கூட வந்து அவங்களுக்கு வெறும் சைட் விஷன் தான், மெயின் விஷன் இருக்காது, சைட் விஷன் தான். ஆனா அந்த சைட் விஷன்லயும் வந்து ஜேர்னலிங் செய்வாங்க, எழுதுவாங்க, நியூ லாங்குவேஜஸ், ஜப்பனீஸ், யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி பிரெஞ்ச், ஏதாவது லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்டினியூஸ் லேர்னிங்.
0: எனக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் இதெல்லாம் இன்னும் செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க அமைதியா ஓய்வா இருக்கலாமே அப்படின்ட்டு
2: கேட்டிருக்கேன். பட் அவங்களோட இது வந்து எப்படின்னாக்கா, to keep the brain active, always must be learning. Because Thun Emo vandha andha maadhiri dhaan, he always keep himself active.
1: 100 வயது எட்டும் போது மருத்துவ ரீதியா நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது, எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இயல்பான ஒன்றுதான் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது மனசோர்வும் கூடவே வரும், அவங்களுக்குன்னு சில மனசோர்வு வரும்போது எப்படி அதை பாத்துக்குவாங்க, எப்படி அதுல இருந்து மீண்டு வருவாங்க?
0: இல்ல நீங்களா தான் அதுக்கான பக்க பலம் திவ்யா?
2: அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எந்த நேரமே வந்து அவங்களுக்கு நல்ல அட்டென்ஷனும் கொடுப்பாங்க, ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க வந்து எந்த நேரம் மியூசிக், ஹஸ்மா வந்து எந்த நேரம் மியூசிக்கோடய கனெக்டடாக இருப்பாங்க, கிளாஸஸாக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஜாமிங் செஷன்ஸ்க்கு வீட்டுக்கு ஆள் வருவாங்க. ஸோ அவங்க அதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவங்களோட செல்ஃபை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க.
0: திவ்யா, எல்லாரும் இன்னொன்னு அவங்கள ரொம்ப பாராட்டினது வந்து அந்த கணவர் மேல காட்டின அன்பு, அப்புறம் அந்த பற்று, அந்த மாதிரி இன்னும் அவங்க சொன்னது சில விஷயங்கள நம்ம கூட படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது அவருடைய அரசியல் இதுல நான் தலையிட மாட்டேன், நான் வந்து குடும்ப வாழ்க்கையை பாத்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனத்தை ஈர்த்தது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னில அந்த அந்த அந்யோன்யம் எப்படி திவ்யா இருக்கும் பாக்குறதுக்கு?
2: அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கப்பல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ரெண்டு பேருமே வந்து கிராண்டடா எடுத்துக்க மாட்டாங்க ஈச் அதர். இன் திஸ் ஏஜ். ஸோ எவ்ரி மார்னிங் கூட வந்து ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகாத முனுக்கு அவங்க கிட்ட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஈவன் நைட் கூட வந்து தூங்காத முனுக்கு கூட வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் நாங்க வந்து ஸ்பேஸ் கொடுப்போம். அவங்க வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து தூங்க போவாங்க. எங்க டிராவல் பண்றதா இந்த மாதிரி இருந்தா கூட ரெண்டு பேரும் ஒன்னாதான் போவாங்க. ஏன்னா ஒரு சிச்சுவேஷன்ல துணை ஹஸ்மானால போக முடியலனாலும் சரி எங்க போனாலும் வந்து காலையிலயும் வீடியோ கால் பண்ணுவாங்க. ராத்திரி தூங்காத முன்னு கூட வீடியோ கால் பண்ணிட்டு பாத்துட்டு பேசிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளார வந்து அந்த each other அந்த ரெஸ்பெக்ட் அந்த லவ் அந்த கேரிங் துணையம் வந்து அவரும் மென்ஷன் பண்ணிருக்காரு. நீங்க நிறைய வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. That each other accept for who they are. We don't change them, so they accept each other. அந்த மாதிரி

0: அவங்களுக்கு இந்தியர்கள் மேல இருந்த ஒரு பற்று வந்து எப்போதுமே பேசப்படுது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க திவ்யா. என்னெல்லாம் உங்கள்ட்ட கேட்பாங்க தமிழர்கள் பத்தி, இந்தியர்கள் பத்தி எல்லாம்?
1: தெரிஞ்சுக்குவாங்களா?
2: ஹாஸ்மா வந்து எஸ்பெஷலி இப்போ மார்னிங் அவங்க கிட்ட அட்டன் பண்றதும் சரி, இல்லைன்னா நைட் அட்டன் பண்றதும் சரி, காலையிலே அவங்க எந்திரிச்சோன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து காட் கிட்ட கடவுள்கிட்ட வந்து நான் நன்றி சொல்றேன் எனக்கு ஒன்னும் ஒரு நாள் கொடுத்ததுக்கு, அந்த மாதிரி இன்னும் அவங்க கிட்ட இருக்கிறப்பே வந்து ஒரு மோட்டிவேஷனாகவே தான் இருக்கும். ஸோ எப்படி இவங்க இந்த ஏஜ்லயே வந்து காலையில எந்திரிச்சு ஃபிசியோலாம் செஞ்சு பேர்ட்க்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்களும் பசியாறி அந்த 100 இயர்ஸ்க்கு அவங்க அது செய்யறதே வந்து அந்த டெய்லி ஆக்டிவிட்டி அவங்களோட ரூட்டீன் இவ்வளோ பிஸியா இருக்கிறதே வந்து அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும், அதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து அவங்களோட விஷன் வந்து வெறும் சைட் விஷன் மட்டும்தான், அவங்களுக்கு வந்து அந்த நேர் விஷன் இல்ல. சோ அவங்க வந்து என்ன வந்தாலும் நம்ம வாய்ஸ் வச்சுதான் வந்து பாப்பாங்க.
1: ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல
2: அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் தான் அவங்களுக்கு வந்து மெயின்லி வந்து வாய்ஸ் ரெக்கக்னிஷன் தான். அவங்க வந்து வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, கேட்பாங்க ஹவ் ஆர் யூ, காலையிலேயே கேட்பாங்க அவங்க நல்லா தூங்குனாங்களா இல்ல, நம்பிக்கை இருக்கட்டும் அவங்க நம்ப நம்ப ஓகேயா இருக்குமான்னு
0: கேட்டுருவாங்க. இதுல என்னன்னா அதிகமா அவங்க காணொலி பாக்குறதுனால ஒரு ஒரு பொம்மையோடையும் அதிகமா பேசி பழகி அந்த தருணம்லாம் இருந்தது. அந்த மாதிரி உண்மைக்குமே அந்த பொம்மைய அதிகமா நேரத்தை செலவு பண்ணுவாங்களா திவ்யா?
2: அவங்களுக்கு வந்து இந்த பிளஷிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க நிறைய பிளஷிஸ் வச்சிருக்காங்க. சோ அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் தான் வந்து அவங்களோட அந்த பெம்பி, அது அவங்களோட சன் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. அவங்களுக்கு அவங்க வந்து டைம் அவங்க அவங்க பச்சை யாசின் படிக்கிறது கூட அந்த பிளஷிஸ் வச்சுதான் அந்த பச்சை யாசின் படிப்பாங்க. அந்த ரெஸ்ட் பண்றப்பெல்லாம் வெளியே போறப்பையும் சரி கால் இருக்கிறப்பையும் சரி
0: நினைக்கிறோம்
1: சொல்ல முடியுமான்னு தெரியல திவ்யா.
0: என்னன்னா இப்போ அந்த 100 ஆண்டுகள் ஒரு மனிதர் வாழ்றது அப்படின்றது எல்லாராலையும் அது சாத்தியமா அப்படின்னு தெரியல. நிச்சயமா அவங்க வாழ்க்கை முறை அதற்கு பெரிய ஒரு காரணமா இருக்கும். அவங்க சாப்பாட்டு முறை, இந்த உணவு முறை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: எப்படி இருக்கு அதுவாங்களா? பெரிய ஒரு கேள்வி திவ்யா, இந்த ரகசியத்தை நீங்க இன்னைக்கு உடைக்க முடியுமா?
2: அவங்க வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான பர்சன் இன் லைஃப். நிறைய பேர் நீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க நார்மலா தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்ற போர்ஷன்ஸ் கூட ரொம்ப குறைவா தான் இருக்கும். காலையிலே 2 எக் சாப்பிடுவாங்க, ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நாங்க ட்ரை பண்ணுவோம் அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஆனா அவங்களும் ரொம்ப ரிஃப்யூஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவாங்க. தோசை அவங்களோட ஃபேவரட் தோசை சாப்பிடுவாங்க காலையில, ஹாஃப் தோசை. ஒரு ஒன் இந்த வீக் வந்து ஒரு மூணு வாட்டி காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாப்பிடுவாங்க. அதர்வைஸ் வந்து ஸ்பெஷலானதுலாம் இல்ல, ஜஸ்ட் நார்மல். பட் அவங்க எடுக்கிற குவாண்டிட்டிஸ் எல்லாமே வந்து குறைவா தான் இருக்கும்.
1: ரொம்ப கட்டுக்கோப்பான சாப்பாடு இந்த வயசுலயும். திவ்ய பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கோம். துன் டாக்டர் சித்தியாஸ்மாவுடைய தாதி இவங்க. இன்னும் கதைகள் பேசுவோம்.

0: விளக்குகள் வீசி இந்த உலகத்திற்கான தன் சேவையை வழங்கி மறைந்திருக்கின்றார் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள். அவங்கள பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: திவ்ய பாரதி அவங்களுடைய தாதியர், அவங்கதான் அவங்களுடைய இருந்த அந்த நிமிடங்கள் பத்தி நம்மோட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க.
0: சரி, 100 வயசு வாழணும் அப்படின்னு எல்லாத்தையும் வாழ்த்துவோம். ஆமா தானே, அது வந்து ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ஆண்டுகள் வாழ்ந்து மனசுல மட்டும் இல்ல இந்த உலக வரலாற்றிலும் இடம் பிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் அவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு வரலாறு இல்ல திவ்யா, அவங்க இப்ப 1 வாரம் ஆயிருச்சு, எவ்வளவு மிஸ் பண்றீங்க திவ்யா?
2: நான் மட்டும் மிஸ் பண்ணல, அவங்க வீட்டுல வேர்ட்ஸ் எல்லாமே அவங்கள மிஸ் பண்ணுது. ஏன்னா அவங்க வந்து காலையிலே ருட்டீன் வந்து அந்த பேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபீட் பண்றது, வீடே வந்து லைக் செம்டி விதவுட் அந்த மியூசிக் சத்தம் இல்ல. அவங்க எந்த நேரம் வயலின் வாசிப்பாங்க, பியானோ வாசிப்பாங்க, எல்லாத்திட்டையும் ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. அவங்களோட இழப்பு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலிங் தான். பட் வந்து இப்போ வந்து துன் ஹாஸ்மா ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட்னுக்கு வந்து அழுக கூடாதுன்னு, அதாவது துன் எம்னுக்கு வந்து அழுக கூடாதுன்னு. ஸோ இப்போ வந்து இவ்வளவுதான் வந்து நாங்க என்னோட டீமும் நானும் சரி நாங்க டவுனா இருந்தாலும் வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ஃபார் துன் எம். சோ அதனால வந்து வி ஆர் ட்ரைங் டு பி ஸ்ட்ராங்.
0: எதெல்லாம் உங்களை மிஸ் பண்ண வைக்குது திவ்யா?
2: அவங்க அவங்க வந்து ஈவன் வந்து டே பிஃபோர் அவங்க வந்து பாஸ் பண்ணாத முன்னுக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நீ இந்த இந்தியன் பலகாரம் அந்த வைப்பாங்களா இருக்குல்ல, அது தமிழ்ல எனக்கு அது அவல்ல வந்து அந்த சுகர் கோட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு வந்து அது நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல, அதை நான் மிஸ் பண்றேன், அவங்களோட வாய்ஸ் மிஸ் பண்றேன். காலையிலயே வந்து அவங்க அந்த 2 eggs மேஷ் பண்ணி அவங்களால சம்டைம்ஸ் வந்து ஹெல்ப் கேட்பாங்க, ஆனா அவங்களுக்கு அது அவங்களா செய்யணும்னு ஆசை, அந்த ஏக மேஷ் பண்ணி சாப்பிடுறது அத பாக்க முடியலன்னு மிஸ் பண்றேன். அவங்க வாய்ஸ் கேட்க முடியல, அவங்களோட பிளெஸிங், அவங்க வந்து நைட் தூங்காத மனுக்கு அந்த ஷிஃப்ட்ல யாரு வேலை செஞ்சாலும் அவங்க ஹக் பண்ணிட்டு குட் நைட், குட் நைட் யூ ஆல்சோ ரெஸ்ட், ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க.
0: நிச்சயமா அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்காது, ஆனா ஒரு பெரிய வரம், இத்தனை ஆண்டுகள் அவங்க கூட நீங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துல பயணம் பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஒரு பெரிய வரம். அது ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா 1500 நாட்கள் கணக்கு போட்டு பார்த்தா பயணம் பண்ணதே ஒரு பெரிய ஒன்று. அவ்வளவு படங்கள் காணொளிகள் உங்ககிட்ட இருக்கலாம், அதெல்லாம் காலத்துக்கும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது இல்ல திவ்யா?
2: இது வந்து எனக்கு என் டீமுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங்.
1: எத்தனையோ விஷயங்கள் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா இன்றைக்கு அவங்க பக்கம் இருந்த நீங்க சொல்லும் போதுதான் இன்னும் கூடுதலா எங்களுக்கு மட்டும் இல்லாம இப்போ நிகழ்ச்சி கேட்கிற அத்தனை பேருக்கும் அதிகமாவே புரிஞ்சிருக்கும்.
2: அவங்க பத்தி வந்து இந்த ஹோல் நேஷனே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்கள இருக்கிறது வந்து அவங்க கூட இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இருக்கும், ஆனா எல்லாத்துக்கூடயுமே வந்து அவங்க வந்து அந்த பிரசன்டடா தான் இருப்பாங்க, யாருமே ஒரு ஆள் கூட வந்து லெஃப்ட் அவுட் ஆஃப் ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டாங்க.
0: அது அவங்களுடைய தனித்துவம், அது ரொம்ப அழகா சொன்ன திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கும் உங்களுடைய குழுவுக்கும் திவ்யா
1: என்றும் நம் நினைவுகளில் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள்.

0: துன் டாக்டர் சித்தியாசமா அவங்களை பற்றி தான் பேசி இருந்தோம். ஏன்னா திவ்ய பாரதி அவங்களுடைய தொடர்பு கிடைத்து அவங்க கிட்ட இவங்களை பற்றி பேசி நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம். கண்டிப்பா உங்களுக்குமே ஒரு நல்ல திருப்தியான ஒரு சந்திப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: இன்றைக்கு வணக்கம் இதெல்லாம் நம்ம தொடங்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பதிவிடக்கூடிய காணொலியா இருக்கட்டும் புகைப்படமா இருக்கட்டும் அது ரொம்ப சரியானதா பதிவிடணும், மத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த ஒரு பாதிப்பும் வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்திருந்தோம் இல்லையா.
0: சங்கர் பேசினாரு, அவர் சொன்னாரு கோபம் தான் வருது அப்படின்னு
2: சொல்லியிருந்தார். Tun Dr. Mahathir kehilangan oleh Allahyarhamah Tun Dr. Kasmah. Kita faham, ramai yang nak tahu perkembangan terkini termasuk keadaan kesihatan Tun Dr. Mahathir. Tapi sebenarnya tak semua benda perlu dikejar. Lebih-lebih lagi untuk buat berita atau konten. Kita kena bagi ruang dan masa kepada keluarga yang sedang berduka. Dan kalau kita terjumpa kandungan yang mengaibkan, yang guna AI yang tak sensitif atau sampai mendoakan benda-benda yang bukan-bukan, tolonglah jangan share, jangan komen dekat post tu, jangan bagi views. Kalau nampak konten macam ni, tolong terus lapor kepada MCMC atau polis. Guys, teknologi boleh berubah. Kita boleh berbeza pandangan, tapi janganlah guna media sosial sampai kita hilang adab, moral dan sifat kemanusiaan.
0: தொடர்பு அமைச்சர் துஃபாமி ஃபாஜில் அவர்கள் அந்த விவரத்தை நம்ம கூட பகிர்ந்திருந்தார். அதுதான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, காணொலி எடுத்து இல்ல அந்த காணொலியை பரவ செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாக நீங்க எம்சிஎம்சி தொடர்பு பல்லூடக ஆடையும் அல்லது போலீசிடம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்றதுதான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு.
1: அதே மாதிரிதான் மற்றவருடைய அனுமதி இல்லாம ஒரு காணொலி எடுப்பதும் அப்படின்றது சட்டப்படி குற்றம். அதனால சமூக வலைத்தள நம்ம நிறைய பயன்படுத்தக்கூடியவர்களா வந்து நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதை சரியான முறையில பயன்படுத்துவோம் அப்படின்றதான் தொடர்பு அமைச்சர் வந்து வலியுறுத்தியிருந்தார்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: மணி போய் 8:56. இந்த வாரம் வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது.
2: பயணீட்டாளர்களின் எதிர்பார்ப்பும் இதை பற்றிய விவரங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பினாங்கு பயணீட்டாளர் சங்க கல்வி ஆய்வு அதிகாரி என் வி சுபாராவுக்கு காத்துட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் குறிப்பாக பயணீட்டாளர்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் பொருட்களின் விலை குறைய வேண்டும். இதுதான் இவர்களின் இந்த அடிப்படையான ஒரு வேண்டுகோள். பொதுமக்கள் பயன்படுத்தும், குறிப்பாக சமையல் அறையில் பயன்படுத்தும் அத்தியாவசிய சமைக்க பயன்படுத்தும் பொருட்கள் பிற நாடுகளிலும் தான் வருகின்றது. சமையலுக்கான தாளிப்பு பொருட்கள் வருகின்றன. இவற்றுக்கான வரியை பிரதமர் அவர்கள் குறைத்தால் அல்லது அதை நீக்கிவிட்டால் இந்த காலகட்டத்தில் பயணீட்டாளர்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். காரணம், இந்த மாதிரி பொருட்களை தான் உணவு கடைகள் அமைத்து வைக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் உணவின் விலையும் உயர்த்தி விடுவார்கள். விலையை உயர்த்தாமல் இருப்பதற்கு இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை விலக்கிவிட்டால் பொருட்களின் விலை தானாக குறையக்கூடும் என்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் என்றாலே பெரும்பாலும் சிலருக்கு, குறிப்பாக அரசாங்க ஊழியர்களுக்கு, போனஸ் வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்களுக்கும் கொடுத்தால் அதுவும் நல்லதுதான். ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகள் பொருட்களின் விலையை உயர்த்த கூடவே கூடாது. இன்னொன்று, பெரும்பாலும் இந்த நம்முடைய கௌரவத்தை, அதாவது அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய பொருட்களான விலையுயர்ந்த கடிகாரம், அழகு சாதனங்கள், கால் சட்டை, காலணி போன்றவற்றிற்கான வரியை அதிகரிக்க வேண்டும். அவை உள்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றது என்றால் அதன் விலை குறையும். ஆனால் வெளிநாட்டிலிருந்து இந்த பொருட்கள் வந்தால் அதற்கான வரி அதிகமாக இருக்கும். அதிகரிக்கப்பட்டால் பயணீட்டாளர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்தினால் விலையும் குறையும். இதனால் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு, இதனால் அவர்களுக்கும் லாபம் ஏற்படும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டம் பொதுமக்களுக்கும் பயணீட்டாளர்களுக்கும் ஒரு சாதகமான, சுமை இல்லாத ஒரு வரவு செலவு திட்டமாக அமைய வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.

0: வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஃபார்முலா ஒன் பந்தயத்தை மீண்டும் மலேசியாவில் ஏற்பாடு செய்வது தொடர்பான பேச்சுகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளதென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுகுறித்த மேற்கூடிய கலந்துரையாடல் F1 தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஸ்டெஃபனோ டொமினிக் கேலியுடன் நடத்தப்படும். எனினும் இந்த பேச்சு இன்னும் தொடக்க நிலையில் உள்ளதென பிரதமர் கூறினார். ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தை நடத்துவதால் மலேசியா அடையும் பயன், செலவு உள்ளிட்ட மதிப்பீடுகள் அவசியம் என நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே செப்பாங் பன்னாட்டு பந்தயத்தளம் SICயில் 9 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற ஃபார்முலா ஒன் கார்பந்தய ரசிகர்களை மட்டும் மன மகிழச் செய்யவில்லை, மாறாக ரச மடானி மூலம் 40 உள்நாட்டு வணிகர்களும் பலனடைய வழிவகுத்ததென டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். உள்நாட்டு வணிகருக்கு ஆதரவாக பந்தயத்தினூடே மலேசியாவின் பல்வேறு உணவையும் பானங்களையும் சுவைக்கும் வாய்ப்பு கிட்டியது என்றவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் யோங்பெங்கில் மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் பள்ளியின் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் உள்ளடக்கிய முழுமையான சோதனையை மேற்கொள்ள கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபர்லினா சிடே உத்தரவிட்டார். அதேவேளை கால ஆய்வியல் குறித்து காவற்படை, ஜொஹூர் கல்வித்துறை, பத்துபஹாட் மாவட்ட கல்வி அலுவலகம், பள்ளி நிர்வாகம் ஆகியவற்றிடமிருந்து விளக்கம் பெறப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் உண்மை மறைக்கப்படாது என்று டாக்டர் ஸ்ரீ ஃபர்லினா கூறினார். சமூக தொடர்புத்துறை ஜெய்காம் இனி சமூக ஊடகத்தில் அதிக கவனம் செலுத்த உள்ளது. அரசாங்கத்தின் செய்திகளும் அடைவுகளும் மக்களிடையே உடனே கொண்டு சேர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த ஜெய்காமின் தொடர்பு முயற்சிகளுள் 70 விழுக்காடு சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கும் என அதன் தலைமை இயக்குனர் மமர் ஹிஷாமுடின் கசாலி கூறினார். எஞ்சிய 30 விழுக்காடு மடானி கீதா திட்டம் போன்ற அரசாங்கம் மக்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளும் களத்திட்டங்களை உட்படுத்தி இருக்கும் என்றார் அவர். பெண்கள் அவ்வப்போது மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என பண்டா துன் ரசா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வன் அசிசவான் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் மார்பக புற்றுநோய் பாதிப்புகளில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவை 3ம் 4ம் கட்டங்களில் கண்டறியப்படுவதால் இது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். தொடக்க கட்டத்திலேயே நோய் கண்டறியப்பட்டால் நோயாளிகளின் உயிர் வாழ்வு விகிதம் 90 விழுக்காடு வரை இருக்கக்கூடும் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் 40 முதல் 70 வயதுக்குட்பட்ட மாத வருமானம் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான பெண்களுக்கு தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN இலவச மெமோகிராம் பரிசோதனை வழங்குவதாகவும் டாக்டர் வன் அசிசா தெரிவித்தார். நாட்டின் மீன்வளத்துறையை உந்தச் செய்யவும் மீனவரின் திறனை மேம்படுத்தவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பித்துள்ளதாக மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தலைவர் மொமர் ஃபைஸ் ஃபடில் தெரிவித்தார். இவ்வாண்டு ஒட்டுமொத்தமாக 140 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை LKIM பெற்றது. 2027 அந்த தொகை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீன் வளர்ப்புத்துறை, படகு போன்ற தளவாட மேம்பாடு, மீனவரின் நலனுக்கான வீடமைப்பு ஏற்பாடு உட்பட நடப்பில் உள்ள ஊக்கத்தொகையை தொடர்வதிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தீபகற்பத்தில் காலை நிலவரப்படி 8 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுள் ஜுஹூர், பத்துபஹாட், சிகாமர், பசிர்குடாங், லார்கின், குளுவாங் ஆகிய 4 இடங்களில் காற்றின் தரம் மோசமாக உள்ளதென சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. அதே நிலையில் நெகிரி செம்பிலானின் சிரம்பானிலும் சிலாங்கூரின் ஜொஹான் சித்தியாவும் உள்ளன. தொடர்ந்து குவாலலம்பூரின் செராசிலும் புத்ராஜயாவிலும் IPU சீரற்ற நிலையில் உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
0: ஆம், இதுவே விவேகமான பயணித்தாளர்களுக்கான அடையாளம். இனம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் மோதலை தீர்ப்பதில் பேச்சுகள் முட்டுக்கட்டையாக உள்ளன. எனினும் அதற்கு இராணுவ தீர்வு ஏதும் இல்லை என வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதே அங்கு நீடிக்கும் சிக்கலாக உள்ளது. இந்நிலையில் அங்குள்ள கப்பல்கள் மீது அடையாளம் காணப்படாத எரியம் கொண்டு தாக்கப்படுவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரிட்டன் கடல்சார் நிறுவனம் தகவல் வெளியிட்டிருந்தது. எதிரிகள் இராணுவ மோதலை மீண்டும் தேர்வு செய்தால் தற்காப்புக்கு தமது தரப்பு இதற்கு முன் இருந்ததை விட பலமான எதிர்வினையாற்றும் என அராக்சி குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை அமெரிக்கா தெஹ்ரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் ஈரானின் எண்ணெய் விவகாரங்களுக்கான அமைச்சர் மொஹ்சின் பக்னெஜாத் பதவி விலகியுள்ளார். அவரது பதவி விலகலை ஏற்றுக்கொண்ட அதிபர் அலுவலகம் நாட்டின் தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி ஹமீத் போவட்டை அப்பதவிக்கு நியமித்துள்ளது. இதற்கு முன் தனிப்பட்ட விவகாரத்தினால் பதவி விலக உள்ளதாக பக்னெஜாத் பலமுறை கூறியிருந்தார். ஆனால் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாக அதிபர் அலுவலகம் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் அந்த முன்னாள் அமைச்சரின் சேவைக்கும் அர்ப்பணிப்புக்கும் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நன்றி தெரிவித்தார். நாட்டை உலுக்கியுள்ள மாணவர் போராட்டங்கள் காரணமாக திங்கட்கிழமை பிரான்ஸ் முழுவதும் 500 பள்ளிகள் முழுமையாக அல்லது பகுதியளவு மூடப்படும் என கல்வி அமைச்சர் எட்வர்ட் ஜெஃப்ரே தெரிவித்தார். இப்போராட்டம் தொடங்கியதிலிருந்து 24 பள்ளிகள் எரிக்கப்பட்டதோடு கையகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி பள்ளிகள் மூடப்படுவதோடு செவ்வாய்க்கிழமை போராட்டத்தின் தலைவர்கள் பேச்சுக்கு அழைக்கப்படுவர் என்றார் அவர். இடைநிலை பள்ளிகளில் ஆசிரியர்களின் பற்றாக்குறை, நீண்ட நேர வகுப்புகள், பழுதடைந்த பள்ளி வசதிகள் போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் இப்பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். அட்டவணையிடப்பட்ட பயணத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கி கப்பல், 10 ராணுவ போர் தாங்கி கப்பல்கள், USS டெல்பர்ட் டி பிளாக் அழிப்பான் ஆகியவை புக்ஹெட் சென்றடைந்தன. மார்ச் மாதம் பணியமர்த்தலுக்காக நோஃபோக், விர்ஜீனியா, மேபோர்ட், புளோரிடா புறப்பட்ட H.W. புஷ் விமானம் தாங்கி கப்பலுக்கான முதல் நிறுத்தமாக புக்ஹெட் உள்ளதாக தாய்லாந்துக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களாக சம்பந்தப்பட்ட கப்பல்கள் ஐஎபிக் ஃபெரி செயல்பாட்டிற்கு ஆதரவளித்ததோடு மேற்காசியாவில் அமெரிக்க கட்டளை மையத்தின் கடல் கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டிருந்தன. விளையாட்டு கார்பந்து. போர்த்துகல் நட்சத்திர விளையாட்டாளர் கிறிஸ்தியானோ ரொனால்டோ விரும்பினால் மீண்டும் தேசிய அணிக்கு திரும்பலாம் என அதன் தலைமை பயிற்றுநர் ஹோக ஜெசஸ் தெரிவித்துள்ளார். யுஇஃபா நாடுகள் லீக் ஆட்டத்தில் அவனி நோர்வேகை வீழ்த்தி கால் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய பின் அவர் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். முன்னதாக கடந்த புதன்கிழமை டென்மார்க்கிற்கு எதிரான ஆட்டத்தில் முதன்மை அணியில் இடம்பெறாமல் மாற்று ஆட்டக்காரர் பட்டியலில் இருப்பதை உணர்ந்த ரொனால்டோ போர்த்துகல் அணியிலிருந்து வெளிநடப்பு செய்தார். நவம்பரில் போர்த்துகலின் அடுத்த போட்டிக்கு முன் ரொனால்டோவுடன் பேச தயார் என ஹோக கூறினார். மலேசியா மீண்டும் ஃபார்முலா 1 பந்தயத்தை ஏற்று நடத்தும் பேச்சு தொடங்கியுள்ளது. அரசாங்கத்தின் தகவல்களை மக்களிடம் சேர்ப்பதில் ஜேகோம் புதிய முயற்சி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க 9 மணி செய்திகளுக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசுறோம்.
1: திங்கட்கிழமைகள்ல வணிக நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் வியாபாரத்துறையில் ஈடுபடும் நிறைய பேரை நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம்.
0: இன்றைக்கு சிகோ மார்க்கெட்டிங் சென்ட்ரான் பர்ஹாட் இதனுடைய உரிமையாளர் திரு கஜேந்திர ராவ் வந்திருக்கிறாரு. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். அவருடைய துறை முற்றிலும் வேறுபட்ட ஒரு துறை. இது வழக்கமா நம்ம நிறைய பார்ப்போம், ஆனா இதுல இந்தியர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன துறை என்ன செய்யறாரு அப்படின்ற ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: குறியீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: இன்றைய வணிகர் நிகழ்ச்சியில நம்ம கூட அவருடைய உழைப்பை பற்றியும் அவருடைய வாழ்க்கையின் வியாபார அனுபவங்கள் பற்றியும் பேசுறதுக்காக திரு கஜேந்திர ராவ் வந்திருக்கிறாரு. சிகோ மார்க்கெட்டிங் சென்ட்ரியான் புரஹாட் அப்படின்ற நிறுவனத்தை இவர் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இவர்கிட்ட இருந்து காத்துட்டு இருக்கு.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் சார், நல்லா இருக்கேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. காலையிலேயே அதிகாலையிலேயே புறப்பட்டு சிரமான்ல இருந்து வந்திருக்கீங்க.
3: 5:30 எல்லாம் கிளம்பிட்டேன் அப்படின்னா கிளம்பிட்டு
4: அதுக்கப்புறம் மதிப்பு வரத்துக்கு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8 ஆகும். அப்புறம் வந்துட்டு மதிப்பிட்டோம் 1 வாட்டி குளியல் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போறதுக்கு ஒரு 9:30 ஆயிரும்.
2: நீங்க ஒரு முதலாளி ஆயிட்டீங்களா சார்? நினைச்ச நேரம் போகலாம். ஏன் சார் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கீங்க அவ்வளவு சீக்கிரம்? நீங்க ஒரு 10 மணிக்கு உங்க நாளை தொடங்கலாம்.
3: நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருக்கலாமே, யாராவது கேட்கலாம்.
4: என்னன்னா சார், அந்த முதலாளத்துல விட்டுருங்க, நம்ம செஞ்ச தொழிலை மறந்துடுவோன்றதுக்காக காலையில ஏஞ்சி போடுறது. ஏன்னா எப்படி வந்தோமோ நம்ம, அது என்னைக்குமே மறக்க கூடாதுல்ல. ஸோ அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்கிட்டோம். நம்ம ரத்தன் தாத்தா சொன்ன மாதிரி பைலட்டு மேலே ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு, அவர் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஸோ இப்போ நல்லா போகுதுன்ட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அதுமாரி வந்து ஸோ இன்னைக்கு வரைக்கும் நானும் ஒரு முதலாளியாக இருந்தாலும் நானும் ஒரு சேல்ஸ்மேன் தான், நானும் ஒரு சேல்ஸ்மேன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ என்னை முதலாளியை கூப்பிடுறதோட நிறைய பேருக்கு நான் சேல்ஸ்மேனாக தான். ஸோ இது பண்ணிக்கிறது தான் ரொம்ப அதிகம்.
3: வந்த பாதையை மறந்துடக்கூடாது,
4: வந்த பாதை மறந்துடக்கூடாதுன்ட்டு தான் சார்.
2: இந்த சிகோ மார்க்கெட்டிங் சென்ட்ரியான் நிறுவனம் என்ன செய்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்.
4: ஓகே, பார்த்தீங்கன்னா தேவன், கணக்கு வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டேஷனரி ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்புறம் லைக் ரைஸ் குக்கர். ஸோ நிறைய இப்போ எப்படின்னா நம்மளோட பொருள் வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லாத பொருள். ஒரு ஒரு ஒரு கடை வச்சுங்க, மாளிகை கடை வச்சுங்களா, சூப்பர் மார்க்கெட் வச்சுங்களேன், ஹைப்பர் மார்க்கெட் வச்சுங்களேன். இப்போ நம்ம பொருள் போகுதுன்னா எங்கள் பொருள் வந்து டேமேஜ் ஆகும் தவிர எக்ஸ்பைரி டேட்டை வராது. ஸோ அப்போ அந்த டேமேஜ் பொருள் நாங்கள் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு, என்னாச்சும் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம கூட நம்ம கஸ்டமர் இன்னைக்கு வரைக்கும் என்ன தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ். நம்ம வந்து ஒன் டைம் பிசினஸ் இல்லை என்னைக்குமே. நம்ம இப்போ எப்போ தான் தெரிச்சிங்களேன், அவங்க கடை திறக்கிறாங்கன்னா அது அவங்க கடை இல்லை, நம்ம கடை. நம்ம கடை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி இப்போ என் சேல்ஸ்மேனுக்கு நான் கொடுக்குற ட்ரைனிங் அப்படி தான். என்றைக்குமே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து முதல் போய் சேல்ஸ் கேட்காதீங்க, பிஸ்னஸ் கேட்காதீங்க. அது வந்து உங்கள் கடை, போயிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க, நல்லா பண்ணிங்க, சேல்ஸ் நல்லா சர்வீஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வரும்.
3: ஆமாம்,
4: பிசினஸ் அப்படிதானே.
3: ஆமா ஆமா ஆமா,
4: நம்ம என்ன செய்யறோமோ அதானே நம்ம கிடைக்கும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஒரு வியாபாரம் சரி எதுவும் சரி, நம்ம ஒரு நம்ம நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு வியாபாரம் அது நம்ம கடையா இருக்கணும். சாப்பாடு கடையா இருக்கும்போது, எந்த கடையா இருக்கும்போது, அந்த சாப்பாடு கடையில நம்ம ஒரு கஸ்டமர், நம்ம முதலாளி இல்ல அந்த கடையில, அது நம்ம கஸ்டமர். அப்ப நம்ம கஸ்டமருக்கு என்ன வேணும், இப்ப நம்ம போனோம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு அந்த சர்வீஸ் சரிங்களா, அன்பான அந்த
3: தெரியுது.
2: வியாபாரம் அப்படின்றது நேருக்கு நம்ம சொல்லிடுவோம், ஒரு மொத்த வியாபாரியாக
4: இருக்காங்க,
2: ஹோல் செல் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை இவங்க இறக்குமதி செய்யறாங்க.
3: வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்த பிறகு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்லுங்க சார்.
4: நாங்க வந்து இப்ப வந்து வெளிநாட்டுல போயிட்டு நம்ம போய் மெயினா போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணிட்டு அந்த பொருள் வந்து இங்க வரும்போது கஸ்டம் கிளியரன்ஸ், கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி முறையா டேக்ஸ் எல்லாம் கட்டி நம்ம கொண்டு வந்துருவோம். சோ வந்தோடனே அதுக்கு அந்த வந்தோடனே முதல் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிடுவோம். என்ன நாங்கள் கொடுத்த பர்ச்சேசிங் ஆர்டரும் கொடுத்த அந்த இன்வாய்ஸ் சரியா இருக்கா, நாங்கள் கொடுத்த ஆர்டர் சரியா இருக்கான்ட்டு. ஸோ அந்த பர்ச்சேசிங் அவங்க இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு நேராக வேர்ஹவுஸ் கொடுத்துருவாங்க. வேர்ஹவுஸில் அந்த பொருட்கள் ஆர்டர் பண்ண டெலிவரி ஆர்டர் டியோ தான் போவோம், வேர்ஹவுஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியோ போயிட்டு ஓகே என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு அவங்களாம் ரீசெக்கிங் பண்ணுவாங்க. ரீசெக்கிங் பண்ணிட்டு அது வந்து ரீசெக் பண்ணிட்டு முடிஞ்சோன்னே ரீபேக்கிங் பண்ணுவாங்க. இப்போதான் தெரிச்சுங்களேன் ஒரு இப்போதான் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு 50 கட்டன் 100 கட்டன் ஆர்டர் பண்ணும்போது அதெல்லாம் லூஸ்ல வரும். லூஸ்ல வரும்போது என்ன ஆகும்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டில் ஒரு 100 பீஸ் இருக்குமா, 100 பீஸ் கடைக்காரங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 12 தான் வேணும், இதுல 12 ஒரு 24 வேணும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்வோம் அதெல்லாம் ரீபேக்கிங் பண்ணுவோம், அதை எங்க பாக்கெட் ஒட்டுவோம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு பாக்கெட்ல அந்த அதெல்லாம். அப்ப நம்ம நம்ம பொருள் வந்து நேரப்ப கடைக்கு சேர்ந்தோன்னா அவங்க டைரக்டா போய் சேல்ஸ் பண்ணிடலாம், அவங்க போட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்காம அவங்களுக்கு திரும்ப மாதிரி அவங்க பாக்கவுட் சேர்ச் பண்ணி ஓட்டிக்கிட்டு அதுல நாங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். ஈஸியா அவங்க வியாபாரம் பண்ண வேண்டியதான், போனோடனே பிரைஸ் போட்டு பிசினஸ் பண்ற மாதிரி தான் அவங்க.
1: சரி சார், இப்படி ஒரு வியாபாரம் இருக்குன்றதே எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் சந்திச்சவங்கல உங்களுடைய வியாபாரம் முற்றிலும் வேறு, அதாவது நீங்க பொருள் எதையுமே வெளியிடல, மத்தவங்க எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, அதை எடுத்து மொத்த வியாபாரியா நான் வந்து மலேசியால இப்போ நிர்வகிச்சிட்டு இருக்கேன், அது வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. எப்படி இப்படி ஒரு யோசனை வந்தது, ஏன் இதை செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு,
3: எப்படி கண்டுபிடிச்சீங்க முதல்ல அந்த மாதிரி?
4: இது என்ன ஒரு விஷயம்னா நான் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப சேல்ஸ் லைன் ரொம்ப பிடிக்கும். சேல்ஸ் லைன்னா கஸ்டமருக்கு போய் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு
1: சேவை
4: வழங்கிட்டு தெரியல, அது இது வந்து கடவுள் கொடுத்த பர்ஸா என்னன்னு தெரியல. என்னன்னா இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு படிச்சது பிஎம்ஆர் இஸ்டேட், ஸோ அங்கே கிடா புலி அங்கே படித்து ஒரு சூழ்நிலையில நான் வந்து சிரமனுக்கு வர வேண்டியதாகிடுச்சு, என்ன சின்ன மாப்பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு வீட்டில் பார்த்துக்கணுட்டு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் டிசைட் பண்ணி நான் தான் எஸ்பிஐ முடித்தேன். ஸோ இவர் தான் எஸ்பிஐ முடிச்சிருக்காரு, டிசைட் பண்ணல
3: பெரிய பையனாயிட்டாரு,
4: பெரிய பையனாயிட்டாரு, இவர் போயிட்டு சினிமா பார்த்துக்கிட்டோம் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டோம்ட்டு. ஸோ அவங்களும் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு சித்தப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இதாகிட்டு. ஸோ அப்போ நான் நேராக போயிட்டு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு அப்போ நான் படிக்கும்போது நான் சரி வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும், ஏன்னா நம்ம டைரக்டா நம்ம படிக்க போனோமா இவங்களை எப்படி நம்ம ஏன்னா சினிமா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ இன்கம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன செய்ய பார்ட் டைம் படிச்சுக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படி செஞ்சு அந்த மாரி தொடங்குனேன். அப்படி தொடங்கும் போது ஒரு ஒரு மொத வேலை என் ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரியில நீலாயில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் அங்கே வந்து ஒரு என்னை என்ன செஞ்சிட்டாங்க, என்னை இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு நான் அவங்க பேசுறது வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி பேசுறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு தைவான் பாஸ் அவங்க தான் தைவானிஸ் அவங்க தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஃபேக்டரியில உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு மினிமாக்கே அவங்க காஸ்ட் காஸ்ட் கொடுக்கட்டும், ஹாலண்ட் நீலாயில் இருக்கு அந்த காஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை, அந்த ஃபேக்டரிக்கு ப்ராஃபிட் இல்லை. அந்த கம்பெனி வந்து இப்போ ரிலையன்ஸ் குரூப் எடுத்துட்டாங்க, நம்ம இந்தியன்ஸ் குரூப் ரிலையன்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபேக்டரியில் வந்து காஸ்ட் காஸ்ட் கொடுக்கும். அப்போ என்னை என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தலைமை நிர்வாகி ஆக்கிட்டாங்க. இது பண்றது எனக்கு ரொம்ப எப்படி அந்த பழனவி பால உந்த மாரி ஜாப் எனக்கு, எனக்கு பிசினஸ் இல்லை அது இந்த ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த மாரி போய் அங்கே போகும்போது இந்த வராங்களே சப்ளைருங்க, வர சப்ளைருங்க நம்ம சப்ளை பண்ணுவாங்களே அவங்ககிட்ட நான் வரும்போதுதான் கேட்கறது வேலை இருக்கா என்ன வேலை சேல்ஸ் பண்ணி. அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த வேலை செஞ்சுக்கிட்டு யாரா சேல்ஸ்மேன் வேலை செய்வாங்களான்ட்டு. அங்கே வந்து ஒரு மேனேஜரை மாரி அங்கே நான் இப்போ ஆர்டர் கொடுத்துக்கிட்டு பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு நான் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இந்த தைவான் கம்பெனியில், நீ போயிட்டு சேல்ஸ்மேன் வேலை போய் கேட்கறியே. ஸோ வரும்போது இதே மாதிரி சரி ஒரு ஒரு சப்ளையரு அதே ஹவுஸ் ஹோல்ட் சப்ளையர் என்ன செஞ்சது, சரி அங்கே அப்பா வந்து ஒரு நாள் வந்து பாருங்க, அப்பா வந்து எங்கள் அப்பா தான் இன்டர்வியூ பண்ணுவார், அவர் வந்து ஒரு சைனீஸ் பாஸ் அவர் என்னை இன்டர்வியூ பண்ணுறார், அவருக்கு ஒரு 60 வயசு அப்போ அப்போ என்கிட்ட கேட்டார் நம்மளை இல்லை இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ண தெரியுமான்ட்டு. ஆ பண்ண தெரியும்னு சொன்னேன், சேல்ஸ்மேன் வேலையை செஞ்சிருக்கீங்க இல்லை செஞ்சது இல்லை என்ன எப்படி பண்ண தெரியும்ட்டு இல்லை பேச தெரியும்னு அப்படி சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவரு நம்பிக்கை இல்லை சரின்ட்டு, ஏன்னா நான் வந்து அவங்க அவங்க மகனுக்கு நான் பிசினஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்க கூடாதுன்ட்டு எனக்கு அந்த இது கொடுத்துட்டாங்க, அந்த ஜாப் கொடுத்துட்டாங்க. ஜாப் கொடுத்தோன்னே சரி அவர் பாஸ் கேட்டாரு, சரி சேல்ஸ் சரியா செய்யலன்னா வேணா பேக்கிங் பண்ண தெரியுமா கேட்டாரு, வேர்ஹவுஸ்ல பேக்கிங் பண்ண தெரியும்னு. அப்புறம் என்ன பேக்கிங் பண்ணணும், டிரைவர் டெலிவரி பண்ணணும், டிரைவருக்கு ஃபாலோ பண்ணணும், அவருக்கு என்ன கஷ்டமான வேலை இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு
1: இருக்காரு.
4: நான் சொன்னேன் செய்யறேன் எந்த தொழில் தான் எனக்கு எனக்கு இது இந்த தொழில் தான் எனக்கு வேணும்ன்ட்டு நான் வந்துட்டேன், முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் மைண்ட்ல. ஸோ அதனால நான் வந்து பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் சொன்னாரு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு என்னை ஏற்றுக்கிட்டாரு, ஜாயின் பண்ணுறேன். அப்போ அந்த கம்பெனியில் நான் ஜாயின் ரிசைன் பண்ணிட்டு அந்த ரிசைன் பண்ணும்போது அவங்களும் என்னை விடலை, ஏன்னா ஒரு சின்சரான ஸ்டாஃப் இழக்கிறமேன்ட்டு தைவன் பாஸு. ஸோ உடலை எனக்கு ஃபேர் ஃபார்ட்டியெல்லாம் கொடுத்து
1: ஒரு பாடல கேக்கலாம், அதுக்கு பிறகு பேசலாம். அந்த முழு முயற்சி ஜெயிக்கணும், எப்படியாவது நான் இந்த துறையில மேல வரணும் மிளிரணும்ன்ற ஒரு பெரிய முயற்சி தான் கஜேந்திர ராவ் அவர்களை இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு.
3: பேசலாங்க, இது வணிகர்

0: 9:30 இன்றைக்கு வணிக நிகழ்ச்சியில சிக்கோ மார்க்கெட்டிங் சின்ன பிரான்டுடைய உரிமையாளர் திரு கஜேந்திர ராவ் பேசிட்டு இருக்காங்க. அந்த பாடல்ல வந்தது போல அந்த படத்துல அவர் தான் வந்து தலைமுறையையே வந்து மாற்றி அமைப்பாரு.
1: இன்றைக்கு வணக்கம் இன்னல கூட நம்ம ஒரு 7 மணிக்கு தலைப்பாவே நம்ம பேசியிருந்தோம். நம்ம குடும்ப பாதையை மாற்றியவர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, நம்மளுடைய நம்ம பார்த்து வளர்ந்தவங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க வியாபாரத்துல இருக்கீங்கல்ல, இதுக்கு முன்ன உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்களா? நீங்க தான் குடும்பத்துல முத ஆளா?
2: ஆக்சுவலி எனக்கு வியாபாரம் எப்படி ஒரு எப்படி சொல்றதுன்னா, எப்படி எனக்கு ஆர்வம் வந்ததுன்னா, இப்ப ஸ்கூல்லாம் கேட்பாங்கல்ல நீங்க என்ன அம்பிஷன்,
1: என்ன
2: ஆசைட்டு, என் எதிர்கால ஆசை சின்ன பிள்ளையிலே ஒரு மானசிகமான ஒரு குருன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம தனுஸ்ரீ ஆனந்தகிருஷ்ணன். ஸோ அவர் என்ன பேப்பர்லாம் வரும்போது அவரோட பேப்பரை கட்டெல்லாம் வச்சு நம்ம ரூம்ல ஒட்டிக்குவேன். ஸோ ஒரு அவர் மாரி ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அந்த மாரி ஒரு ஆசை அந்த மாரி இருக்கும்போது, அப்புறம் அந்த கணக்கு வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் மேன் பார்த்தா ரொம்ப எப்படி சொல்றோம், ரொம்ப
1: இது
2: ஆர்வமாயிரும், பரவாயில்ல நல்லா வந்திருக்காங்க சக்சஸ் இல்லை, ஏன்னா நம்ம ரிலேஷன்ல வியாபாரம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்ம மாதரை ஃபாதர் மட்டும் ரப்பர் டேபிள், ரப்பர் டேபிள். ஸோ 4 பிள்ளைங்க, ஸோ நார்மல்
0: அப்போ நீங்க தொடக்கத்துல ஆரம்பித்த பிறகு உங்களுக்கான வாடிக்கையாளர்களை தேடுறதுல நீங்க நிச்சயமா சில சவால்களை சந்திச்சிருப்பீங்க. எப்படி அவங்கள போய் தேடி பிடிச்சீங்க, எதை வச்சு நீங்க உங்ககிட்டதான் அவங்க வரணும்னு அந்த ஆர்வத்தை ஈர்த்தீங்க?
2: ஓகே சார், நம்ம நம்மளே வந்து தெரியாதுங்களே, இப்போ ஒருத்தவங்கிட்ட இப்போ நம்ம பேசும்போது மொதல் நேராக போயிட்டு நம்ம நேம் கார்டை கொடுத்து நம்ம அறிமுகப்படுத்துவோம். சார் இந்த மாதிரி நான் வந்து சிக்கோ மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், நம்ம ஹவுஸ்ஃபுல் ஜமா. அவங்க எடுத்து நம்மளை பார்த்தோன்னே, நம்ம கெத்தலோக்கம் நம்மளதான் பார்த்தோன்னே அவங்க ஒரு கணிச்சிருப்பாங்களே, ஓ இவரும் ஒரு ஊதிபத்தி சாம்பிராணி வியாபாரியமா இருக்கு, நம்ம ஆளுங்க நம்ம அந்த வியாபாரம் தான் செய்யறோம், அதிகமா செய்யறோம் நம்ம. ஸோ அவரு இன்னொரு ஓன் ஆஃப் த சப்ளையரும் இருக்கு அப்படின்னு. அவங்க நம்ம கெத்தலோக்கம் நம்மளால பார்த்தோன்னே மொத்த மைண்டே கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்மளை பார்த்தோன்னே என்ன ஹவுஸ் ஹோல்ட் தூட்டு வந்திருக்கீங்க, ஸ்டேஷனரி தூட்டு வந்திருக்கீங்க, எலக்ட்ரிக் ஜாமா, இது சைனீஸ் மார்க்கெட்
1: ஆயிடுச்சு,
2: அவங்க தானே இந்த வியாபாரம் செய்யறாங்க அப்படின்ட்டு. ஆமா சார், இந்த கம்பெனி ஆனா பெரும்பாலும் வந்து இன்னைக்கு நிறைய பேர் தெரிய வந்திருக்கோம். நான் எப்பவுமே நேம் கார்டு கொடுக்கும்போது என் கஸ்டமர் கொடுக்கும்போது நான் சேல்ஸ்மேனாக தான் நான் அறிமுகப்படுத்திக்குவேன், போதாலே அறிமுகப்படுத்திக்க மாட்டேன். அவங்க கூட கொடுக்கும்போது நான் சேல்ஸ்மேனே சார் நான் சொல்லுவேன், இந்தியன் கம்பெனி சார், இந்தியன் கம்பெனி. ஸோ நம்ம ஆளுங்க வந்து ஆக்சுவலி உண்மையிலே சொல்லப்போனா தான் நம்ம ஆளுங்க என்ன சொல்லணும்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து ரியலி என்ன சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப இலகுன மனசு நம்ம நம்ம இந்தியர்களுக்கு. ஏன்னா ஒரு ஒரு இந்தியன் பாய் வரும்போது நம்ம நேம் கார்டு கொடுத்து கட்டில் கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பாக்குறாங்க, தவிர அவங்க ரிஜெக்ட் பண்றது ரொம்ப
1: குறைவு.
2: நேம் கார்டு கொடுத்து இருக்காங்க, சில இருக்காங்க, என்ன எதுனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்ல ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய சப்ளையருங்க இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம எப்ப என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்க தயவு செய்து அவங்க அந்த சப்ளையருங்க யாருன்னு பாட்டிடாதீங்க, அவங்க அவங்க அவங்க அவங்கவுங்க வயிற்று பழப்பு, நம்மளுக்கு அவங்ககிட்ட எது இல்லாதையோ நம்மகிட்ட எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ஸோ நம்மளோட புது புதுமை என்னைக்குமே நம்ம கம்பெனில இருந்தா புது புது ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா மார்க்கெட் வர வர என்ன
1: தேவைப்படுது,
2: அதிகமா இருக்கு, நானும் சேல்ஸ்மேன் இல்லையா, என்ன ஓடுறது நம்மளுக்கு தெரியுங்களே,
1: காலத்துக்கு
2: ஏத்த மாதிரி நான் புது புது ஐட்டம் தான் கடைக்கு போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதெல்லாம் புது ஐட்டம் சார், இது இல்ல அவங்ககிட்ட இருக்காது, இது நம்மகிட்ட இருக்கும், நீங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, எது அவங்ககிட்ட வாங்கிருக்கோ அது அவங்ககிட்ட வாங்கிக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அப்ரோச் பண்றது.
1: இப்ப இந்த புதுசா அறிமுகப்படுத்துறது சொன்னீங்கல்ல, இந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா மக்களுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம் தான் புதுசு புதுசா, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க இது இப்ப மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்துவீங்க?
2: இல்ல சார், எப்படின்னா இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோங்களே, இப்ப பழைய கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்மளுக்கு இருந்திருப்பாங்க, அவங்ககிட்ட இருக்கும்போது நம்மகிட்ட கேட்பாங்க இந்த ஐட்டம் உங்ககிட்ட இருக்குங்களா, வேற ஆள் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லாட்டி இப்ப நிறைய பேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் ஆன்லைன்ல வருதுங்களா, ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருந்திருக்காது, ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்ககிட்ட இல்லைங்களா, இந்த ப்ரூம் இல்லையா, இந்த ப்ரூம் தாய்லாந்து ப்ரூம் வியட்நாம் ப்ரூம், இது நல்லா இருக்கும், இந்த ப்ரூம்
1: தொடப்பத்துல
2: அவ்வளவு ரகம் கேட்பாங்க, தொடப்பு நல்லா இருக்கு, இது மாரி வச்சுக்கோங்க நீங்க, இது நல்லா இருக்கு, ஆன்லைன்ல வாங்கணும் இந்த தொடப்பம் அப்படின்னு அந்த தொடப்பத்தை சப்ளையர் நம்ம தேடி வெளிநாட்டுல அங்கிருந்து அந்த கொண்டு வந்து நம்ம
0: வெளிநாட்டுல
2: இருந்து சர்வீஸ் செக்டர் தான் செய்யணும். ஏன்னா பாருங்க, நீங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல வாங்குறது ஒன் டைம் தான். இப்ப நம்ம ஜாமான் வாங்குறோம், முடிஞ்சு. அது நம்ம போயிடுச்சு, சைனால இருந்து வாங்குறோம், எங்க இருந்து வாங்குறோமோ போய் போய் பாருங்க, நிறைய ஜாமான் வாங்க வரும். இப்ப நம்மளே ஓட பண்ண ஒரு வேற ஜாமான் வாங்குவோம், வரும்போது நம்ம ஓட பண்ண மாதிரி இருக்காது,
0: சில
2: நேரத்துல வந்து நம்ம வேற மாதிரி இருக்கும். பட் என்ன செய்யும், நம்ம ரிட்டர்னும் பண்ண மாட்டோம், அது இது பண்ணிடுவோம். ஸோ அது அப்போ அதுமாரி வந்து நிறைய கடைக்காரங்க அதுமாரி லாஸ்ட் ஆயிருக்கு. அதனால வந்து பெரும்பாலும் வந்து அவங்க வந்து இன்னும் ஸ்டில் அந்த ட்ரெடிஷன் முறை அவங்க அதான் விரும்புறாங்க. ஏன்னா நம்ம நேர் நேரே பாக்குறோம், இவங்க மாசம் மாசம் வந்து சேவிஸ் கொடுக்குறாங்க, எதுனாச்சும் கெட்டு போனாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க சேவிஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க.
0: சரி, இப்போ இப்போ இப்போ இந்த வருஷம் ரொம்ப பிரபலமா விற்கப்பட்ட பொருள் என்ன சொல்லுவீங்க? இந்த வருஷம் தான் அதை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன பொருள்?
2: இப்ப இந்த வருஷம் வந்து நம்ம கம்பெனில நிறைய சொன்ன மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஜம்மா புரூம்ஸ் புரூம்ஸ் ஸ்பாஞ்சு, அப்போ நிறைய டிஷ்யூ வகைங்க, டிஷ்யூ நிறைய அந்த மாதிரி ஐட்டம் வந்து
0: பயன்படுத்திக்கிறோம்.
2: முடிஞ்சிடும்.
0: இறக்குமதியும் பண்றீங்க, ஏற்றுமதியும் செய்யக்கூடிய முறை இருக்கு. நல்ல ஒரு வித்தியாசமான துறையை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காரு திரு கஜேந்திர ராவ் அவர்கள்.
1: ஆமா, சிகோ மார்க்கெட்டிங் சென்டர் பிரஹாட். இதை பற்றி இன்னும் விரிவா பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. வணிகர் நிகழ்ச்சியில் இன்னும் சில கதைகள் பேச நம்ம ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சர்தார் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் வாகிசன் ராசியா அவருடைய குரல் தான் அந்த பாடல் வந்தது. முகேஷ் ஓவரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க.
1: மொத்த வியாபார துறையில் ஆமா அந்த சிக்கோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது கஜேந்திரா இன்றைக்கு வந்திருக்காங்க. இவங்க மொத்த வியாபாரம் ஒரு 15 வருட காலமாக நீங்க செய்திருக்கீங்க, அதுக்கும் மேல கூலிம்ல பிறந்து செருமானுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு வியாபாரத்துறை, இந்த 15 வருடம்ன்றது ஒரு வியாபாரத்துறையில இன்னமும் நீடிச்சு வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கீங்களே, எது ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு சார் இந்த வியாபாரத்துல இந்த அளவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு?
2: சார் ஆக்சுவலி என்னன்னா இந்த 15 வருடங்கள் வந்து எப்படி சொல்லலாம்னா லைஃப் வந்து ஈஸியா போகல, ரொம்ப கஷ்டத்துல தான் போனிச்சு. என்னன்னா வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிது 2008, அப்புறம் 2010 கல்யாணம் பண்ணேன். ஸோ பண்ணி அப்புறம் 2013 ஒரு பெரிய ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் கோமா ஸ்டேஜ், கோமா ஸ்டேஜில் போயிட்டேன். ஸோ அந்த கோமா ஸ்டேஜில் வந்து எப்படின்னா பஹாவிலேருந்து சேல்ஸ்க்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஆக்சிடென்டில் நான் ஒன்றுமே தெரியாது ஏன்னா கோமா ஸ்டேஜினால. ஸோ என்னோட மனைவி அவங்க பேர் ரத்னா, அவங்க தான் அந்த என்ன சொல்கிறாங்க நான் ஒரு எப்படின்னா அந்த நம்ம கம்பெனி ரன் பண்ணாங்க ஏன்னா நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியை வந்து அவங்க தான் டேக் கேர் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டாங்க. பட் எப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறதுனா எனக்கு வந்து நம்ம அங்க இல்ல
1: பெரிய பக்க பலமா அவங்க மனைவி
2: பக்க பலமா அவங்க தான் அந்த சேல்ஸ்மேன் காலையில பாத்துக்கிட்டு டேக் கேர் பண்ணிக்கிட்டு
0: உங்களையும்
2: என்னையும் பாத்துக்கிட்டு எனி நான் வந்து என்ன என்னன்னா என்னை வந்து ஜிஎஸ்ல முடியாதுன்னுட்டாங்க என்ன கிரிட்டிக்கல் சீசன்னால இதாக இருந்ததுனால என்னை என்ன பிரதர்லோ அவர் மிஸ்டர் மாதவன் அவருக்கெல்லாம் நன்றி சொல்லணும். இன்னைக்கு அவர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் சிரம்பான்ல உள்ள கொலம்பியா கேத்திஜே எல்லாம் கேட்டாரு, கேட்டு இந்தமாரி வந்து என்னை எசே பண்ணிக்க சொல்லி. பட் அவங்களாம் எசே பண்ணிக்கல எனக்கு கிரிட்டிக்கல் இதில் இருந்ததுனால. ஸோ பந்தாயில் பந்தாயில் கணக்கு வந்து என்னோட குரு சமகிருஷ்ணர் அவங்களோட டாக்டர் டாக்டர் காயத்ரி அவங்க வந்து ஜிஎஸ்ல வேலை செஞ்சாங்க. அவங்களோட லெக்சரர் பந்தாய் மெடிக்கல் சென்டரில் டாக்டர் நாச்சியா பண், ஏன்னா என்னோட வந்து தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால தலையில் அடினால அவர் என்னை ஏற்றிக்கிட்டாரு. நீரோசிஜி வேணுன்னால அவர் என்னை ஏற்றிக்கிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணி ஸோ எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம முடியாதுன்ட்டு. நிறைய கஸ்டமர் இருக்கும்போது எனக்கு பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க. ஓ நிறைய கஸ்டமர், அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர் என்னோட கஸ்டமர்லாம் ரொம்ப தலையை வழங்குறேன். என்னோட ஃப்ரெண்டுங்க ரொம்ப கணக்கு வந்து ஃபாதர் மாதர் அக்கா தங்கச்சிங்க தம்பி இவங்கெல்லாம் அதான் ஃபேமிலி. இப்போ ஒரு ஆளுக்கு என்னாச்சும் ஆயிடுச்சுன்னா எப்படி இருப்பாங்களோ. ஸோ ஒரு ஃபேமிலி உறுதுணையாக போனது தான் சிக்கோ மார்க்கெட்டிங். இதெல்லாம் ஒன் மேன் ஷோ சக்சஸ் எல்லாம் இல்லை,
0: அவங்களா தான் அவங்களை இந்த 18 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு. ஆமா பிழைக்க வச்சிருக்காங்க.
2: ஆமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரு நம்ம மிஸ்டர் தேவான்ட்டு டெய்லி என்னோட மனைவி கூட்டிக்கிட்டு பந்தாய்க்கு வந்துகிட்டு அவர் ஒரு போட்டோஸ்டல் மிஷின் வியாபாரம் பண்றாரு, அதெல்லாம் விட்டுக்கிட்டு என் மனைவி கூட்டிக்கிட்டு என் ஃபேமிலி கூட்டிக்கிட்டு டெய்லி பந்தாய்க்கு வந்துகிட்டு. ஸோ
0: உதவி செய்வாங்க. இப்போ இந்த வியாபாரம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா, மத்தவங்களுக்கு இது கேட்கும் போது இப்படி ஒரு வியாபாரம் இருக்கு நம்ம இதுல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குற இளையோரா இருக்கட்டும் இல்ல 40 வயசு 50 வயசுல கூட வாழ்க்கை தொடங்கும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஒரு பக்கபலமான வார்த்தை என்ன சொல்வீங்க, ஆலோசனை என்ன சொல்வீங்க?
2: சார் ஆக்சுவலி என்னன்னா என்னோட முதலாளி வந்து சைனீஸ் வந்து அவர் பிஸ்னஸ் செஞ்சு ஃபேமிலி பிஸ்னஸ் செஞ்சு எல்லாம் பேங்க்ராப் ஆகி 55 வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாரு. நான் அவரு கூட 60 போய் ஜாயின் பண்ணேன் 5 வருஷத்துல. இப்ப இதே நம்ம ஆளுங்க நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு 55 ஆச்சா வயசாச்சு நம்மளுக்கு, இனி என்னத்த நம்ம முடிஞ்சிச்சு வியாபாரம் பண்ணி, நீ வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி என்னாச்சிருக்கா, நம்ம எவ்வளவு கதை கேட்டிருக்கோம் கேஎஃப்சி எப்படி தொடங்கிச்சு
1: அதெல்லாம்
2: எல்லாம் அவங்க எல்லாம் வந்து எந்த ஒரு ஏஜ் வந்தானே தான் தொடங்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு காரணமே இல்லை. எனி டைம் எது டைம் செய்யலாம். அது நம்ம மலேசியால வியாபாரம் தொடங்குறதுக்கு இன்னும் ஈஸி SSM தொடர்ந்து தொடக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து எனி டைம் எப்போ வேணாலும் நம்ம திறக்கலாம். அது வேற நம்ம சொல்றோம் நிறைய பேர் இப்போ வந்து நிறைய ஆன்லைன் வந்துருச்சு ஆஃப்லைன் வந்துருச்சு நிறைய ஸ்பீட் 99 வந்துருச்சு. நான் என் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க ஸ்பீட் 99 வந்துருச்ச பக்கத்தில் நீங்க உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, ஸ்பீட் 99 வந்ததுனால நிறைய கஸ்டமர் உங்க கடைக்கு வரும். இல்லாத ஐட்டம் உங்களுக்கு வாங்குவாங்க. அவங்க நீங்க மனசு தடந்து விட்டுறாதீங்க. ஸ்பீட் மைண்ட் வந்துருச்சு, டிஆவை வந்துருச்சு, இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு. இவங்க எல்லாம் வந்தா அது வந்து ஒரு வரப்பிரசாதமா எடுத்துக்கங்க.
0: அவங்க எல்லாம் அப்படிதான் வந்தாங்க.
2: ஹாப்பி, அவங்க மாதிரி நம்ம ஆகணும். அந்த மாதிரி பாத்துக்கிட்டு அவங்க என்ன விலை மலிவா விற்கிறாங்க அந்த ஜாமாவை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம ஒண்ணு என்ன வெஜிடபிள் ஸ்பீட் மைண்ட் வந்து வெஜிடபிள் விற்கல, ஒண்ணு வெஜிடபிள் கொஞ்சம் இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சோமா இன்னும் வியாபாரம் அதிகரிக்கிறது வாய்ப்பு குறையா இருக்கு.
0: தெரியும்
2: நிறைய பேர் என் மனைவி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பேசுறீங்க,
1: ரொம்ப பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க நீங்க.
2: இல்ல என்னன்னா கணக்கு தான், அதான்
0: நம்ம தான வியாபாரம்.
2: கணக்கு வந்து அதான் சொல்றேன் சார், கஸ்டமருங்க வந்து நான் விருப்பப்பட்டு எதுவும் கேட்கறது இல்ல, அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது. நம்மகிட்ட வியாபாரம் சைனீஸ்ட நம்மகிட்ட விலை குறவா இருந்தாலும் நம்மளதான் கூப்பிட்டு கொடுப்பாங்க வியாபாரம். அந்த மாதிரி கஸ்டமர்
0: நீங்க ஒரு பலம் சார் அதுக்கு.
2: சார் அதனால நான் என்ன சொல்லுவேன், கஸ்டமர் நான் போயிட்டு அதான் சொல்லுவேன் சார், நான் ஒரு கடைக்கு போயிட்டுனா அது வந்து அவங்க கடல
0: வேலைக்கு சேர்ந்து அங்கிருந்து வியாபாரத்தை கையில பிடிச்சிட்டு உங்களை சந்திப்பு நேர்முக சந்திப்புல சந்திக்கிற வரைக்கும் கொண்டு வந்திருக்கு, முயற்சி அதுக்கு பாராட்டுக்கள். சிக்கோ மார்க்கெட்டிங் சென்டர் சார்பாக உங்களுக்கு நன்றியை நாங்க இந்த வெளியில
2: தெரிவிச்சுக்கிறோம்.
0: கஜேந்திர ராவ் அவர்கள் நம்ம கூட பேசியிருந்தாங்க. அடுத்து மோகன் அவருடைய விருப்ப பாட்டு எப்போதும் கேட்போம்ல, இவர் வந்து சொன்னாரு தன்முனைப்பான பாட்டு எதுவா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். தன்முனைப்பு பாட்டு
1: ரெண்டு பாட்டும் ஏறக்குறைய அப்படிதான் வந்தது.
0: யதார்த்தமா பேச்சுல மோகன் கேட்டாரு உங்களுக்கு எந்த கதாநாயகி பிடிக்கும்.
1: நன்றி
0: வாய்ப்பு.

0: நிறைவுக்கு வருது.
1: வரலாற்றில் பாருங்க, அவர் பேச்சுவாக்கில் சொன்னது பாடல ஒளிபரப்பிட்டீங்க,
0: மகிழ்ச்சி கொடுத்து நல்ல ஒரு தன்முனைப்பா சொந்த முயற்சியில இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தன் மனைவிக்கு பெரியதொரு நன்றியை சொல்லியிருந்தாரு.
1: இன்றைக்கு வணக்கம் என்ன பேசிய அத்தனை தகவல்களும் அத்தனை நேர்காணலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு.
0: உங்கள் தலைமுறையை மாற்றியது எதுன்னு கேட்டிருந்தோம். அப்புறம் துன் டாக்டர் சித்தியாசமா அவங்களுடைய தாதி திவ்ய பாரதி நம்ம கூட பேசியிருந்தாங்க, அந்த காணொளியும் வந்துட்டே இருக்கு.
1: சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இளமை உல்லாசமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போதைக்கு நாங்கள் விடைபெறுகின்றோம்.
0: தாமரை செல்வன், உடம்பு மனசு பாத்துக்கோங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரி கிருஷ்ணன். இன்று தொடங்கும் 15ஆம் நாடாளுமன்றத்துக்கான 5ஆம் தவணைக்கான 3வது கூட்டத்தில் புதிய முதலீட்டு தொகுப்பை பன்முகப்படுத்துவதில் அரசாங்கத்தின் வியூகம், தபுங் ஹஜியின் இடர் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும். தபுங் ஹஜி நிதி நிலைத்தன்மை குறித்து பிசுடு உறுப்பினர் டத்துச்சி முகமது ஜுல்கிஃப்லி ஜூசு கேள்வி எழுப்புவார். பினாங்கு மாநில மேம்பாட்டு வாரியம் ஏற்பாட்டிலான பெர்டா கண்காட்சி எக்ஸ்பர்ட் 8.72 மில்லியன் ரிங்கிட் ரொக்க விற்பனை மதிப்பை பதிவு செய்துள்ளது. இம்மாதம் 2ஆம் நாள் தொடங்கி நடத்தப்பட்ட 3 நாள் கண்காட்சியில் குத்தகை கொள்முதல் உட்பட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சின் கொள்கை துணைச் செயலாளர்

டெத்து அப்துல் கஹார் அப்துல்லா குறிப்பிட்டார். 12 நிறுவனங்களை உட்படுத்திய விற்பனை இது. அக்டோபர் இறுதி வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு பருவத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெலுங்கானு கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 509 பள்ளிகளை இது உள்ளடக்கியுள்ளது. ஃபிஜி நாடியில் ஐநாவின் COP31 காலநிலை கூட்டத்துக்கு முந்தைய சந்திப்பு தொடங்கியது. நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றம் மீதான உலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதில் பசிபிக் தலைவர்கள் முனைப்பு காட்டியுள்ளனர். துருக்கியில் அடுத்த மாதம் COP31 மாநாடு அட்டவணையிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் 3 நாள் மத்திய தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிறது. டொனால்டு டிரம்பின் அதிபர் பதவிக்காலத்தின் இறுதி 2 ஆண்டுகளை இந்த தேர்தல் தீர்மானிக்கும். அதிபர் பதவிக்காலத்தின் பாதியில் நடைபெறும் மத்திய தேர்தல் காங்கிரசின் கட்டுப்பாடு, ஆளுநர் பதவி உட்பட மாநில நிலையிலான 1000கணக்கான பதவிகளை தீர்மானிக்கின்றன. விளையாட்டு, சீன பொது டென்னிஸ் போட்டி. மூத்த விளையாட்டாளர் நோவா ஜோகோவிச் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். கால் இறுதியில் அவர் அலெக்சாண்டர் ஜெவ்ரெஃபை 4-6, 6-4, 6-4 எனும் புள்ளிகளில் வென்றார். அடுத்த சுற்றில் அவர் டேனில் மெட்வெடெஃபை எதிர்கொள்வார். ATP வரலாற்றில் உலகின் சிறந்த 3 வீரர்களை வீழ்த்திய 3வது மூத்த வீரர் என்ற பெருமையை ஜோகோவிச் பெற்றுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்க போறீங்க, அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களோட நான் போகலாம்.

கபில் கபிலன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இளமை உல்லாசத்துல மலையாள பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்ததாக சங்கர் மகாதேவன் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்கலாம்.

ஹரிச்சரன் அபர்ணா குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஒரு குதூகலமான பாடலாக அந்த பாடல் இருந்தது. மலையாள பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, நேரம் பொழுது 10:25. என்ன பசியாறிட்டீங்களா? காலையில் என்ன பசியாறினீங்க? எப்போதுமே காலை உணவு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அதிகமாக காலையில் பசியாறும்போது காலை உணவு அப்படிங்கிறது அதிகமான உணவாக இருக்கணும். அதாவது அதிகம்னா சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பணக்காரர்களை போல சாப்பிடணுமா காலை உணவு? இரவு உணவு அப்படின்னும்போது ஏழையை போல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கொஞ்சம் அளவில் குறைவாகவும் இரவில், காலையில் கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிடணும் அப்படிங்கிறது. மதிய வேளையில் மிதமான மதிய வேளையிலையும், அதே வேளையில் 6 மணிக்கு பிறகு நம்ம வந்து நம்முடைய இரவு உணவு எல்லாமே நம்ம என்ன நினைப்போம்னா, 6 மணிக்கு பிறகு 7-8 மணிக்கு சாப்பிடலாம், அதுதான் இரவு உணவு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆரோக்கியமான உறவு முறை அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவு முறை வந்து 6 மணிக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இரவு உணவு அப்படிங்கிறதே 6 மணிக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் சீனர்கள் அதிகமாக கடைபிடிச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அவங்க வந்து 6-7 மணிக்குள்ளார அவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க இரவு உணவை. அதனால ஆரோக்கியமான உணவு மட்டுமல்லாது அந்த பழக்க முறையுமே நம்ம கையாளணும். எனக்கு தெரியுது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எங்கெங்க நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க தானே. ஆமாம், என்ன செய்யறது, நேரம் நம்ம கையில் தான் இருக்குது. அதை நாம் அதை கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வழக்கத்துக்குள்ளே வந்துடும். அடுத்து வித்யாசாகர் கொண்டு வரக்கூடிய பாடல்.

நிறம் இப்பொழுது 10:40 எட்டு இளமை உல்லாசத்தில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். மலையாள பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்ததாக ஹரிச்சரன் சூரஜ் கொண்டு வரக்கூடிய பாடல்

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆர்க்டிக் வட்டாரத்தில் வாஷிங்டனின் பாதுகாப்பையும் பொருளாதார நலன்களை வலியுறுத்தும் வகையில் திங்கட்கிழமை ஐஸ்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். ரெக்யாவிக்கில் ஐஸ்லாந்து அதிகாரிகளை சந்திக்கும் அவர் பொருளாதாரம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். செப்டம்பரில் கிரீன்லாந்து டென்மார்க் ஆகியவற்றுடன் பாதுகாப்பு உடன்படிக்கை எட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த பயணம் இடம்பெறுகிறது. கிரீன்லாந்தை வாங்குவது அல்லது இணைத்துக் கொள்வது தொடர்பான அதிபர் டொனால்டு டிரம்பின் முந்தைய சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு பின்னர் அந்த உடன்படிக்கை அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகளில் பதற்றத்தை தணித்துள்ளதாக கூறப்படுகிறது.

இவ்விடை அமெரிக்காவில் அடுத்த மாதம் 3ஆம் நாள் நடைபெறவுள்ள மத்திய தவணை தேர்தல் அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவிக்காலத்தின் இறுதி 2 ஆண்டுகளில் அரசியல் சூழலை தீர்மானிக்கும் முக்கிய தேர்தலாக அமையும். 4 ஆண்டு அதிபர் பதவியின் நடுப்பகுதியில் நடைபெறும் அந்த தேர்தலில் காங்கிரசின் 2 அவைகளுக்கான உறுப்பினர்கள், ஆளுநர்கள், 1000கணக்கான மாநில பதவிகளுக்கான நிகராளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஜனநாயக கட்சி அதில் ஏதேனும் ஓர் அவையை கைப்பற்றுமாயின் டிரம்ப் முன்னெடுக்கும் திட்டங்கள் கட்டுப்படுத்தப்படும். அத்துடன் அவரது நிர்வாகம் மீதான நாடாளுமன்ற கண்காணிப்பும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறுபுறம் பிரேசில் அதிபர் தேர்தலின் பகுதி முடிவுகளில் முன்னாள் அதிபர் ஜயர் போல்சோனாரோவின் மகனும் மேலவை உறுப்பினருமான ஃபிளாவியோ போல்சோனாரோ நடப்பு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வாவை காட்டிலும் முன்னிலை பெற்றுள்ளார். ஏறக்குறைய 1/4 முடிவுகள் வெளியான நிலையில் ஃபிளாவியோ போல்சோனாரோ சுமார் 51 விழுக்காடு வாக்குகளையும் லூலா 41 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றுள்ளனர். முதல் சுற்றில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறும் வேட்பாளர் நேரடியாக வெற்றி பெறுவார். இல்லையெனில் வரும் 25ஆம் நாள் 2ஆம் சுற்று நடைபெறும். 80 வயது லூலா 4வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார். ஐநா காலநிலை மாநாட்டுக்கு முந்தைய சந்திப்பு திங்கட்கிழமை ஃபிஜி நாடியில் தொடங்கியது. காலநிலை மாற்றத்தின் நேரடி தாக்கங்களை எதிர்கொள்ளும் பசிபிக் தீவு நாடுகளின் நிலைமை குறித்து உலகின் கவனத்தை ஈர்ப்பதே அதன் முக்கிய நோக்கமாகும். புவி வெப்பமடைதலால் தென் பசிபிக் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தால் பாதிக்கப்படும் பவளப்பாறைகளின் வீடாக விளங்கும் கடலின் நீர் அளவு உயர அது வித்திட்டுள்ளது. உலக வெப்பநிலை உயர்வை 1.5°C கட்டுப்படுத்தும் இலக்கை கடைபிடிக்க வேண்டும். காலநிலை நிதிக்கான அணுகலை அதிகரிக்க வேண்டும். மேலும் கடல்களில் ஏற்படும் தாக்கங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பசிபிக் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த மாநாட்டில் உரை நிகழ்த்தும் ஐநா காலநிலை தலைவர் சைமன் ஸ்டீல் கடும் வெப்பம் கர்ப்பிணிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் அதிகரித்து வரும் ஆபத்து ஏற்படுத்துவது குறித்து விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. COP 31 உச்சநிலை கூட்டத்துக்கு முந்தைய மாநாட்டில் பங்கேற்கும் 5 கண்டங்களைச் சேர்ந்த சுகாதார நிபுணர்களில் 1/3 மேற்பட்டோர் கடந்த 5 ஆண்டுகளில் கடும் வெப்பத்தால் ஏற்பட்ட உடல்நல சிக்கல்களை அடையாளம் கண்டுள்ளதாக புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. அதிகரிக்கும் வெப்பநிலை, கர்ப்ப காலத்தில் முன் முதிர் பிறப்பு, இறந்தே பிறத்தல், குறைந்த எடையுடன் குழந்தை பிறத்தல் தாய்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் ஆகியவற்றுடன் தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. விளையாட்டு கார்பந்து. பெனின் அணிக்கு எதிரான நட்பு முறையிலான ஆட்டத்தில் களமிறங்குவதன் மூலம் அர்ஜென்டினா புகழ்முகம் லியோனல் மெஸ்ஸி நாளை தேசிய அணியிலிருந்து விடைபெறவுள்ளார். இது அந்த தென் அமெரிக்க அணிக்கு புதிய தொடக்கமாகவும் அமைகிறது. தனது நாட்டிற்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக களமிறங்கிய 39 வயது மெஸ்ஸி பியூனஸ் ஐரிஸில் உள்ள மொனுமெண்டல் அரங்கில் அணி தலைவருக்கான பொறுப்பை ஒப்படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் 85,000 பார்வையாளர்கள் கத்தாரில் நடைபெற்ற 2022 உலகக்கிண்ணத்தில் உச்சத்தை அடைய அவருக்கு உதவிய சக ஆட்டக்காரர்கள், அர்ஜென்டினாவின் புதிய தலைமுறை ஆட்டக்காரர்கள் என பலர் பங்கேற்க உள்ளனர். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க பிடித்த பாடலை கேட்கலாம். குறிப்பா ஆசிரியர்களா இருக்கலாம், அன்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களெல்லாம் தாண்டி நிறைய நண்பர்கள் கூட இருக்கலாம். அல்லது எப்பவோ நாம வந்து நமக்கு உதவி செய்த அந்த தோழியாக இருக்கலாம், அதிக நாள் பேசாத அந்த தோழியாக இருக்கலாம், இல்லை சண்டை போட்டு கூட நீங்கள் பேசாத நண்பர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சின்ன கோவத்தோடு இருந்திருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால நீங்கள் ஏற்கனவே அழைத்து பாடலை விரும்பி கேட்டவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம புதிதாக இப்பொழுது வந்து அழைத்து அழைத்து ஓய்ந்து போய் எனக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்ற நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம வழிவிட போகிறோம். அதனால் அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம கேட்க போகிறோம்.

0: பண்ணலே.
1: வணக்கம்.
2: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ரீதா பேசுறேன்.
2: ரீதா, எங்க இருந்து? ரீதா,
1: கிளாங்ல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க ரீதா, யாருக்காக பாடல் கேட்க போறீங்க?
1: என்னோட ரொம்ப மனதுக்குரிய ஒரு நண்பர், அவங்க ஃப்ரெண்ட் ஓமான்ல நர்ஸா இருக்காங்க. இந்த 15th அவங்களுக்கு பர்த்டே. சோ அது இன் பிட்வீன் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல நான் கால் பண்றதுக்கு. அந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன். 3 வருடமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அது வரைக்கும் நாங்க ஒருத்தர் பார்த்தது கிடையாது. அவங்க பேர் விக்னேஸ்வரி முருகையா.
2: விக்னேஸ்வரி முருகையாக்கு பிறந்தநாள் வாழ்த்து. அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பாடல கேட்க போறீங்க. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு பாடல் போடுங்க பொன் கோகிலம்.
2: நிச்சயமா ரீதா, உங்களுக்காக, உங்களுடைய ஓமான்ல இருக்கக்கூடிய அந்த தோழிக்காகவும்.
1: ஆமா, அவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. கூடி சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
2: நிச்சயமா சந்திச்சீங்கன்னா அதுவும் அழைச்சு சொல்லுங்க நீங்க, சரியா?
1: கண்டிப்பா. நன்றி, நன்றி,
2: நன்றி ரீதா. வணக்கம்.

லியோன் ஜேம்ஸ் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு சொல்லும் போது, நிச்சயமாக நட்பு அப்படின்னும் போது நமக்கு நட்பை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, நேரம் இப்பொழுது 11:20 இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அங்கே நீங்களும் யாருக்காவது அழைத்து பாடலை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் கேட்கலாம். அதே வேளையில் கேட்பது மட்டுமல்லாது அவங்க கிட்டேயும் சொல்லியிருங்க, உங்களுக்காக ஒரு பாடலை வந்து நம்ம ஒளிபரப்புறோம், அதனால மின்னலை கேட்க மறக்காதீங்க அப்படின்னு மின்னல் பக்கம் வர சொல்லிருங்க. பாடல்களும் இனிமையான பாடல்களும் நிறையவே இருக்கு. சரியா, நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இப்பொழுது தான் வானொலி கேட்க தொடங்கியிருக்கீங்களா? நீங்களும் யாருக்காவது பாடலை கேட்கணும், இவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும், இந்த நேரத்தில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அழைக்கலாம். அதே வேளையில் ஏற்கனவே அழைத்து பாடல்கள் எல்லாம் கேட்டு பழைய ஆளாக இருக்கிறவங்க தயவு செய்து புதிய குரல்கள் பாடல்களை கேட்கும்போது அதுவும் நமக்கு தனி மகிழ்ச்சி தானே இல்லையா? அதனால் நீங்கள் அழைக்கலாம், பாடல்களை கேட்கலாம். பாடல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம்.

0: என்ன பாடலை கேக்க போறீங்க?
1: அவங்களோட பிறந்த நாள், அதனால இன்னைக்கு அவங்களுக்காக நான் பர்த்டே விஷ் பண்றேன். ஹாப்பி பர்த்டே மை டியர்லஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
2: அவ்வளவுதானா?
1: யா, பிகாஸ் நான் நேத்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு லஞ்ச் ட்ரீ அதெல்லாம் செஞ்சாச்சு. இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிருக்காங்க. சோ யா, அதனால
2: எத்தனை வருஷம் உங்களோட நட்பு?
1: நாங்க 15 வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், ஸ்கூல் டேஸ்ல இருந்து.
2: சரி, என்ன பாடல கேட்க போறீங்க அவங்களுக்கு?
1: அவங்களுக்காக நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் நான் கேட்க விரும்புறேன்.
2: எங்களுமா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
1: ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்களுக்கு நிறைய ஆங்கிலம் பாட்டு பிடிக்கும், அதனால ஆனா நான் கேட்கறது ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா போடுங்களேன்.
2: நிச்சயமா
1: பண்றேன்.
2: நிச்சயமா. சரி, அவங்களுக்கு நம்மளுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடுவோம். நன்றி ஹேமா அழைச்சதுக்கு.

ஹரிஹரன் ஸ்வேதா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நிறைவு பொழுது 11:40 இளமே உல்லாசத்துல பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம நேர்களும் அழைத்து, புதிய நேர்கள் குறிப்பாக அவங்க எல்லாம் அழைத்து பேசிட்டே இருக்காங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு இருக்காங்க. இரண்டு நேர்கள் அழைச்சாங்க, இரண்டு பெண் குரல்கள் கேட்டன. ரெண்டு பேருமே அவங்களுடைய உற்ற நண்பர்களுக்காக, தோழிகளுக்காக பாடலை கேட்டாங்க. சரி, என்ன ஒரு ஆண் குரலையுமே காணும் இன்னைக்கு அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக அழைக்கலாம். சூழிய 3228255 அல்லது 4 7 6 8 உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு, என்ன பாடலை கேட்க போறீங்க அப்படிங்கிறத அழைச்சு சொல்லுங்க.

எந்தெந்த வேலையெல்லாம் மறந்து போச்சு கொஞ்சம் பாருங்க. சில நேரங்களில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும்போது அல்லது குறிப்பிட்ட நம்மளுடைய கவனம் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில வேலைகளில் மட்டுமே இருக்கும்போது நாம் வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் மறந்து தான் போயிடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கைபேசியில் அப்பப்போ குறித்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, ஆனாலும் எழுதி வைக்கும்போது அது மனதில் பதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம எப்போதுமே எழுதி வைக்கிற ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுதான். நம்ம எழுதி வைக்கும்போது அது மனதில் பதியும், நம்மளுடைய நினைவில் இருக்கும். சட்டுன்னு தோணும்போது ஆஹா திடீர்னு நம்ம ஒரு மும்முரமாக வேலை செய்யும் போது கூட திடீர்னு ஞாபகப்படுத்தும், அடடா இது இவனை விட்டுட்டோமே, அடுத்து இது பண்ணலையே, இவங்களுக்கு கூப்பிடணுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் திடீர்னு உங்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எழுதும்போது நம்மளுடைய மனதில் ஆழமாக பதிந்து விடும். அதனால் எப்போதுமே சில நேரங்களில் நம்ம கைபேசியிலே வைத்துருவோம் அப்புறம் மறந்துடுவோம். சில நேரங்களில் அந்த அலாரமும் நமக்கு கிடைக்காமலே போயிடும் இல்லைங்களா. அந்த நினைவூட்டல் சில நேரங்களில் அந்த ரிமைண்டர் வந்து நமக்கு வராமலே போயிடும் கைபேசியில். இது ஏனே தெரியாது சில நேரங்களில் நடக்கும் நிகழும். அதனால் எப்போதுமே மறந்து போகுது அப்படின்னு சொன்னால் எழுதி உங்களுக்காக வந்து ஒரு வசனத்தை கொடுக்க போறோம். சின்ன வசனம் தான், எஸ் ஜே சூர்யாவோட வசனம். அதை நீங்க ஒரு மூன்று மாதிரியாக பேசி நீங்க நமக்கு வந்து பாட்டை கேட்கலாம், விரும்பியும் கேட்கலாம் சரிங்களா. அப்போ 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒரு வசனம், வசனம் கேட்ப உங்களுடைய பாடல் விருப்ப பாடலும் நமக்கு இடம்பெற போகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இளமை உல்லாசத்துல பூன்கோகில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
3: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். வர்த்தக நாடான மலேசியா அதிகரிக்கும் புவி அரசியல் பதற்றங்களையும் பொருளாதார அழுத்தங்களையும் சமாளிக்க வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். கசானா நேஷனலில் இன்று நடைபெற்ற ஈரார் 26 மெகா டிரெண்ட்ஸ் கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். இவேளை இன்று ஆசியான் ஃபிஃபா கார்பந்து கிண்ணத்தின் 3rd நிலைக்கான ஆட்டத்தை முன்னிட்டு பிரதமர் ஹரிமோ மலையா அணிக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளோடு வாழ்த்தையும் தெரிவித்தார். வியட்நாமுடன் பொருதும் தேசிய அணி முழு உற்சாகத்துடன் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் அளவில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டுமென பிரதமர் முகநூலில் பகிர்ந்துள்ளார். பட்டாளஞ்சயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான் சூங்கின் பதவி விலகல் கடிதத்தை மக்களவைத் தலைவர் தான்சிரி டாக்டர் ஜோஹாரி அப்துல் கடந்த 2nd பெற்றுக்கொண்டார். இன்று தொடங்கிய 15th நாடாளுமன்றத்தின் 5th தவணைக்கான 3rd கூட்டத்தில் மக்களவை துணைத் தலைவர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ரம்லி முகமது நூர் இதனை தெரிவித்தார். மேலும் கூட்டரசு அரசியலமைப்பு உட்பிரிவு 54(1)படி அந்த தொகுதி காலியாக உள்ளது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டது. பிரேசில் தேர்தலில் போல்சனாரோ குடும்பம் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி அடைந்துள்ளது. இன்னும் சிலர் காங்கிரஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். முதல் சுற்று வாக்களிப்பில் ஃபிளேவியோ போல்சனாரோ 47 விழுக்காடு வாக்குகளும் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா 45 விழுக்காடு வாக்குகளும் பெற்றனர். இம்மாதம் 25th 2nd சுற்று வாக்களிப்பு நடைபெறுகிறது. பிரிட்டன் அரச வான்படை ஃபேஃபோர்ட்டிலிருந்து B-1 குண்டுவீச்சு விமானங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதை பென்டகான் உறுதிப்படுத்தியது. அவை அமெரிக்காவில் உள்ள சொந்த தளங்களுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளன. முன்னதாக அந்த தளத்தில் சிலர் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. விளையாட்டு லெட்டோடி லங்காவி சைக்கிள் ஓட்டம்.

புகழ்பெற்ற அப்பந்தயம் 2027 அக்டோபர் 3 தொடங்கி 10 நாள் வரை நடத்த இறுதி செய்யப்பட்டு பன்னாட்டு சைக்கிள் ஓட்ட சங்க அட்டவணையில் அதிகாரப்படியாக இணைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: ஆஹா, இளமை உல்லாசத்துல நீங்க உல்லாசமான பாடல்களை கேட்க போறீங்க, உற்சாகமான பாடல்களை கேட்க போறீங்க. அதே வேளையில நமக்கு வந்து ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த வசனம் வந்து ரொம்ப நீளமானதுலாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சின்னதா தான். அதை நீங்க வந்து சொல்லணும். சொல்லிட்ட பிறகு என்ன பாடல் வேணுமோ அந்த பாடலை நீங்க கேட்கலாம். யாருக்கு பாடலை கேட்க போறீங்க அப்படிங்கறத கூட நீங்க சொல்லலாம். சரி, நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் நிகழ்ச்சி கேட்க தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அழைக்க வேண்டிய எண்களையும் சொல்லிடுறேன். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, தொடக்கமா பாடலை கேட்டுருவோம். பாடலுக்கு பிறகு நேர்கள் அழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய என்ன வசனத்தை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்.

0: கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, சின்ன ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை நீங்க சொல்லிருவீங்களாம். அந்த வசனத்தை நீங்க சொல்லிட்ட பிறகு உங்களோட விருப்ப பாடலை கேப்பீங்களா? எப்படி தயாரா இருக்கீங்களா? நீங்க என்ன வசனம் அப்படிங்கறத பாத்திரலாமா?
1: டேய் சும்மாடா, நானே நொந்து போயிருக்கேன்.
0: அவ்வளவுதான், அடே சுமாரா நானே நொந்து போயிருக்கேன் அப்படிங்கறத எஸ் ஜே சூர்யா ரொம்ப கவலையா சொன்னார் இல்லையா. அதனால நம்ம கவலையெல்லாம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இளமை உல்லாசம் அப்படின்னும் போது மகிழ்ச்சி தானே இருக்கணும். அதனால அந்த வசனத்தை நீங்க மகிழ்ச்சியா சொல்ல போறீங்க, அடே சுமாரா நானே நொந்து போயிருக்கேன் அப்படிங்கறத மகிழ்ச்சியா சொல்ல போறீங்க. அழைச்சு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பாடல் வேணும் அப்படின்றத கேளுங்க.

0: பாட்டு கேக்க போறீங்க?
1: ஓகே, இந்த பாட்டு வந்து எங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்றேன். பாட்டு பேரு வந்து காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா அந்த பாட்டு.
0: சரி, என்ன திடீர்னு அம்மாவுக்கு பாடல்?
1: இல்ல, அம்மா வந்து நானும் அம்மா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போதும் வீக்கெண்ட் வந்து அம்மா கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அம்மாவை கொஞ்சம் ஹாப்பியாக்கிட்டு நான் வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பார்த்தோன்னே நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஓகே, அம்மா குறைஞ்சு அம்மா வந்து தீவிர மின்னலகன் தீவிர நானும் தீவிர நேர் தான்.
0: அம்மா பேரு சொல்லியா நீங்க?
1: அம்மா பேரு சாரி, ஆரோக்கிய மேரி ஜார்ஜ்.
0: ஆரோக்கிய மேரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். சரி, நிச்சயமா அவங்களுக்கான அந்த பாடலை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். சரிங்களா?
1: ஓகே, நன்றி நன்றி.

0: அவளின் அந்த பாடலை கேட்டிருந்தாங்க. ஹரிஹரன் வைஷாலி அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. இளமை உல்லாசத்துல நாம பேசிட்டே இருக்கோம். சரி, உங்களுக்கான ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நீங்க வந்து மகிழ்ச்சியா சொல்லணும் அப்படின்னு சொல்லிருந்தோம். வசனத்தை கேட்டுருமா?
1: டேய் சும்மாரா, நானே நொந்து போயிருக்கேன்.
0: ஆமா, அதான் வசனம். அதாவது தேசுமாரடா, நான் வந்து போயிருக்கேன் அப்படின்றத நீங்க மகிழ்ச்சியா சொல்லணும். ஒவ்வொருவரும் அழைக்கும் போது வித்தியாசமா மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, கேக்குறதுக்கே நல்லா தான் இருக்கு. சரி, பாடலுக்கு எப்போ, பாடலுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திப்போம்.

0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
1: நம்மை சுற்றி
2: நெகிழி ஸ்ரீ ஜோதி தயாரிப்பு நிறுவன ஏற்பாட்டில் கோலாலம்பூர் பினாங்கு கலைஞர்கள் இணைந்து படைக்கும் காந்திதாசனின் இசை சங்கமம் கலையிரவு சனிக்கிழமை 10 இரவு 7:30 பினாங்கு மெக்கலிஸ்டர் சாலை ஸ்மாதுன் டாக்டர் லிம் சாங் யூவில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகின்றார் கலைஞர் காந்திதாசன்.
3: வணக்கங்க, நான் கலைஞர் காந்திதாசன் பேசுறேன். முதல் முறையாக கோலாலம்பூர் கலைஞர்கள் பினாங் கலைஞர்கள் இணைந்து படைக்கும் காந்திதாசனின் இசை சங்கமம் என்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வருகின்ற சனிக்கிழமை 10 இரவு 7:30 பினாங் மாநிலத்தில் உள்ள மெக்லெஸ்டர் ரோடு அந்த இடத்துல பங்குனான் பாத்திகராக்கன் என்ற இடத்துல ஈவென்ட் ஹால்ல நடக்குது. இது என்னோட 11th படைப்பு காந்திதாசன் இசை நிகழ்ச்சி. பெரும்பாலும் நான் வந்து தலைநகரம் நடத்தும் கோலாலம்பூர்ல முதல் முறையாக கோலாலம்பூர் கலைஞர்களும் பினாங் கலைஞர்கள் இணைந்து படைக்கும் அந்த பினாங் கலைஞர்களோட ஆதரவோடு முதல் முறையாக நடக்குதுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க 6 இந்த மண்டபத்துக்கு வந்துட்டீங்களா, உங்களோட நுழைவு காட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு நான் காந்திதாசன் மற்றும் கலைஞர் ஹரிசரா பினாங்ல நல்ல அறிமுகமான ஒரு அற்புதமான கலைஞர் ஹரிசரா தேவா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகையால் 60th, 70th, 80th மற்றும் லேட்டஸ்ட் பாடல்களை பாடி மகிழ்ப்போம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான பொறுமோர்கள்லாம் வராங்க. ஆகையால் நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீங்க. ஒரு அற்புதமான கலைப்படைப்பு, அருமையான பாடல்கள்.
1: நம்மை சுற்றி

0: நடராஜா எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? அதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து வசனம் சொல்லணும்ல.
1: ஆமா, வசனம் சொல்லணும்.
0: தயாரா இருக்கீங்களா?
1: ஓகே, தயாரா இருக்க. அது என்னது, டேய் சும்மா இருடா, நான் வந்து போயிருக்கேன்னா அத மகிழ்ச்சி சந்தோஷமா சொல்லணுமா? ஓகே சரி, சொல்லிடுறேன்.
0: இன்று இரண்டு மூன்று.
1: ஓகே, டேய் சும்மா இருடா, நான் வந்து போயிருக்க.
0: பயங்கரமா இருக்க மகிழ்ச்சி.
1: இதை விட மகிழ்ச்சி இந்த டைலாக் சொல்ல முடியாது.
0: அடேங்கப்பா, உண்மைதான் இல்ல. ஆனா அது ஒரு சோகத்திலயும் வந்து மகிழ்ச்சியா சொல்லும் போது அந்த அந்த சோக வசனமே மகிழ்ச்சி ஆயிடுச்சு பாருங்க.
1: ஆமா, உண்மைதான்.
0: சரி சொல்லுங்க நடராஜா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜெயிலர் ஒன்ல இருந்து ரத்த மாறிய பாட்டு போட்டுருங்க.
0: ரத்த மாறிய பாடல் யாருக்காக கேக்குறீங்க?
1: என்னோட மகளுக்காக கேக்குறேன்.
0: சரி, மகள் பேர் என்ன?
1: மகள் பேர் வந்து சஷ்மிகா.
0: சஷ்மிகா, சரி. அப்ப நீங்க வந்து எப்போதுமே ஒரு ஜாலியான அப்பா, ஒரு மகிழ்ச்சியான அப்பா?
1: கண்டிப்பா
0: இல்ல, கண்டிப்பான அப்பாவா?
1: இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியான அப்பான்னு சொல்லுவாங்க.
0: சரி, கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியான அப்பா. சரி நடராஜா, ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு.
1: ஓகே, நன்றி.

0: வணக்கம்.
1: குரல்ல எவ்வளவு மகிழ்ச்சி, யார் பேசுறீங்க?
0: குணவதி பேசுறேன்.
1: சொல்லுங்க குணவதி, எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
0: அண்ணினால இருந்து அழைச்சிருக்கேன்.
1: தயாரா இருக்கீங்களா வசனம் சொல்ல?
0: தயாரா இருக்கேன்.
1: 1, 2, 3. என்ன பாடல்
0: வேணும்? பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, சர்வமாயிலிருந்து சிறி தொட்டு.
1: சரி, அந்த பாடலை கேட்கலாம். நன்றி அழைச்சதுக்கு.

இளமை உல்லாசத்துக்கு விடை கொடுக்க போகின்றோம். அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்த இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க பிரேமா கிருஷ்ணன் தயாரா காத்துக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் நாம வியாழக்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை மீனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:05.
0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: இளமை உல்லாசம்.
1: அப்புறம் யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
2: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
1: அது சரி.
2: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
1: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
1: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
2: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
1: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
1: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
2: சொன்னாங்க.
1: அதேதான்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

கூட்டரசு அரசாங்கத்தின் நிதி அடைவு நிலை 2.184 பில்லியன் ரிங்கிட் உபரி வருவாய் பதிவு. 7 சட்டங்களுக்கு பேரரசர் அங்கீகாரம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். அதிகாரத்தில் உள்ளவர்கள் உண்மையாகவே பொறுப்புடன் செயல்படுவதை உறுதி செய்வதில் கடமையை செயல்படுத்தும் முறைக்கு நம்பிக்கையும் பொறுப்புணர்வும் அடித்தளமாக அமைய வேண்டும். மக்களாட்சி அடிப்படையிலான பொறுப்புடைமை தேர்தல்களுடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது. மாறாக அஃது உண்மையான பொருளில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அதிகாரத்தில் இருப்பவர்களை யார் கண்காணிக்கிறார்கள் என்ற கேள்வியும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டுமென பிரதமர் தெரிவித்தார். தலைநகரில் நடைபெறும் ER 26 கசானா மெகாட்ரன்ஸ் கலந்தாய்வில் அவர் உரை நிகழ்த்தினார். இதனிடையே எதிரீட்டு வரிகள், ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், செல்லுகள், முதன்மை கனிமங்கள் மீதான கட்டுப்பாடுகள் ஆகியவை பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை தொடர்ந்து உலகளாவிய வர்த்தகத்தில் நிலவும் கணிக்க இயலாத நிலையை எதிர்கொள்ள மலேசியா எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். பன்னாட்டு வர்த்தகத்தை சார்ந்திருப்பதோடு உலகளாவிய விநியோக தொடரில் ஓர் இடத்தை பெற்றுள்ள மலேசியாவின் மீது இந்த சிக்கல்கள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் June 22 to July 16 வரை நடைபெற்ற 15th நாடாளுமன்றத்தின் 5th தவணையின் 2nd கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 7 சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார். அவற்றுள் திருத்தம் செய்யப்பட்ட வேலை காப்புறுதி அமைப்பு சட்டமும் சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டமும் அடங்கும் என்று மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் டாக்டர் ரம்லி முகமா நூர் தெரிவித்தார். மேலும் தேசிய அறக்கட்டளை நீதி சட்டம், சாலை போக்குவரத்து சட்டம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட மாற்றங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இது சாட்சி பாதுகாப்பு சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம், திருத்தம் செய்யப்பட்ட மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டம் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. நாடாளுமன்ற நிர்வாகத்தின் தன்னாட்சி என்பது பொறுப்பேற்பதிலிருந்து விடுபட்டிருப்பதாக தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது.

0: நாடாளுமன்றம் கூட்டரசு அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டதென்று, அதேவேளையில் அதன் அதிகாரிகள் தொழில்முறை நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக உள்ளனர் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசிலனா ஒட்மான் சைட் சுட்டிக்காட்டினார். மேலும் பொது நிதி தகுந்த கட்டுப்பாடுகளுடன் நிர்வகிக்கப்பட வேண்டும். ஏஆர் 25 கூட்டரசு அரசாங்கத்தின் நிதிநிலை மேம்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உபரி வருவாய் 2.184 பில்லியன் ரிங்கிட் அதிகரித்துள்ளதுடன் நிதி பற்றாக்குறையும் 3.878 பில்லியன் ரிங்கிட் குறைந்துள்ளது. மேலும் 2026 தலைமை கணக்காய்வாளரின் 2வது அறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது நிதி பற்றாக்குறை விகிதம் 4.1 to 3.7 குறைந்துள்ளதாக தேசிய கணக்காய்வு துறை தெரிவித்தது. 2021 to 2025 கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் வளர்ச்சி விகிதமும் 10.2 to 5.9 குறைந்தது. நாட்டு மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே 2027 வரவு செலவு திட்டம் வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. மடானி அரசாங்கத்தின் இந்த 5வது வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளை தரமுயர்த்தும் பணிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீடுகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்கிறார் மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளர் சுப்பிரமணியன் ராகவன்.
1: தமிழ் பள்ளி ஆர்வலர்களிடையே தமிழ் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி தேவை குறித்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. கடந்த 2023 to 2024 நமது மடானி அரசு தமிழ் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்கு மொத்தம் ரிங்கிட் மலேசியா 237 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்து செலவு செய்து வருகிறது. இதில் மறுசீரமைப்புக்கான வருடாந்திர நிதி, இணை கட்டிட திட்டம், கட்டுமானத்தில் தாமதம் அடைந்த கட்டுமான பணிகளை முடித்து வைப்பதற்கான நிதி ஆகியவை அடங்கும். ஆக இவ்வாண்டும் பிரதமர் நல்ல செய்தியை வழங்குவார் என்ற நம்பிக்கை உள்ளது. குறிப்பாக தமிழ் பள்ளிகள் இடமாற்றத்திற்கான நிதி தேவை உள்ளது. 8 தமிழ் பள்ளிகள் இடமாற்ற திட்டத்தை நமது கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் வழங்கியுள்ளது. இப்பள்ளிகளுக்கு நிலம் இருந்தும் நிதி இல்லாமையால் இடமாற்றம் செய்ய முடியாமல் உள்ளன. உதாரணமாக சிலாங்கூர் மாநிலத்தில் சுங்கைபுலோ ஆராராய் தமிழ் பள்ளி, கில்லான் பத்து அம்பாட் தமிழ் பள்ளி, நெகிரி சம்பிலான் பகவத் தோட்ட தமிழ் பள்ளி, புதியதாக ஜுகுர் சுகுடாய் பகுதியில் நிலம் கிடைக்கப்பெற்ற சுமூரங் தோட்ட தமிழ் பள்ளி, மாடோஸ் தோட்ட தமிழ் பள்ளி ஆகியவை இதில் அடங்கும். பிரதமரின் 2027 வரவு செலவு திட்ட அறிக்கை தமிழ் பள்ளிகளுக்கான தீர்வு திட்டமாக இருக்கும் என்று நாம் நம்புவோம்.
0: புதிய பள்ளிகள், மழலையர் பள்ளிகள், சிறப்பு கல்விக்கான கூடுதல் வாய்ப்புகள், இணை கட்டடங்கள் அமைத்தல், பள்ளிகளை இடமாற்றுதல், பள்ளி வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற ஆக்ககர நடவடிக்கைகள் தமிழ் பள்ளிகள் தேசிய நீரோட்டத்தில் தொடர்ந்து வெற்றி நடைபோட வழிவகுக்கும் என்றும் சுப்பிரமணியன் ராகவன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
3: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
2: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
3: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
2: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக தலைவர் மாரோ செஃப்கோவிச் சீன அதிகாரிகளுடன் முக்கிய பேச்சு நடத்த வியாழக்கிழமை பெய்ஜிங் செல்கிறார். சீன நிறுவனங்களின் நியாயமற்ற போட்டியிலிருந்து குறிப்பாக வாகனத்துறை உள்ளிட்ட முதன்மை துறைகளை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியம் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளது. இந்நிலையில் சீன நிறுவனங்கள் உயர் தொழில்நுட்ப உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்துவதால் ஐரோப்பிய பாரம்பரிய தொழில்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் ஃபேஃபோர்ட் விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் எல்லா B-1 குண்டுவீச்சு விமானங்களும் மீட்டுக் கொள்ளப்பட்டதாக பென்டகோன் உறுதிப்படுத்தியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான சம்பவத்தை தொடர்ந்து அந்த விமான தளத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் படைகளின் நகர்வுகளை நிகழ்நேரத்தில் உறுதிப்படுத்துவது செயல்பாட்டு பாதுகாப்பு காரணங்களால் சாத்தியமில்லை என பென்டகோன் அதிகாரி கூறினார். 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இதில் சில புதிய விளையாட்டுகளில் வெளிப்பட்ட சிறப்பான அடைவு நிலை தேசிய விளையாட்டு மன்றம் MSNக்கு நாட்டின் பதக்க வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. மின் விளையாட்டில் மலேசியா முதல் தங்கம் வென்றது போலவே பெடல் விளையாட்டில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சாதனையும் தேசிய அணியின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய விளையாட்டு பிரிவுகள் உள்ளன என்பதை மெய்ப்பிக்கின்றன என்று MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி கடீரின் தெரிவித்தார். அதேவேளை விளையாட்டாளர்களை மேம்படுத்துவதில் தொடர்புடைய சங்கங்களுடன் இணைந்து பணியாற்ற MSN தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். 2026 பஹ்ரைன் ஃபார்முலா 1 பந்தயம் இரு மாதங்களில் இதனை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தது வழக்கத்திற்கு மாறான சாதனை என்று F1 தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஸ்டெஃபெனோ டொமினிகாலி பாராட்டினார். பஹ்ரைன் பன்னாட்டு பந்தய தடம் BIC-க்கும் செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC-க்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு இந்த வெற்றிக்கு பங்களித்துள்ளதாக அவர் கூறினார். பன்னாட்டு வாகன கூட்டமைப்பு FIA தலைவர் முகமது பென் சுலைமன் இந்த வெற்றி மலேசியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்புக்கு சான்று பகர்வதாக விவரித்தார். கோட்டர்ஸ் அரசாங்கத்தின் நிதி அடைவு நிலை 2.184 பில்லியன் ரிங்கிட் உபரி வருவாய் பதிவு. 7 சட்டங்களுக்கு பேரரசர் அங்கீகாரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். திங்கக்கிழமை வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான் பிரேமா கிருஷ்ணன். இந்த வார இறுதி விடுமுறை எல்லாம் நல்ல மாதிரி செலவு செய்துட்டு இன்று கொஞ்சம் பரபரப்பாக நீங்கள் இருக்கலாம். அதுவும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மதிய உணவை எங்க போய் சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசனையில் இருப்பீங்க. ஆக இன்றைக்கு வந்து இந்த உணவை பற்றி தான் பேச போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைத்து அப்படியே கொஞ்சம் சொதப்பி இருப்பீங்க இல்லையா, அந்த சமையல் வந்து ஏதோ ஒன்று செய்ய போய் ஆனால் அங்கே வேற ஏதோ வந்திருக்கும். உதாரணமாக உப்பு அதிகமாக போயிருக்கும், இல்லை நீங்கள் செய்த அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சொதப்பிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் அழைத்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 குறிப்பாக இந்த முதலாக சமைக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று பார்த்து செய்யலாம் அப்படின்னு செய்திருப்பீங்க, அங்க போய் சொதப்பிய தருணம் இருக்கும். அதை அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.
1: யார் கூடவாவது பிரச்சனையா, ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா, உணவு சமைக்க போய் அது கொஞ்சம் சொதுப்பி அந்த தருணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பகல்ல இருந்து யமுனா அழைச்சிருந்தாங்க. யமுனா சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது?
1: ஓகே, நீங்க சொன்னோனே எனக்கு அந்த பிளாஷ்பேக் தான். 18 வருஷம் உங்களுக்கு 2008 கல்யாணம் பண்ணேன். கீரை கறி வைப்போம், எனக்கும் பிடிக்குமே, அதான் ட்ரை பண்ண போறேன், யார்ட்டையும் கேட்கல. இப்ப மாதிரி அங்க அப்ப நான் யூடியூப் பாக்கறதுலாம் இருக்கு அதுல. சரி, நம்ம கேள்வி ஞானத்துக்கு ஏத்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஆஞ்சாச்சு, ஓ வச்சாச்சு, தாளிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு.
0: சரி,
1: என்னடா கீரை இவ்வளவு தண்ணியா இருக்கு, கீரை என்னதான் இதுல இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போன் அடிக்கிறேன். இந்த மாதிரி கீரை கறிய இவ்வளவு தண்ணியா இருக்குன்னு எல்லாம் போட்டியா? எல்லாம் போட்டேன், எல்லாம் செஞ்சேன். பருப்பு போட்டியா? பருப்பா?
0: அந்த சுவை வரல.
1: அதுதான் கடைசியா வச்ச கீரைகறி.
0: சரி, அப்ப கடைசியா வச்சுங்க, அது பிறகு கீரைகறி வைக்கலையா?
1: அதுக்கப்புறம் நான் கீரைகறியும் வைக்கல.
0: இந்த 18 வருஷமா கீரைகறி வைக்கலையா நீங்க?
1: வைக்கல, ஆனா வச்சு குடுக்கறவங்க
0: சாப்பிடுவேன்.
1: எல்லாரும் வச்சு குடுப்பாங்க, நான் மட்டும் அந்த கீரைக்கறியே வைக்கல திருப்பி.
0: இப்படி ஒரு சோகம் உங்களுக்குள்ள இருந்திருக்குது.
1: என்னடா கீரைக்கறிக்கு வந்த ரோதனை அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட பேவரட், என் பையனுங்களுக்கும் கீரைக்கறி குழம்புனா அவ்வளவு இஷ்டம்.
0: சரி, பையனுங்களுக்காக கத்துக்கலாமே.
1: எனக்கு தெரியல, அது அந்த மாதிரி ஆனதுல இருந்து எனக்கு அதை திருப்பி செய்யணும் அதெல்லாம் தோணவே இல்ல. ஆனா இந்த ரகசியம் வந்து யாருக்கும் தெரியாது.
0: இப்ப நீங்க வானொலியில சொல்லிட்டீங்க,
1: ஒரே ஒருத்தவங்களை தவிர அம்மாவுக்கு தவிர.
0: சரி, ஆனா இதுக்கு பிறகு அதை முயற்சி பண்ணி பாருங்க, இன்னொரு முறை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா சரியா வந்துரும்
1: அப்படின்றீங்க?
0: ஆமா, முயற்சி பண்ணிட்டு அடுத்த முறை எனக்கு அழைச்சு சொல்லுங்க. செஞ்சுட்டு நல்லா வந்துருச்சு சொல்லணும் யமுனா.
1: ஓகே, ட்ரை பண்ணிடுவோம் நீங்க சொல்றதுக்கு.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரைவேட் காலேஜ் போனது வந்து நான் 94 அதோட டிப்ளமோட முடிஞ்சு அடுத்தது வந்து தங்கச்சி ஃபார்ம் 6 முடிச்சுட்டு மக்தாப் போயிட்டு டிப்ளமா மாஸ்டர் அப்படி இப்படின்னு போனோன்னே நீ படிக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோன்னே மாஸ்டர்ஸ் முடிச்சேன் சரி போதும் அப்படின்னு விட்டாச்சு தென் அப்புறம் தங்கச்சி PhD கண்டினியூ பண்ணேன் 1 இயர் கழிச்சு ஏன் நீனும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிச்சு சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிபிஏ எடுத்து ஃபர்ஸ்ட் டிபிஏ முடிச்சுட்டு இப்ப செகண்ட் டிபிஏ செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா யங்க சிஸ்டர்ல அதனால வந்து இப்ப என்னோட சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா ஏன்ப்பா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க
2: இப்படி படிக்கிறீங்களாப்பா கடைசி என்ன மாட்டி விட்டீங்க அந்த மாதிரியா
1: ஆமா சோ அதான் சொன்னேன் என்கரேஜ்மெண்ட் தானியா சரியா
3: நீங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அத்தைதான் காரணம் அப்படின்னு
0: நன்றி. காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: எம்கே நாராயணி பாடிய மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோஹர்ல இருந்து விசாலாச்சி அழைச்சிருக்காங்க. விசாலாச்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க முதன் முதல் சமைத்த சமையலா கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது நல்ல சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சு சொதப்பிய தருணம் இருக்கா?
1: ஆமா இருக்கு இருக்கு.
0: சொல்லுங்க என்ன கதைன்னு கேப்போம்.
1: என்ன கதைனாக்கா, போன வருஷம் மகா கந்த சக்தி பிரேய சந்திச்சுட்டேன் அந்த ஆறு நாள். அப்ப அந்த சூரிய சம்ஹாரம் முடிச்சுட்டு திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேனாக்கா, கரையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி இன்னைக்குதான் முருகனோட திருக்கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஏதாச்சும் நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு வைப்போம் சொல்லி செஞ்சேன். என்னன்னாக்கா, அந்த முருகனுக்கு திருச்ச தேன் பாகம்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து அந்த செஷ்மின் இருக்குல்ல, அது பிளண்டர் பண்ணிட்டு வறுத்துட்டு அது கேசரி மாதிரி கிண்டணும். நானும் கிண்டுற கிண்டுற கிண்டுற கருப்பாயிருச்சு.
0: அப்புறம்
1: நானும் பார்த்தேன், இது தூக்கி வகை செஞ்சேன், தூக்கி வீசிட்டேன், கருப்பாயிருச்சு.
0: நீங்க வந்து அது தீ கூட வச்சிருந்தீங்களா என்னது?
1: அதான் அது வந்து விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பெரிய பெரிய வாஸ்தல மாதிரி அப்பவே விட்டுட்டு போயிருக்கேன். சோ அதாவது தொடங்கிருச்சு.
0: சரி
1: சரி, வேற வண்டியில எடுத்து வச்சிருவோம் சொல்லி எடுத்து வச்சுட்டு பால் கேசரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணேன். அது கேசரி கேசரியா வந்து உப்புமாவா பத்தாம.
0: அப்புறம்
1: அப்ப சாமி கும்பிட்டு முருகன் கிட்ட சாரி சொன்ன, சாரி பா உன்னோட கல்யாணம் அதுவுமா இப்படி செஞ்சு கொடுக்குறேன். அக்கா பாத்துட்டு இது உப்புமாதான், இது கேசரி இல்ல. அப்பதான் சொன்னாங்க, கேசரிக்குள்ள தண்ணி ஊத்தணும், பால் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஊத்தணும்.
0: அக்கா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க.
1: ஆமா, இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அது அழகா செஞ்சு அவருக்கு படிக்கணும்.
0: நிச்சயமா நீங்க செய்வீங்க நம்புறேன். நன்றி.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு, என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். ஜோஹர் பார்லிருந்து சிவகாமி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க சிவகாமி, நீங்கள் உங்களுடைய அப்படியே சொதப்பிய தருணம் இருக்கா சமையல் செய்யும்போது?
1: இருக்கு. எனக்கு ஒரு 14-15 வயசுல இருக்கிறப்ப அம்மா வந்து வெண்டிக்காய் பேச சொன்னாங்க.
0: சரி,
1: அப்ப எனக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு தெரியாது எப்படி அது சமைக்கிறதுன்னு தெரியாது. அப்ப கழுவிட்டு எல்லாம் பிறட்டினு நம்ம வந்து நார்மலா வந்து கொஞ்சம் காய்கறி பிறட்டுறப்ப தண்ணி ஊத்துவோம்ல, அந்த வெண்டிக்காய்ல நான் தண்ணி ஊத்திட்டேன். அப்ப எனக்கு தெரியாது தண்ணி ஊத்தின பிறகு அப்படியே ஒரு வளவளப்பு வரும். அந்த ஒரு தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுக்கிறப்ப பாக்கறது வளவளப்பா இருக்கு. அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அது வளவளவா இருக்கு அப்படின்னு. அம்மா கேட்டாங்க நீங்க தண்ணி ஊத்துனீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னாங்க இந்த காய்கறி பற்றி தண்ணி ஊத்தக்கூடாது அப்படின்னாங்க. அந்த ஒரு இதுதான் இப்ப நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் பேசணும் எனக்கு நினைப்பு வந்துருச்சு.
0: அதுக்கு பிறகு இப்ப வெண்டைக்காய் நல்லா சமைப்பீங்க தானே?
1: சமைச்சேன். ஆனா நான் அது எடுக்கிறப்பல எனக்கு அந்த நினைப்பு
0: வரும். ஆனா 14 நீங்க சமைச்சிருக்கீங்க, அது நான் உங்களை பாராட்டுறேன்.
1: நான் சாப்பிட்டு ஆரம்பிச்சுட்டேன்.
0: சரி, நன்றி.
1: வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் ஈரான் 26 பஹ்ரைன் ஃபார்முலா 1 பந்தயத்தை நடத்துவதில் மலேசியா மீதும் செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC மீதும் நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்த பஹ்ரைன் அரசாங்கத்திற்கு நன்றி பகன்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பும் ஏற்பாட்டு குழுவின் கடப்பாடும் அந்த பந்தயம் அதன் இலக்கை அடைவதற்கு முதன்மை பங்காற்றியதாக அவர் கூறினார். அத்துடன் மலேசியா பஹ்ரைன் உறவையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஜோஹர் யோங்பெங்கில் 4 படிவ மாணவி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பள்ளியில் மறைக்காணி CCTV பொருத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்தோசிரி ஃபர்லினா சிடே உறுதிப்படுத்தினார். ஆனால் நிகழ்விடத்தில் CCTV இல்லை. எனவே தற்போதுள்ள அதன் அமைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். ஜூன் வரை நாடு முழுவதும் 130,307 பேர் போதைப் பொருள் புழக்கம் உள்ளவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோசிரி சைஃபுடின் நசித்தோன் இஸ்மாயில் தெரிவித்தார். திரங்கானு, கிளந்தான், கிடா, பெர்லிஸ் ஆகியவற்றில் போதைப் பொருள் பயன்பாடு கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளது. ஏனெனில் இந்த மாநிலங்களில் தேசிய விகிதமான 100,000 மக்களுக்கு 381 நேர்வுகள் என்ற அளவை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். லாவோஸ் நாடாளுமன்றம் துணை பிரதமர் சலிம் சே கொமாசீட்டை புதிய பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ளது. அதேவேளை முன்னாள் பிரதமர் சோனின் சின் சிபாடோன் மக்களவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆகஸ்டில் காலமான செஃபான் ஸ்வஃபெனுக்கு மாற்றாக அவர் அந்த பதவியை ஏற்றுள்ளார். சீனாவுடன் ஜப்பான் நிலையான உறவுகளை கொண்டிருக்க விரும்புவதாக ஜப்பான் பிரதமர் சனாயி தகாயிச்சி கூறினார். முக்கிய அண்டை நாடாக சீனா விளங்கும் வேளை அதனுடன் வியூக ஒத்துழைப்பை தொடர சில முனைப்புகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விளையாட்டு ஈரார் 28 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் இதற்கு தயாராகும் பொருட்டு ஒலிம்பிக் பாத்வே திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதன் மூலம் தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட வீரர் டாக்டர் மொஹமட் அசிசோல் ஹஸ்னி ஆவாங் தேசிய விளையாட்டு மன்றம் MSN நம்பிக்கையை பெற்றுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ள விளையாட்டாளர்களுள் டாக்டர் அசிசோல் ஹஸ்னியும் ஒருவர் என்று MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நடிரின் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மாலையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி பிற்பகல் 3 மணி வரை மனம் மகிழக்கூடிய, மனம் மகிழ வைக்கக்கூடிய பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கக்கூடிய நேரம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 இந்த எண்களுக்கு அழைத்து நீங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். எப்பொழுது நாங்கள் சொல்வது போல்தான் புதிய நேர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் மற்றவர்கள் அழைத்தவர்களே அழைக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆக புதிய நேயர்கள் அழைக்கலாமே. சரி, இன்று பார்த்தீங்கன்னா வள்ளலார் வருவிக்குற்ற நாள், அரும் பெருஞ்சோதி திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: காலத்தால் அழியாத இனிமையான பாடல்களை இசையமிசையும் தொகுப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோலக்குறவுல இருந்து சவுந்தரராஜன்.
0: மதியம் ஒண்ணு சாப்பிட்டீங்களா ஐயா?
1: சாப்பிட்டாச்சுமா.
0: சாப்பிட்டீங்களா? சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு நெஞ்சிருக்கும் திரையில இடம்பெற்ற பூ முடிப்பா இந்த பூங்குழலி,
0: அந்த பாடல் பிடித்த பாடல். அதனால அழைச்சு கேட்டிருக்கீங்க. இப்ப வானொலி கேட்டுட்டு இருக்கீங்களா மதிய உணவுக்கு பிறகு?
1: ஆமா.
0: ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அங்க போகும்போது பார்த்தா வானொலிய நல்லா சத்தமா வைத்துட்டு ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அழகா நாக்காளியில உட்கார்ந்து அந்த பாடலை ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படிதான் இருக்கீங்களா? என்ன?
1: இல்ல இல்ல, நான் வந்துட்டேன். நான் ரூமுக்கு வந்துட்டேன். கைபேசியில தான் கேட்பேன், ஏன்னா வெளியே பேரப்பணியை ரொம்ப சத்தம் போடுங்க, கேட்க முடியாது.
0: அதனால கைபேசியில வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க இப்ப?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க தனிமையில ரசிச்சு கேளுங்க. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: மனமகிழும் பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாட்டிக்ஸ்ல இருந்து பாரதி அழைச்சிருக்காங்க. வணக்கம், வீட்டுல என்ன சமையல்
1: இன்னைக்கு?
0: கோழிக்கறி வச்சு சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: பாடல் உற்சாகமா கேட்க அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: அதான், இது நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் ஞாயங்கள் யார் சொல்ல. தத்துவ பாடல்.
0: தத்துவ பாடல் வேதா இசையில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இடம்பெற்ற பாடல் தான். விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றிமா, ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு கேட்டு.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல். நன்றி.
1: சரி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: காதலிக்க நேரமில்லை திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 2:37. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோஹர் பார்ல இருந்து சுசிலா அழைச்சிருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்மா பிரியமா,
0: எப்படி இருக்கீங்க?
1: உடம்பு சரியில்லம்மா.
0: உடம்பு சரியில்லை, உடல்நலம் சரியில்லை என்றாலும் அழைத்து பாடலை விரும்பி கேட்க போறீங்க. அப்படியா, சரி, என்ன பாடல் வேண்டும்?
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
0: யாருக்கு இன்று பிறந்த நாள்?
1: இந்த பேத்தி தனிக்காசிரிக்கு பிறந்த நாள்மா. அவங்க ஈப்போல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து மணிவண்ணன் ஷர்மிளா, தாத்தா மகே அள்ளி, செல்வராஜ் மீனா, பெரிய சமி சுசிலா, மற்றும் அத்தைமார்கள் சித்தப்பாமார்கள் எல்லோரும்,
0: உற்றார் உறவினர்கள் அனைவரும் அவங்கள வாழ்த்துறீங்க. மின்னலகம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: ரொம்ப நன்றிமா.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

0: மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போல இருந்து தர்ஷன் பிரியன் அழைச்சிருக்கிறாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: என்னோட அம்மாவுக்கா வந்துட்டு சிவாஜியோட பாடல் இருக்கா, வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அந்த பாடல் கேக்குறக்கா.
0: அம்மாக்கு பிடித்த பாடல் மகன் அழைத்து கேக்குறீங்க?
1: ஆமா.
0: சரி, அம்மாக்காக அந்த பாடல் ஒலிபரப்பு செய்கின்றோம். அம்மா பேர் என்ன?
1: வள்ளியம்மாள்க்கா.
0: வள்ளியம்மாளுக்கு பிடித்த பாடல் மகன் தர்ஷன் பிரியன் அழைச்சு கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்கான பாடல் அடுத்து ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: கண்டிப்பா.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஜப்பானில் நடைபெற்ற ஈரார் 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் பெருமைமிக்க சாதனைகளை படைத்த மலேசிய அணிக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி பாராட்டு தெரிவித்தார். இந்த வெற்றி ஆசிய அரங்கில் மலேசியாவின் பெருமையை மிளறச் செய்வது மட்டுமல்லாமல் இவ்வட்டாரத்தில் உள்ள சிறந்த விளையாட்டாளர்களுடன் போட்டியிடும் தேசிய வீரர் வீராங்கனைகளின் திறனையும் மெய்ப்பித்துள்ளது என்றார் அவர். வசூலிப்பு முகவரான மை இஜி குழுமத்தின் கீழ் செயல்படும் மை இஜி ஜெட்ரிக்ஸ் ஏஐ நிறுவனங்களின் வருவாய் வசூலிப்பதற்கான உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே 19 முதல் செப்டம்பர் 30 வரை வசூலிக்கப்பட்ட 314 மில்லியன் ரிங்கேட்டை அரசுக்கு செலுத்த தவறியதால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெளிவுபடுத்தினார். இதன் தொடர்பில் 35 முறை நினைவூட்டலும் அனுப்பப்பட்டது. பஹாங்கில் 72.1 மில்லியன் ரிங்கேட் செலவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் காராக் போதைப் பொருள் மறுவாழ்வு மையம் 500 பேர் வரை தங்கும் வசதியை கொண்டது என பொதுப்பணி அமைச்சர் டாத்துசிரி அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். நிர்வாக கட்டடம் உட்பட சிகிச்சைக்கான கட்டடம், பல்நோக்கு மண்டபம், தங்கும் விடுதிகள், குடும்பத்தினர் சந்திப்பு மையம், ஆலோசனை வழங்கும் பிரிவு, கைதிகள் நலன் மற்றும் தொழிற்பயிற்சி கட்டடம் ஆகியவை அந்த மேம்பாட்டு திட்டத்தில் அடங்கும். வியட்நாமில் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து சுமார் 7,700 பூனைகளை திருடிய 12 போலீஸ் கைது செய்தது. அவற்றை உணவுக்காக கொள்ளை எடுத்துச் சென்றதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஹோச்சிமினில் இந்த பூனைகளை திருடும் கும்பல் குறித்த செய்தி அம்பலமானதை அடுத்து சோதனையின் போது பூனைகளின் உரமும் அகற்றும் இயந்திரங்கள் உட்பட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. போஸ்னியா எர்சகோவினாவில் அக்டோபர் 4 நடைபெற்ற பொது தேர்தலின் 95% வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் அதன் முதற்கட்ட முடிவுகளை அந்நாட்டு பொது தேர்தல் ஆணையம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. மொத்தம் 518 இடங்களுக்கு 7,000 மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். சுதந்திர சமூக ஜனநாயக கூட்டணி SNST வேட்பாளர் ஜெய்கா சிவானோவிச் 55.34 வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். சரி, இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3:45 வரை இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் தருணம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண, நிறைவு நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ரோஷினி பிரியா திவ்யா கொண்டு வரும் பாடல்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

இதுவரை சசிலா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் 3:16. இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் உங்களுக்காக இடம்பெற போகின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து நீங்கள் வாழ்த்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்று 5 October பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம், வாழ்த்து சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரங்களில் திருமணம்லாம் நடைபெறும் அல்லவா, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பக்கமா பாத்தீங்கன்னா திலகம், அப்புறம் சந்திரலேகா, அர்ச்சனா, அரிஷ் இவங்க எல்லாருமே வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோருக்குமே டிக்டாக்ல இப்ப நேரலையா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்து. இன்று பாத்தீங்கன்னா பிறந்தநாள் தண்ணீர் மலை பூச்சோங் பிரீமாலா இருக்கிறாரு, அவங்களுடைய சகோதரி பரிமலா முனியாண்டி வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேரன் ஆரிஃப் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகின்றவர்கள் பாட்டி தாத்தா காந்தா ஆரு மாமா விக்கி சர்வேஷ் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அவருக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து. ஆரிஃபா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. தொடர்ந்து உங்களுக்காக ஹரிச்சரன் மதுமிதா கொண்டு வரும் பாடல்.

ஹரிச்சரண் மதுமிதா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசைமிசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ராதா அவங்களுக்கு வந்து நாளை பிறந்த நாள், பதங் புர்ஜுந்தாயிலிருந்து சரோஜா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஸ்வரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வத்துமலை வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, நாளை பிறந்த நாள் ஆனால் இன்றைய வந்து வாழ்த்து சொல்லுவோம் சொல்லிட்டு இருக்காரு. மனைவி கோகிலா அவங்களுக்கு வந்து நேற்று பிறந்த நாள். சிம்பாங் அம்பட் பிணைங்கை சேர்ந்தவர் கண்ணன் ஹரிதாஸ் கணவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அங்கே என்ன சமையல், என்ன பரிசு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, பரிசு வாங்கி கொடுக்கலையா ஆனா கோழி கறி வைத்து கொடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமைத்து அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார், வாழ்த்து. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேரன் ஜீவன் அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி இவங்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து அண்ணி தனலட்சுமிக்கு மிளாக்கால இருக்காங்களா தங்கையா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கேசவன் அப்பா அம்மா சண்முகம் ராணி அக்கா மாமா உற்றார் உறவினர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சாந்தி வந்து தன்னுடைய கணவர் சாம்பமூர்த்தி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவியா அவங்களுக்கு 3 வயது பிறந்த நாள். அப்பா அம்மா வந்து முரளி திவ்யா தாத்தா பாட்டி ஜெயக்குமார் குணசுந்தரி பெரியம்மா சித்தி அப்படின்னு பட்டியல் நீளது. எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு வாழ்த்தை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். என்ன பாடல் அவங்களுக்காக ஒளிபரப்பலாம்? சரி, இந்த பாடல் கேட்கலாம்.

நரேஷ் சுஜாதா பாடிய தோழியாய் என் காதலியா அப்படின்ற மாதிரி பாடல் வந்து இடம்பெற்றது. சரி, இசையும் இசையும் தொகுப்பில் இப்பொழுது வாழ்த்து நேரம் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மின்னலம் டிக்டாக் பக்கமாக வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். தியாகு செல்வராஜ் வந்து சொல்லியிருக்கிறாரு, அம்மா இந்திராணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருங்க, மின்னலோட உற்ற நேயர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா இந்திராணி இப்போ வானொலி கேட்டுட்ருக்கீங்களா, உங்களுடைய மகனுடைய வாழ்த்தும் சரி மின்னலம் சார்பாக நாங்கள் வாழ்த்தையை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். மிக சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும். சரி, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீல மேகன் அப்பா அவங்களுக்கு வந்து மகள் ஷர்வினா ஜீவிதா, மகள்களை ஷர்வினா ஜீவிதா மது ஆகியோர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பட்டுவட்ல இருந்து பசுபதி பாக்கியம் 35ஆம் ஆண்டு திருமண நிறைவு நாள் இன்று அங்க இளமுருகன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திரா தைப்பிங்ல அவங்களுக்கு வந்து பிறந்த நாளாம். நந்தன் கீதா சந்திரா மல்லிகா தேவி இவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அக்கா மகள் ஷர்மி கீர்த்தனா அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து வந்து சித்தி ரெபேக்கா சின்னப்பன் நம்லாக்கால இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டாக்டர் யோகமதி அவங்களுக்கு வந்து பிறந்த நாளாம். உலகநாதன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு ஷர்வின் வந்து பேரனா சவரி அம்மா வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரசன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிரசன்னா மாலதி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பிரசன்னாக்கு அவங்க வந்து முகநூல் தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மின்னல் FM டிக்டாக் பக்கமாக வாங்க. இங்கே நேரலையாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கடந்த சனிக்கிழமை தன்னுடைய 99ஆவது ஆண்டு பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடிய பெரியம்மா மங்கள லக்ஷ்மி அவங்களுக்கு வந்து ரத்னாகௌரி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, 91 வயது அப்படின்றது பாக்கியம் செய்திருக்கும் ஒரு வரம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து.

ஒன்னாலே உன்னாலே அந்த திரையில் இடம்பெற்ற பாடல் கார்த்திக் கிரிஷ் ஹரிணி குரலில் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 3:35 ஆகிவிட்டது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் வழியாக வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இன்று பார்த்தீங்கன்னா இல்லை, 2 October பாலன் அவருக்கு பிறந்த நாளாம். ஆக பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சிட்டோம். பால் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. கோபிகா ஸ்ரீ அவங்களுக்கு இன்று 12 பூர்த்தி ஆகின்றது. அம்மா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ணன் திருஷான், தம்பி சர்வேஸ், அப்புறம் கவி, இவங்க எல்லோரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கோபிகா ஸ்ரீக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. சாந்தி வந்து தன்னுடைய மகள் கிருஷ்ணவேணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சந்திரன் அவருக்கு பிறந்தநாள் மனைவி சித்ரா ராமசாமி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அர்ஷியா நாயர் வந்து அவங்களுக்கும் பிறந்த நாளாம். அப்பா சிவா, அம்மா பரமேஷ் மற்றும் உற்றார உறவினர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 7 மார்கரேட் அவங்களுக்கு பிறந்த நாளாம். ரெபேக்கா சின்னப்பன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது போன்ற உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து இருந்தா இப்போ வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நண்பன் மகேந்திரன் அவருக்கு வந்து 7 பிறந்த நாளாம். பிரேமா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. குணராஜா தன்னுடைய மகள் உஷாக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து ரவீன் சுங்கை போலோல இருக்கிறாரு, அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ரெங்கநாதன், அர்ஷியா பூச்சோங்கல, குசலகுமாரி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 பிறந்த நாளாம் கோகிலா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா எங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் இன்று பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண நிறைவு நாளாக இருந்தாலும் எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரை நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 9வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய முதல் செயலை அல்லாஹ் விளக்கினான். அல்லாஹுவையும் முஸ்லிம்களையும் ஏமாற்றி விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் தங்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அவர்களுடைய முதல் செயலை 9வது வசனத்தில் அல்லாஹு கூறினான். 10வது வசனத்தில் அவர்களுடைய 2வது செயலை அல்லாஹு கூறினான். உள்ளத்தில் தீய எண்ணங்கள், நயவஞ்சக நோய்கள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் மோசமாக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா அவர்களுடைய 2வது செயலை கூறினான். மேலும் அவர்களுடைய 3வது செயலை சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான். அவர்கள் அதிகமான முறையில் பொய் பேசுவார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்தினான். இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 11வது வசனத்தில் அவர்களுடைய மோசமான 4வது செயலை அல்லாஹுத்தாலா வெளிப்படுத்துகிறான். அவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் பொய் கூறி நடித்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவர்களை போன்று காண்பிப்பார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பதை போன்று அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் உண்மையில் முஸ்லிம்களிடத்தில் நல்லவர்களை போன்று நடித்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி சீர்கேட்டை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியும் செய்வார்கள். இதை மிக தெளிவாக ஒரு 5 அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அவர்கள் சீர்கேடு செய்யலாம், எப்படி குழப்பத்தை உண்டுபடுத்தலாம் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் பொழுது எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், 1வது, ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்ற விஷயத்தில் அவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள். ஒரு சமூகத்திற்கு மத்தியில் உள்ளே சென்று எப்படியாவது அந்த சமூகத்தார்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவர் மற்றவரை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இரத்த காயங்களை உண்டுபடுத்துவதற்காக அவர்கள் மிக கடுமையான முறையில் முயற்சிகளை செய்வார்கள். 2வதாக, 2 சமூகத்தார்களை எப்பொழுதும் எதிரிகளாகவே ஆக்கி அவர்களை ஒன்றுபடாமல் இருப்பதற்காக வேண்டி கடுமையாக முயற்சி செய்வார்கள். அவர்களை எப்படி நாசப்படுத்துவது என்றுதான் அவர்கள் யோசிப்பார்கள். அடுத்து 3வது, ஒருவரை பற்றி மற்றவரிடத்தில் தவறான கருத்துக்களை சாதாரணமான முறையில் பதிவு செய்வார்கள். அவரை பற்றி தவறான அபிப்பிராயங்களை அடுத்தவருடைய உள்ளத்திலே புகுத்தி அவருடைய கண்ணியத்தை கெடுத்து விடுவார்கள். அடுத்து 4வது, கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள். ஒரு பூமி அமைதியாக இருந்தால் அது அவர்களுக்கு பிடிக்காது. எத்தனையோ கலவரங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மோசமான ஒரு மனிதர்களாகத்தான் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். 5வதாக, ஒரு சமூகத்தாரின் நன்மதிப்பை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியில் கடுமையான முறையிலே ஈடுபடுவார்கள். ஒரு சமூகத்தாரை அசிங்கப்படுத்துவதை சாதாரணமான முறையிலே செய்து விடுவார்கள். அந்த சமூகத்தார்கள் அசிங்கப்பட்டு அவர்கள் தலை குனிந்து நின்றால் அதை பார்த்து சந்தோஷமடையக்கூடிய மோசமான மனிதர்களாகத்தான் இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். ஆக நயவஞ்சகர்கள் மிக குறிப்பாக முஸ்லிம்களை போன்று நடித்து எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்வார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 5 விஷயம் பட்சத்தில் மிக குறிப்பாக முயற்சிகள் செய்து ஒரு சமூகத்தை எப்படியாவது சீர்கேடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதை பற்றிதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 11வது வசனத்திலே சொல்கிறான், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் லா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், ஆலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தவாதிகள், நாங்கள் இணக்கத்தை ஏற்படுத்த கூடியவர்கள் என்று எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு நாங்கள் தான் நன்மையை நாடுகிறோம், மக்களிடத்திலே நாங்கள் தான் சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம் என்றெல்லாம் நாவால் கூறுவார்கள். ஆனால் ஒருபோதும் அது போன்ற உயர்ந்த செயல் என்பது அவர்களிடத்திலே இருக்காது. உண்மையான சீர்திருத்தவாதி, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால், உண்மையை உண்மையென்றும் பொய்யை பொய் என்று கூறுபவர்கள்தான் உண்மையான சீர்திருத்தவாதிகள், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இதற்கு நேர் மாற்றமாக எவர் பேசுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருக்க முடியாது. திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது யார் சீர்திருத்தவாதிகள் யார் குழப்பவாதிகள் என்பதற்கு அருமையான விளக்கத்தை திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே தருகிறார்கள். லிஅன்னஹு மன் அஸல்லாஹ ஃபில் அர்லி அவ் அமர பிமஅசியத்தில்லாஹி ஃபக்கத் அஃப்ஸத. நிச்சயமாக ஒருவர் இந்த பூமியிலே அல்லாஹுவிற்கு பிடிக்காத, அல்லாஹு வெறுக்கக்கூடிய செயல்களை செய்து மாறு செய்வார்கள். அதே போன்று அல்லாஹுவிற்கு பிடிக்காத சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏவுவார்கள். இவர்கள்தான் குழப்பவாதிகள். லிஅன்ன ஸலாஹல் அர்தி வஸ்ஸமாயி பித்தாஅத்தி, இந்த பூமியில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள், சமாதானம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் வானம் பூமி இவைகள் அனைத்தையும் சீர்கெடுக்காமல் சீர்திருத்தம் செய்து நல்லதை நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது. சீர்திருத்தம் செய்வதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நற்செயலாக இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். நிச்சயமாக ஒரு மனித சமுதாயம் இன்னொரு சமுதாயத்திற்கு நன்மையை நாட வேண்டும், ஒருபோதும் குழப்பத்தை நாடக்கூடாது. அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே 114வது வசனத்திலே சொல்கிறான், லா கைர ஃபீ கஸீரிம் மின் நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியமான பெரும்பாலான பேச்சுகளில் எந்த ஒரு நன்மையும் இல்லை, இல்லாமன் அமர பி சதகத்தின், அவர்கள் தான தர்மத்தை ஏவினார்களே அதை தவிர, அவ் மஅரூஃபின் நன்மையை ார்களே அது போன்ற பேச்சை தவிர, இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை இணக்கத்தை ஏற்படுத்தினார்களே அது போன்ற பேச்சை தவிர, இந்த பேச்சுகளை தவிர்த்து மற்ற பேச்சுகள், அதிகமான பேச்சுகள் வீணானதாகவே இருக்கிறது, அதில் எந்த நன்மையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நல்லதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஏவினால் மக்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது. ஒருவர் தான தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அதன் மூலம் அடுத்த ஒரு மக்களை சந்தோஷப்படுத்துகிறார், அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறார், அவருடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அவர் மனமகிழ்ந்து அல்லாஹுவிடத்திலே துஆ செய்கிறார். அதன் காரணமாக இரண்டு மக்களுக்கு மத்தியில் நல்ல தன்மை என்பது ஏற்படுகிறது. அதாவது நல்ல செயலை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி எவர்கள் பேசுகிறார்களோ அதன் மூலம் அதிகமான நன்மைகள் என்பது ஏற்படுகிறது. அவருக்கும் நன்மை ஏற்படுகிறது, அவருடைய சமூகத்தாருக்கும் நன்மை ஏற்படுகிறது, இவர் யாரிடத்திலே சொல்லுகிறார்களோ அனைவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படுகிறது. இப்படி நன்மையான விஷயத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவர்கள் பேசுகிறார்களே அந்த பேச்சு உன்னதமானது. அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடாமல் சீர்திருத்தம் செய்யாமல் அடுத்தவர்களை கெடுத்து குழப்பம் செய்ய வேண்டும் என்று எவர்கள் பேசுகிறார்களோ அந்த பேச்சில் எந்த நன்மையும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் பேசினால் அது உயர்ந்த பேச்சாக இருக்கிறது. ஒரு சமூகத்தாரை ஒற்றுமை உள்ளவர்களாக மாற்றிவிட்டால் அதன் காரணமாக அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். எந்த சமூகத்தார்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய ஒற்றுமையை கெடுத்துவிட்டால் அந்த சமூகத்தாருடைய கண்ணியம் என்பது எடுபட்டுவிடும் என்று அல்லாஹு தாலா பல இடங்களில் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. எவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இது போன்ற நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்களோ, நன்மையை எடுத்துச் சொல்கிறார்களோ, தர்மம் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்களோ, மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசுகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத்துன் நிசா 114வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஆனால் இதோ நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 12வது வசனத்திலே சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமல் முஃப்ஸிதுன வலாகில் லா யஷ்ஊரூன். நிச்சயமாக நீங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, நிச்சயமாக நீங்கள் குழப்பவாதிகள். வலாகில் லா யஷ்ஊரூன், என்றாலும் அதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று பகிரங்கமாக சூரத்துல் பக்கராவிலே தெளிவுபடுத்த இந்த நயவஞ்சகர்கள் தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று சொன்னாலும் கூட இவர்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதை அவர்கள் உணராமலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவர்கள் உணர்வதில்லை? திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது, நஸ அல்லாஹுல் பரக்கத்த மின் அஹ்வாலிஹிம், அவர்களுடைய மோசமான செயல்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பரக்கத்தை எடுத்து விட்டான். நல்லதை கேட்டு உணரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விட்டான். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் தவறு செய்த பிறகு நான் தவறு செய்து விட்டேனே என்று உணரக்கூடிய அந்த தன்மை வர வேண்டும். அந்த உணரக்கூடிய தன்மை வந்துவிட்டால் தான் செய்த தவறுக்காக வேண்டி வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார். அல்லது ஒரு மனிதருக்கு இவர் தீங்கு செய்திருந்தால் யாருக்கு இவர் தீங்கு செய்தாரோ அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்பார். செய்த தவறை உணரக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக தன்னுடைய தவறை உணரவும் மாட்டார், திருத்திக் கொள்ளவும் மாட்டார். யாருக்கு இவர் அநீதம் செய்தாரோ அவரிடத்திலே சென்று மன்னிப்பும் கேட்க மாட்டார். ஆக உணருதல் என்பது உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. இந்த உணரக்கூடிய பாக்கியத்தை சில நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். உணரக்கூடிய பாக்கியம் இல்லாததினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிற மனிதர்களுக்கு மென்மேலும் அநீதங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், வஸ்ஸுல்ஹு கைர், அதாவது சமாதானம் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை பேசி சமாதானத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு சமூகத்தார்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது அது சிறந்ததாக இருக்கிறது என்று சூரத்துன் நிசாவிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 8:1 அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ வ அஸ்லிஹு தாத்த பைனிக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். அதாவது மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் நம்முடைய செயலும் சொல்லும் இடையூறு வராத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நயவஞ்சகர்களுடைய சொல் செயல் அனைத்தும் அடுத்தவர்களை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக நயவஞ்சகர்களுக்கு என்ன கேடு இருக்கிறதோ அதே கேடுதான் அவர்களுக்கும் ஏற்படும். அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களுடைய இந்த மோசமான செயலை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
1: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலபமில் செவியேற்க தவறாதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏஆர் 26 உணவு மசோதா இன்று முதல் வாசிப்புக்காக மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டம் 281 பிரிவு 3 உள்ளிட்ட திருத்தங்கள் பயனீட்டாளர்கள் நலனை பாதிக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மாதிரிகளை பெற அதிகாரிகளுக்கு அமைச்சர் அனுமதி வழங்கும் கூறுகள் இந்த மசோதாவில் அடங்கியுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா ஹஜார் தாய் தெரிவித்தார். நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டில் அமலாக்கம் விசாரணை அம்சங்களை சீரமைக்கும் நோக்கில் ஈரார் 26 திருத்தம் செய்யப்பட்ட விளையாட்டு மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் முதல் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை தாக்கல் செய்த இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி இம்முறை நடைபெறும் கூட்டத்தொடரின் போதே அமசோதாவின் 2 வாசிப்பு இடம்பெறும் என்றார். சரவா சமரஹான் தஞ்சோங் எம்பாங்கில் கூச்சிங் AI தரவு வளாகத்தை அம்மாநிலம் உருவாக்கவிருப்பதாக மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓபெங் தெரிவித்தார். அரசாங்க தனியார் கூட்டு முயற்சியின் மூலம் உருவாக்கப்படும் அது மின்சாரம், நீர் விநியோக கட்டமைப்பு, செயற்கை நுண்ணறிவு AI, கணினி வசதிகள் மற்றும் இலக்கவியல் இணைப்பு முனையங்களின் மூலம் ஆதரிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஜப்பானிய பிரதமர் சனாயி தாக்காயிச்சி சீனாவை மிகவும் முக்கியம் வாய்ந்த அண்டை நாடு என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையில் நிலையான உறவை உருவாக்கவும் அவர் உறுதியளித்தார். சீனா ஒரு முக்கியமான அண்டை நாடு. பல்வேறு சிரமங்கள் இருந்த போதிலும் பல ஆண்டுகளாக நாங்கள் நீண்ட காலம் உறவை பேணி வருவதாக தகாயிச்சி திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 20 நாட்களுக்கு கூட்டு அறிவியல் பயணத்தை மேற்கொள்ளும் பொருட்டு சீனாவின் அறிவியல் குழு நேபாளத்தை நோக்கி சென்றுள்ளது. இந்த எல்லை தாண்டிய அறிவியல் பயணத்தை சீன புவியியல் அறிவியல் பல்கலைக்கழகமும் நேபாள அறிவியல் தொழில்நுட்ப கல்விக் கழகம் நாஸ்டும் கூட்டாக மேற்கொண்டுள்ளன. பாரசீக வளைகுடா உட்பட ஹொர்முஸ் நீரிணை, ஒமான் கடற்பகுதி, வட இந்திய பெருங்கடல் ஆகியவற்றில் முதன்முறையாக அமெரிக்க கப்பல்கள் ஏதும் இல்லை என ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை மூத்த ஆலோசகர் பிரிகேடியர் ஜெனரல் அலி ஃபடாவி தெரிவித்தார். 1853 முதல் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்கா தனது இருப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளதை தொடர்ந்து முதன்முறையாக அந்த கப்பல்கள் அங்கு இல்லை என்பதை அவர் விவரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

இனிய மாலை வணக்கம் எல்லோருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தீரா இசையில் இந்த பக்கமா கிஷன் பேசிட்டு இருக்கங்க. அந்த பக்கம் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? மனசுக்கு ரொம்ப இதமான பாடல்கள்லாம் ரொம்ப தயாரா இருக்கு. இன்றைக்கு 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க. நான் தான் உங்களோட சேர்ந்து பயணிக்க ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்கேன். நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பும் இன்றைக்கு நிறையவே இருக்க போகுது. தீரா இசை அப்படின்னு சொன்னாலே 80, 90கள், 2000 ஆண்டுக்கு மேல் வந்த பாடல்கள் எல்லாம் நம்ம ரசிச்சு கேட்போம் இல்லையா? இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பா ரொம்ப வேலையா இருந்திருப்பீங்கல்ல அலுவலகத்துல. ஆனா இப்போ இந்த நேரத்துல இருந்து நீங்க ஓய்வு எடுக்க போறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுக்கும் ஓய்வு கிடைக்க போகுது. அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலம்.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

கஸ்தூரி மான் ஒன்று. இந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்தது? எனக்கு ஸ்ரீதேவி தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஹேமான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா? பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நினைச்சிங்கல்ல. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி விளையாட்டு. சரி, விளையாட்டு சின்ன போட்டி அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. பார்க்க அப்படி தெரிஞ்சாலும் உங்களுடைய காதுகள் தான் இப்போ அந்த தேர்வை எழுத போகுது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பின்தாங் மின்னல் பாடகி ஸ்வேதா வந்து ஒரு பாடல் நமக்காக பாடியிருக்காங்க. அந்த பாட்டில் ஒரே ஒரு சொல் மட்டும் தவறாக இருக்கும். அது என்னன்றத நீங்கள் நல்லா கேட்டு முடிவு பண்ணி அழைச்சி சொல்ல போகிறீங்க. இதான் கிஷன் தப்பு, இந்த வார்த்தை தான் தப்பாக அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அழைக்கலாம். என்ன பாட்டு அப்படின்றத கேட்கலாம் வாங்க.

ஸ்வேதா நல்லா பாடுறாங்கல்ல, பாட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்ததுல என்ன வார்த்தைன்றத கவனிக்கலன்னு சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு சொல் இதுல தவறா இருக்கு, இந்த கவிதையில ஒரு பிழை இருக்கு, என்னன்றத நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன சொல் அப்படின்றத தெரிஞ்சா இப்பவே நீங்க அழைச்சு சொல்லலாங்க. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக இசை ஞானி சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
0: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஒரே ஒரு சொல் மட்டும் தப்பு, அது என்னன்றத உங்ககிட்ட கேட்டிருந்தோம். ஸ்வேதா வந்து இப்படி பாடி இருந்தாங்க.

0: ஷாலினி ரவாங்ல இருந்து அழைச்சிருக்காங்க. சரியான பதில் தெரிஞ்சதா? என்ன என்ன பதிலா இருக்கும் நினைக்கிறீங்க? எந்த சொல் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இசைந்து இசைத்தது. இசைத்து இசைந்தது இல்லையா?
1: இல்ல,
0: சரியா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

சமீபத்துல ரொம்ப பரவலா பேசப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லலாம். டிக்டாக் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், இப்படி எங்க பார்த்தாலும் இந்த பாடல் இருந்தது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரே ஒரு சொல் மட்டும் தவறா இருக்கும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல உள்ள பாட்டை வந்து ஷாலினி சரியா கண்டுபிடிச்சிருந்தாங்க, ரவாங்ல இருந்து இந்த பதிலை நமக்காக சரியா கொடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்து இன்னொரு பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை நல்லா உன்னிப்பா நீங்க கேட்கணும், ஒரே ஒரு சொல் மட்டும் இதுல தவறுங்க, அது என்ன சொல் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்லணும். சரியா, இப்போ ஸ்வேதா பாடியிருக்காங்க, கேட்கலாம்.

உங்களுக்கு பதில் தெரிஞ்சதா? முதல் நான்கு வரிகள்லயே அந்த பிழை இருந்தது. நான் உங்களுக்கு க்ளூ வேற கொடுத்துட்டு பாருங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரைவேட் காலேஜ் போனது வந்து நான் 94 அதோட டிப்ளமோட முடிஞ்சு அடுத்தது வந்து தங்கச்சி ஃபார்ம் 6 முடிச்சுட்டு மஸ்டாப் போயிட்டு டிப்ளமா மாஸ்டர் அப்படி இப்படின்னு போனோன்னே நீ படிக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோன்னே மாஸ்டர்ஸ் முடிச்சேன் சரி போதும் அப்படின்னு விட்டாச்சு தென் அப்புறம் தங்கச்சி PhD கண்டினியூ பண்ணேன் 1 இயர் கழிச்சு ஏன் நீனும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிச்சு சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிபி எடுத்து ஃபர்ஸ்ட் டிபிஏ முடிச்சுட்டு இப்ப செகண்ட் டிபியும் செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா மை யங்கர் சிஸ்டர் அதனால வந்து இப்ப என்னோட சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா ஏன்ப்பா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க
2: இப்படி படிக்கிறீங்களப்பா கடைசி என்ன மாட்டி விட்டீங்க அந்த மாதிரியா
1: ஆமா சோ அதான் சொன்னேன் என்கரேஜ்மெண்ட் தானியா கோவிந்தன்
3: நீங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அத்தைதான் காரணம் அப்படின்னு
1: அதே சொல்லிட்டேன்
3: ரொம்ப மகிழ்ச்சி இந்த தலைமுறையை மாற்றிய பொறுப்பு நிச்சயமா உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் இருக்கு பாராட்டுக்கள் டாக்டர் எட்வின் சரியா
1: கண்டிப்பா
0: நன்றி காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனர்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: குறித்த விவரங்களை 9072 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.

0: வீட்டு பசங்களா பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கிழங்கே

0: அமுதா பேசுறேன்.
1: அமுதா, எங்கிருந்து அழைக்கிறீங்க அமுதா?
0: இங்கதான், தலைநகர்ல இருந்து.
1: வேலை முடிஞ்சிருச்சா?
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கும் போது இந்த பாட்டுல என்ன பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
0: முத தடவை தெரியல, ஆனா ரெண்டாவது வந்து அடிக்கணும்னு நினைக்கல, போன் பண்ணணும்னு நினைக்கல. பட் ஆனா அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். காதல் நாயகன் வரும், அவங்க பாடகன் படிச்ச மாதிரி இருந்துச்சு.
1: நீ என் நாயகன், காதல் பாடகன் தான் வரும்.
0: ஆமாவா? அப்ப நான் தான் தவறு போல இருக்கு.
1: இருந்தாலும் நல்ல முயற்சிங்க, ஆனா கிட்ட வந்துட்டீங்க, ஆனா தவறா சொல்லிட்டீங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
0: சரி சரி. ஹலோ, தமிழ் செல்வி பேசுறேன்.
1: தமிழ் செல்வி சொல்லுங்க, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: முடிஞ்சதுயா.
1: என்ன என்ன சொல் வந்து அங்க தவறு நீங்க நினைக்கிறீங்க?
2: தேடினேன் தேவனே, தென்றலிலே மிகுந்து வரும் தேன் மலரே.
1: ஜீவனே இல்ல, தேவனேவா? ஜீவனேன்றது சரிதான் அவங்க பாடினது.
2: ஆமாங்களா?
1: ஓ, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அது பிழையா இருக்கும்னு.

0: இப்போவாச்சும் தமிழ் செல்வி வந்து நம்பி இருப்பாங்கன்னு நாங்களும் நம்புறோம். சரி, இப்போ அடுத்த நேராவது சரியா சொல்றாங்களான்னு பாப்போமா.
1: ஹலோ, வணக்கம். நான் இப்போல இந்த கலைச்செல்வி பேசுறேன்.
0: கலைச்செல்வி சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: அந்த ஒரு வரி, அன்பில் அன்பில் ஓடி இன்பம் கோடி அப்படி வரும்.
0: சரி, கேக்கலாமா?

0: அப்ப சரியா தான் சொல்லிருக்கீங்க.
1: நான் சரியா தான் சொல்லிருக்கேன். அந்த பாடல் வரிகள்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு.
0: ஞாபகம் இருக்கு.
1: 80 காலங்கள்ல பாட்டு உள்ள வரிகள் எல்லாம் இன்னும் மடப்பானமா இருக்கு.
0: வல்லாரை சாப்பிடாமலே உங்களுக்கு ஞாபகத்துல நிறைய இருக்கு.
1: நான் ஒரு கணித ஆசிரியர், அப்ப கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்.
0: கணித ஆசிரியரா? அப்ப நான் பார்த்துதான் பேசணும் போல. சரிங்க டீச்சர், நன்றி அழைத்து சரியான பதில சொன்னதுக்கு.
1: ஓகே, நன்றிங்க கிஷன்.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

மதிப்புள்ள வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஆசியான் தலைவர்கள் சந்திப்பதற்கான தளமாக மட்டும் செயல்படாமல் வட்டார நிலையிலான வளர்ச்சிகளை வடிவமைக்கும் தனது திறனை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசியான் மையத்தன்மை எனும் கோட்பாடு நிகழ்வுகளை தீர்மானிப்பதிலும் வட்டார சவால்களை எதிர்கொள்வதிலும் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலாக மாற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதோடு பேச்சு மூலம் நாடுகளுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை களைய முடியும் என்பதால் இந்த வட்டாரம் கூடுதல் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள் இ கவுன்சில அமைப்பில் பதிவு செய்வதை கட்டாயமாக்கும் திட்டம் தற்போது அரசாங்கத்திற்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் தெரிவித்தார். விஸ்மா புத்ரா நிர்வகிக்கும் அந்த இலக்கவியல் தளம் மூலமான பதிவு இன்னமும் விருப்பத்தின் அடிப்படையில் உள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளில் வசிக்கும், பயணம் செய்யும் அல்லது கல்வி பயிலும் மலேசியர்கள் நடைமுறைகள் இலகுவாக இருக்கும் என்பதை கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். இறக்குமதி ஏற்றுமதி மதிப்புகளுக்கிடையிலான இடைவெளியை குறைப்பதன் மூலம் நாட்டின் வேளாண் உணவுத்துறை தொடர்ந்து வலுப்படுத்தப்படுகிறது. இதில் அன்னாசி, டுரியான் போன்ற அதிக மதிப்புள்ள விவசாய பொருட்களின் உற்பத்தியும் ஏற்றுமதியும் அதிகரிப்பதும் அடங்கும். நாட்டின் ஏற்றுமதி மதிப்பில் வேளாண் உணவு துறையின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறினார். இதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் உணவு வழங்கலை சார்ந்திருப்பதை குறைக்கவும் இயலும். சாலை போக்குவரத்து துறை JPJவுக்கான வருவாய் வசூல் முகவர்கள் MyEG, ஜெட்ரிக்ஸ் AI ஆகியவற்றின் சேவைகள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகையான 314 மில்லியன் ரிங்கேட் செலுத்தப்படும் வரை தொடர்ந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த நடவடிக்கை மக்களுக்கான சேவையை பாதிக்காது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் உத்தரவாதம் அளித்துள்ளார். ஏனெனில் MyJPJ, JPJ முகப்புகள், கியோஸ், அஞ்சல் நிலையம் ஆகியவற்றின் மூலம் பரிவர்த்தனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்றும் அவர் எடுத்துக்காட்டினார். பத்துபஹாட் யோங்பேன் பகுதியில் உள்ள பள்ளியில் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 4ஆம் படிவ மாணவி ஐரின் சோஃபியா முகமது கைரோல் ஃபைசாலின் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் அவரது மரணத்திற்கு காரணம் தலையில் ஏற்பட்ட கடுமையான மோதல் அல்லது பலமான தாக்குதல் என்பதை காட்டுகின்றன. சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையின் தடயவியல் துறையைச் சேர்ந்த நோயியல் நிபுணர் இதனை உறுதிப்படுத்தியதாக புகிட் அமான் குற்ற புலனாய்வு துறை இயக்குநர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார். எந்த தரப்பையும் பாதுகாக்காமல் முழுமையாகவும் வெளிப்படையாகவும் தொழில்முறை அடிப்படையிலும் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இஜாமீன் அமைப்பு 2020 முதல் கூட்டரசு அரசாங்கத்துடன் முறையான ஒப்பந்தம் ஏதுமின்றி செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. 2024 இறுதியில் மீதமுள்ள 193.71 மில்லியன் ரிங்கேட் பாதுகாப்பு வைப்பு தொகையில் 130.8 மில்லியன் ரிங்கேட்டை பராமரிப்பு நிறுவனம் முதலீடு செய்துள்ளது என்று தேசிய பொது கணக்கு குழு PAC தலைவர் ட தொமாஸ் இர்மியாத்தி சம்சுடேன் தெரிவித்தார். இதன் மூலம் ஆண்டுக்கு 5 மில்லியன் ரிங்கேட் வரையிலான வட்டி வருவாய் பெறப்பட்டது. உத்தரவாத நிதியை பாதுகாக்கவும் அவற்றின் நிர்வாகம் அரசாங்கத்தின் நிதி விதிமுறைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்யவும் முறையான உடன்பாட்டை உடனடியாக இறுதி செய்யுமாறு PAC பரிந்துரைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு அடுத்தபடியாக அதிக கவனம் செலுத்தப்படும் முதன்மை துறைகளுள் சுகாதாரத்துறையும் அடங்கும். 2027 வரவு செலவு திட்டம் வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் சுகாதாரத்துறையின் தற்போதைய நிலை, எதிர்கொள்ளும் சவால்கள், முன்னுரிமை பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அறிந்து கொள்வது அவசியமாகிறது. அதன் அடிப்படையில் சுகாதாரத்துறையின் எதிர்பார்ப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் மலேசிய மருத்துவ சங்கம்

0: எம்எம்ஏ தலைவர் டாக்டர் எல் சிவனேசன்.
1: முதலாவதாக பொது சுகாதார நிதியை ஏற்ற வேண்டும். மலேசியன் ஹெல்த் ஒயிட் பேப்பர் அதில் என்ன கூறியிருக்கிறது என்றால், மலேசியா 5% ஜிடிபியை பொது சுகாதாரத்துக்கு செலவாக்க வேண்டும். கடன் ஆண்டு எடுத்துக்கிட்டிங்களா, ஏறக்குறைய 2.5% தான் செலவாக்கியிருக்கோம். இரண்டாவதாக நமது அரசாங்க மருத்துவர்களுக்கு உயரிய அங்கீகாரம் அளித்து அவர்களை பணியில் தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றோம். மூன்றாவதாக இந்த நாட்டில் ஏறக்குறைய 11,000 தனியார் கிளினிக் அதாவது ஜிபி கிளினிக் இருக்குங்க, இவர்களை அரசாங்கம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்கை சேர்த்த இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏறக்குறைய 70% அங்குள்ள நோயாளிகள் வந்து ஸ்டேபிள் என்சிடி அதாவது இன்படியது ரத்த கொதிப்பு இல்லை கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இவர்களை அங்க தங்கி இருக்க இடத்துல உள்ள தனியார் கிளினிக்ல தொடர்ந்து சிகிச்சை பண்ணிக்கலாம். இந்த ஒரு பட்ஜெட் இருந்துச்சுங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த கிளினிக்ஸ்க்கு வந்துட்டு அந்த பட்ஜெட்டை பே பண்ணிடலாம்.
0: இதன் வாயிலாக அரசாங்க மருத்துவமனைகளில் மருத்துவ பயனர்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக டாக்டர் எல் சிவனேசன் மேலும் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
3: ஆம், இதுவே விவேகமான பயணித்தாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இந்தோனேசியா 2024 காலாண்டிலும் 2027 ஆண்டிலும் பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை நீட்டிக்க உள்ளது. அதன்படி 33.2 மில்லியனுக்கும் மேற்பட்ட குறைந்த வருவாய் பெறும் குடும்பங்களுக்கு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மாதம் 10 கிலோ அரிசி உதவி வழங்கப்படும். மேலும் 13.3 மில்லியன் தொழிலாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு மாதம் 300,000 ரூபியா ஊதிய மானியம் வழங்கப்பட உள்ளது. தென்கொரியா ஜேஜு தீவு கடற்பகுதியில் 11 பேருடன் சென்ற மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதில் 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட வேளை மேலும் இருவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களுள் இந்தோனேசியாவைச் சேர்ந்த எண்ணரும் வியட்நாமைச் சேர்ந்த ஒருவரும் அடங்குவர். காணாமல் போனவர்கள் படகின் தென்கொரிய கேப்டனும் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவரும் ஆவர். சம்பவத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சீன அறிவியலாளர்கள் குழு நேபாளத்தில் சுமார் 20 நாள்கள் நடைபெறும் கூட்டு அறிவியல் ஆய்வில் பங்கேற்பதற்காக அந்த இமயமலை நாட்டிற்கு சென்றுள்ளது. சீன நேபாள அறிவியலாளர்கள் இணைந்து ஆகஸ்ட் 26 பனிப்பாறை சரிவை தொடர்ந்து ஏற்பட்ட சேறு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். சீனா இமயமலை ஆற்றின் கீழ்ப்பகுதிகளில் இந்த ஆய்வு திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC நடைபெற்ற இந்த பந்தயத்தை 261,000 பார்வையாளர்கள் கண்டு ரசித்ததன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டது. பஹ்ரைன் பன்னாட்டு பந்தய தட தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் சல்மான் இசா அல் கலிஃபா இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்தியதாக SIC கூறியது. நேற்று பந்தயத்தை கண்டுகளித்த 103,000 பார்வையாளர்களையும் இந்த எண்ணிக்கை உள்ளடக்கியுள்ளது.

0: வட்டார சவால்களை எதிர்கொள்வதில் ஆசியான் வலுப்படுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். உயர் பதிப்புள்ள வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
1: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
2: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். லிங்கம்ஸ்

பாடல்களுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு தெரியுமாங்க. ஒரு பாடல் ஒலிக்கும் போது அடுத்த நொடியே ஒரு முகம் நினைவுக்கு வரும் இல்ல, யாராவது ஒருத்தவங்க நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு இசை கேட்கும் போது ஒரு பழைய இடம், ஏதாவது ஒரு இடம் மறக்க முடியாத இடமா இருக்கலாம், அதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் பாடல்களுடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, 80கள் 90கள் பிறகு 2000ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் உங்களுக்காகவே தொடர்ந்து காத்துட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கொண்டு வராங்க, கே ஜே ஜானகி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: பாடலுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன்ல, ஞாபகம் வந்ததா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதோ ஒரு முகம் இல்ல ஏதோ ஒரு நினைவு இடம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சரி, கணிதம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் இந்த பாடலுக்கு அதுக்கு இந்த சம்மதம் இருக்கான்னு கேட்டாதீங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தீரா இசையில் கல்வி சார்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கோம் இல்லையா. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கணித பட்டறை பீட்டர் ராயன் அவர்கள் வந்து இதை பற்றி நம்மோட பகிர்ந்துக்க போறாரு, கேட்கலாம்.
1: வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கணிதம்னு சொல்லும் போது மாணவர்கள் மத்தியில இந்த பாடத்திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. குறிப்பா இந்த 1ஆம்ல இருந்து 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு நாளுக்கு நாள் நம்ம மாணவர்கள் மத்தியில பார்த்தோமா இந்த ஆர்வம் நாட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. கணிதத்துல லவ் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. குறிப்பா இந்த ஒரு 2 வாரம் காலகட்டத்துல ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டை வந்து வெளியாக்குனாங்க. இது வந்து பிசா ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா கணித பாடத்துல நம்மளோட அடுவு நிலை வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இந்த நாட்டோட அடுவு நிலை. சோ அந்த அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா மாணவர்களுக்கு ஒரு இலவச கணித பட்டறை, ஸ்பீட் மேட்ச்னு சொல்லுவோம், விவேக கணிதம்னு சொல்லுவோம். இந்த பட்டறை எங்க நம்ம நடத்த போறோம் பாத்தீங்கன்னா பூச்சோங், ஷா ஆலாம், ரவான், கிளாங்ல வந்து நம்ம நடத்த போறோம். இதை தவிர்த்து சிரம்பான்லயும் நம்ம வந்து இந்த பட்டறையை வந்து நம்ம இலவசமா வந்து நடத்த போறோம். இந்த பட்டறை மூலமா மாணவர்கள் என்ன கத்துக்குவாங்க, 1வது எப்படி ஸ்பீடா கல்குலேட் பண்றது, எப்படி பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் மாஸ்டர் ஆப் பண்றது, பேட்டர்னிங் அந்த நம்பரை எப்படி மாஸ்டர் ஆப் பண்றது, 3வது மனக்கணக்கு, மனக்கணக்கை எப்படி மாஸ்டர் ஆப் பண்றது, 4வது முக்கியமா என்ன கத்துக்குவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் நம்பர்ஸ், ஸ்பீட் கல்குலேஷன், எப்படி ஒரு கணித பாடத்தை வந்து சுலபமா வந்து அவங்க சால்வ் பண்றது. மேத்ஸ்னு சொல்லும் போது மாணவர்கள் 3 விஷயத்தை வந்து குறிப்பா அவங்க புரிஞ்சிக்கணும். 1, கான்செப்ட். ஒரு டாபிக், ஒரு பாடத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் அவங்க கத்துக்கணும். உதாரணம், காசை பத்தி படிக்கிறாங்கன்னா காசோட வேல்யூ என்ன, அதோட தரம் என்ன, எதுக்கு நம்ம இந்த காசை பயன்படுத்துறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதான் கான்செப்ட். 2வது வந்து அரித்மெட்டிக். இந்த அரித்மெட்டிக்னு சொல்லும் போது நம்பர்ஸ், கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இதை வந்து அவங்க மாஸ்டர் ஆப் பண்ணும். இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, இதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு அவங்க கத்துக்கிறதுக்கு. கடைசியா ஒரு கணித கேள்வியை வந்து எப்படி அணுகுமுறை பண்றது, எப்படி அப்ளிகேஷன், எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பட்டறை இலவசமா நம்ம நடத்துறோம். குறிப்பா பூச்சோங், ஷா ஆலாம், ரவாங், கிளாங்ல பெற்றோர்களும் மாணவர்களும் ஒன்னா எனர்ஜி வந்து கலந்துக்கங்க. இது ஒரு இலவசமான உள்ள பட்டறை. மேல் விவரத்துக்கு 0162687192 விவேக கல்வி நிலையம்.

0: வேலை முடிஞ்சு இப்ப போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டு உண்மையிலேயே உங்களுக்கு அமைதியா இருக்குல்ல? அமைதியா தானே இருக்குல்ல, நானே சொல்லிக்கிறேனா? இல்ல இல்ல, நிஜமாவே மனசுக்கு ரொம்ப அமைதியா. ஏன்னா காலையில நிறைய பரபரப்பான சூழல் இருந்திருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், மனசுக்கு கஷ்டமான சில விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். அதெல்லாம் அப்படியே மறக்கிறது என்ன தெரியுமா? இப்போ இந்த பக்கமா தீரா இசையை நீங்க கேட்டுட்டு போயிட்டு இருக்கீங்கல்ல வாகனத்துல, அதுதாங்க. அப்படி ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கிற உங்கள் உங்கள் ரசனைக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். சரி, திங்கட்கிழமை தீரா இசையில் நம்ம வந்துட்டு இன்றைக்கு எந்த தொழில் முனைவர் சிறு தொழில் வியாபாரியை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியா தீபாவளி குக்கீஸ் பலகாரங்கள்லாம் செய்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அடுத்து நம்ம சந்திக்கலாம். வாங்க.
1: வணக்கம், நான் பிரியா, SNS கிச்சனோட ஓனர். எல்லாரும் போல ஒரு சின்ன சின்ன முயற்சி எடுத்து இந்த பிசினஸ்க்கு வந்திருக்கேன். நாங்க மெயின்லி சின்ன சின்ன பேக்ஸ் of members க்கு தான் இந்த கேட்டரிங் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். 3200 பேக்ஸ் ஆஃப் கேட்டரிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் கற்றுக்கிட்டு முறைப்படியாக குக்கீஸ் கேக்ஸ் டெலிவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த தீபாவளியோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்மளோட சைல்ட்ஹுட் குக்கீஸை மெயினாக கருத்தில் எடுத்து நம்ம ப்ரொடக்ட் சேல் அவுட் பண்றோம். என்னதான் மார்க்கெட்ல புதுசா குக்கீஸ் வந்தாலும் இந்த மசூலா பீனட் பட்டர், கீ குக்கீஸ், ஜாம் தட், கார்ன்ஃபிளேக்ஸ் பிஸ்கட், பட்டர் குக்கீஸ்க்கு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால நாங்க முக்கியமா இந்த 5 டைப் ஆஃப் பிஸ்கட்டை வந்து எங்களோட தரமான ப்ரொடக்டை யூஸ் பண்ணி தரமா சேல் பண்ணிட்டு இருக்கோம். SNS கிச்சன் கேட்ரிங் தீபாவளி குக்கீஸும் இல்லாம லாக்டேஷன் குக்கீஸும் செய்யறோம். நம்ம ப்ரொடக்ட் பத்தி இன்னும் விவரமா தெரியறதுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க 011-6212-8023. நான் பிரியா ஹியர். நான் உங்களுக்கு இன்னும் விவரமான டீடைல்ஸ்
2: கொடுக்கறேன். ஒரு தல் காதல்,
3: லவ் லவ் லவ்

0: இசைஞானினா இசைஞானி தாங்க. வெளியில ஒரு சில இடங்கள்ல மழையா இருக்கு, பாத்துங்க கவனம். தொலைபேசி எல்லாம் பயன்படுத்திட்டு வாகனத்துல வாகனத்தை ஓட்டக்கூடாது, சரியா? கீழே வச்சிருங்க, வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. சரி, 6 மணிக்கு பிறகு மௌன ராகம் நிகழ்ச்சின்றிருக்கி. எதை பற்றி உங்களோட பேச போகுது அப்படின்னா, உங்கள் துணை உங்ககிட்ட எல்லாவற்றையுமே வெளிப்படையா மனம் திறந்து பேசல அப்படின்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? சிலர் வந்து பல நேரங்கள்ல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துருவாங்க. அது விட்டு கொடுக்கறதா கூட இருக்கலாம், இல்ல பிரச்சனை வேணா அப்படின்ற எண்ணமா கூட இருக்கலாம், தெரியல. நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். 6 மணிக்கு பிறகு அழைத்து இதை பற்றி தான் நீங்க எங்கிட்ட பகிர்ந்துக்க போறீங்க. இப்போ அடுத்த பாட்டு மலேசிய வாசுதேவன் ஜானகி கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இந்த விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வருகிறார்கள் மை இவென்ட்ஸ் இன்டர்நேஷனல். டைலான் நீங்க வந்திருக்காரு, வணக்கம். டைலான் தானே?
1: வணக்கம் கிஷன்.
0: வணக்கம். நிறைய பேர் தயாலன் நினைச்சுக்கிறாங்க, டைலான் தானே உங்க பேரு? தயாலன். சரி, ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம். இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் 5 நாட்கள் மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை சொல்லுங்க நம்ம நேயர்களுக்கு.
1: முதலே கிஷன், உங்களுக்கு முக மின்னலுக்கு ரொம்ப நன்றி. மாலை வணக்கம் ஆல் த லிசனர்ஸ். ஸோ ஒன்றா ரெண்டா ஜிவிஎம் இருபத்தி 5 வருஷம், ஐ மீன் 25 இயர்ஸ் ஜிவிஎம் இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அதேமாரி வி ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் நம்ம ஆடியன்ஸ் ஃபேன்ஸும் ஜிவிஎம் ஃபேன்ஸும் வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்க நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ இன்னும் இந்த 5 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் கான்சர்ட்னு எடுத்துக்கிறாக்கா 1000 கிரவுட்டோ 10000 கிரவுட்டோ அந்த ஒர்க் லோட் இஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த பேண்ட்
0: பலமாக இருக்கும்.
1: ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூட நான் இங்கே வரதுக்கு முன்னுக்கு நம்ம டீம்லாம் போயிட்டு இன்னொரு ரவுண்ட் ஒரு ரெக்கி. ஸோ மேக் ஷோர் தட் நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கி திருப்பி இன்னொரு ரவுண்ட் நம்ம போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஷோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கிஷன். அதாவது மலேசியாவில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நிறைய கான்சர்ட் நடக்குது. அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா விஜயந்தனி, ஹரிஷ் ஜெயராஜ், ஏராமன் சார், இளையராஜா சார் இந்தமாதிரி நிறையா வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் சிங்கிள் ஆர்டிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க, கார்த்திக் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த கௌதம் வாசுதேவ் மேனன்னா கிஷன், ஒரு டைரக்டர் முதல் முதலாக ஒரு கான்சர்ட் செய்கிறார். இதுதான் வந்து அதோட சுவாரஸ்யம்,
0: வித்தியாசமாக இருந்தது கேட்கும் போது.
1: ரெண்டாவது வந்துட்டு இது இந்த கான்சர்டோட இதே வந்துட்டு லைஃப் இன் கேஃபே கான்சர்ட். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெகுலர் கான்சர்ட். அண்ட் மூணாவதாக ஒரு இசையமைப்பாளரோட மியூசிக் சாங்ஸ் எல்லாம் தவிர்த்து அவர் பல இசையமைப்பு கூட வேலை செஞ்சிருக்காரு, கம்போசர் கூட வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த சாங் எல்லாம் கம்பைல் பண்ணி அவரோட படங்களோட அவர் படங்களோட சாங்ஸ் தான் வந்து அந்த கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கான்சர்ட், ஒரு மியூசிக்கல் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா ப்ளஸ் ஜிவிஎம் ஸ்டைலில் ஒரு சினிமேட்டிக் ஸ்டைலாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு 10 சிங்கர்ஸ் அவரோட ஜாயின் பண்ணி இந்த ஷோவில் வந்து கலந்துக்க போகிறாங்க. அண்ட் வி ஆர் பிலீஃப் எப்போதும் ஜிவிஎம் மூவி எடுத்துக்கிறாலே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஆத்மா, த்ரில்லராக இருக்கட்டும் லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும். ஸோ வி பிலீவ் தட் இந்த கான்செப்டும் வந்துட்டு வில் கனெக்ட் வித் ஆடியன்ஸ்.
0: நிச்சயமாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தால் தான் பிடிக்குது இல்லையா? நிறைய பேர் வந்து அவருடைய பாடல்கள், அவருடைய திரைப்படத்திற்கு பாடல்கள்லாம் டிக்டாக் ரீல்ஸ் எதாவது நம்ம பார்த்துருப்போம். சரி, கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய 25 வருட பயணம், ஒன்றா ரெண்டா 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம் அப்படின்ற தலைப்பில் நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற பாடகர்கள் பட்டியல் உண்மைக்குமே சொல்லணும் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பட்டியலாம் பார்க்கும்போது இவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தது. டிக்கெட் வந்து இன்னும் வாங்க முடியுமா அப்படின்றத சொல்லிடுங்க.
1: கண்டிப்பாக, ஐ மீன் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு என்னென்னாக்கா ஒரு நம்ம மிக மகிழ்ச்சியான ஒரு இதுனாக்கா நம்ம எப்போதும் நம்ம கான்சர்ட் நம்ம மை இவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம கான்சர்ட் வந்து பெரிய கான்சர்ட் செஞ்சுருக்கிறோம், சின்னதுலேருந்து பெருசு செஞ்சுருக்கோம். லைக் நட்சத்திர விழா, கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜா த ஒன் மேன் அந்த மாதிரி பெரிய கான்சர்ட்லாம் செஞ்சுருக்கிறோம். தென் சங்கர் மகாதேவன், கார்த்திக் இந்தமாரி சிங்கிள் ஆர்டிஸ்ட் வச்சு ஸ்மால் ஸ்கேல்லையும் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதேமாரி இந்த கான்சர்ட்டும் வந்து அந்த ஒரு கேட்டகரிலாம் வருது. பட் டிக்கெட் சேல்ஸ் ஃபார் குட், நம்மளுக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரோக்ரெசிவான டிக்கெட் சேல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒன்று ஒரு ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் டு க்ளோஸ் த டிக்கெட்ஸ். ஸோ டிக்கெட் வந்து இன்னும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் ஃபேன்ஸ், ஜிவிஎம் ஃபேன்ஸ் யாரெல்லாம் அங்கே இருக்கிறீங்களோ, வெதர் ஜிவிஎம் ஃபேன்ஸ், ஸ்ருதி ஹாசன், கார்த்திக், கிரிஷ் இந்த சிங்கர்ஸ்லாம் வராங்க, பால் டப்பா, சைந்தவி இவங்களோட ஃபேன்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ticket2u.com.my போயிட்டு நீங்கள் போய் உங்கள் டிக்கெட் நீங்கள் வாங்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபியூ கேட்டகரிஸ் இருக்குது. நம்மளுக்கு MIP இருக்குது, VIP இருக்குது, பிளாட்டினம் அண்ட் கோல்ட், நாலு கேட்டகரிஸில் டிக்கெட் இருக்குது. ஸோ இந்த கான்சர்ட் எப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வர சனிக்கிழமை 10 அக்டோபர் த ஆர்ச் கேலரிஸ் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வென்யூ, ஃபர்ஸ்ட் இண்டோ சொஃபிஸ்டிகேட்டட் நல்ல ஹியூஜ் LEDயோட ஒரு நியூ வென்யூ இந்த ஹார்ட் ஆஃப் கேல். எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் க்ளோஸ் டு TRX, எக்ஸாக்ட்லி பிசைட் RHB பேங்க் HQ, அது பக்கத்தில் இருக்குது. ஸோ இளைஞர்களுக்கு தெரியணுன்னாக்கா அந்த ட்ராக்னு சொல்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஹாலில் தான் வந்து இது இருக்குது. ஸோ 7:45 PM ஆன்வர்ட்ஸ் இந்த கான்சர்ட் நடக்க வேண்டியது. ஸோ ஒன்று கிஷன், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்தனால வந்துட்டு ஒரு நம்ம மின்னல் லிசனர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்லி ஒரு இது.
0: முதல் முறையாக சொல்கிறீங்க?
1: ஆமாம், முதல் முறையான்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி இங்கே வந்தனால வந்து மின்னல், இப்போ யாரெல்லாம் மின்னல் லிசனர் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ, இன்றைக்கி யாரெல்லாம் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ, வி வாண்ட் டு ஓப்பன் அப் 10% டிஸ்கவுண்ட்
0: 10 விழுக்காடு கழிவு இருக்காது.
1: ஸோ எஸ்பெஷலி ஃபார் மின்னல் லிசனர்ஸ்.
0: அப்போ எங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தி தான். நிச்சயமா இப்ப யார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களோ அவர் சொன்ன மாதிரி 10 விழுக்காடு கழிவு வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இப்பவே வாங்கிருங்க, மறந்துடாதீங்க.
1: சோ கண்டிப்பா மக்கள் யாரெல்லாம் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ticket2you.com.my நீங்க போயிட்டு அந்த டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
0: சரி, இப்போ பாடகி ஸ்ருதி ஹாசன், நடிகை ஸ்ருதி ஹாசன் அவங்க பேரை கேட்ட உடனே அவங்க இருக்காங்களா அந்த பட்டியலில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்த நிகழ்ச்சியில். அவங்கள பற்றி சொல்லுங்க.
1: ஸ்ருதி ஹாசன் அந்த பேர் கேட்டாலே ஐ மீன் இளைஞர்கள் வில் கோ கிரேசி. ஸோ அவங்க ஒரு பாடகரா, இசையமைப்பாளரா, லிரிஷிஸா, என்ன பல பல இதில் போடுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க பிளட் லைன் உலக நாயகன் கமலோட மகள். ஸோ ஸ்ருதி ஹாசன் கண்டிப்பாக இந்த கான்சர்ட்டில் வராங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் இந்த கான்சர்ட்டுக்கு. பட் அவங்க மட்டும் இல்லாமல் வி ஆல்சோ டெஃபினட்லி வில் ஹாவ் கிரிஷ், கார்த்திக், சைந்தவி, பிளாசி, பால் தாப்பா, சத்யபிரகாஷ் அண்ட் ஹரிப்பிரியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த 8 சிங்கர்ஸ் வில் பி ஜாயினிங் டுகெதர் வித் கௌதம் வாசுதேவ் மேனன்.
0: இப்போ கரண்ட்ல இப்போ பேசிட்டு இருக்கிற ட்ரெண்டிங்கா இருக்கிறது பால் டப்பா அப்படின்னு சொல்லலாம். அவரும் வராரு அப்படின்றது உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி தான். சரி, இப்போ ஜிவிஎம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய முதல் திரைப்படம் யாரு கேட்டாலும் தெரிஞ்சிடும், மின்னலே அப்படின்னு சரியா சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை முதல்ல கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து.
1: கண்டிப்பா

0: இன்றைக்கு ஒன்றா ரெண்டா 25 years of GVM இதை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோங்க. இந்த விளம்பர நிகழ்ச்சியை உங்களுக்காக கொண்டு வருவது மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல். டயலா நம்மோடு பேசிட்டு இருக்காரு. வெவ்வேறான பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில வந்து இருக்க போகுதா, அல்லது கௌதம் வாசுதேவனுடைய பாடல்கள் பட பாடல்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில இருக்க போகுதா, அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதற்கான பதிலையும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாக வந்து நம்ம ஃபேன்ஸ் சில நேரத்தில் ஆடியன்ஸ் வந்து வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கௌதம் வாசுதேவ் மேனன் ஆரம்பித்த மின்னலை படத்திலிருந்து இப்போ அவர் கடைசியாக டைரக்ட் பண்ணி இன்னும் வெளியாகாமல் இருக்கிற துருவ நட்சத்திரம் படத்தோட பாடல்கள் வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணப்படும். இதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னாக்கா, ஹீ ஹேஸ் மென்ஷன் தட் கொஞ்சம் ஒரு அன்பிளாக் செஷன் மாரி செய்யலான்னு சொல்லி ஒரு செஷன் இருக்குது. ஸோ இன் டோட்டல் We're going to have about 40 songs in the show. And each singers, avunga experience, memories, idella associate panni dhaan vandu indha songs la vandu deliver panna poranga. Adha nama solrom the Life in Cafe concert oda anubhavam enna nu therinjikkalnaaka kandippaga makkal vandu nama fans GVM fans vandu ticket vaangi neenga vandu paathinaaka andha ungalku mulumiyana andha thirupthi ungalku kadaikum. Engalukku vandu oru confidence irukku. அண்ட் கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல் முழுதாக பார்த்தாக்கா மினரல் பிஸ்னஸ் வந்து நம்ம இந்த ஷோவோட இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜிங்கல் யா ஜிங்கல் மார்னிங் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் த சம் கோல்ட் போட்டி போய்கிட்டு இருக்கு, கான்டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி வித் தட் கிஷன்.
0: எங்களுக்கும் அதில் மகிழ்ச்சி, நீங்கள் டிக்கெட் கொடுத்ததுக்கு. அங்கே நிறைய பேர் அதில் கலந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் கலந்துக்கலாம் இல்லையா சனிக்கிழமை
1: கண்டிப்பாக கலந்துக்கலாம்.
0: இப்போ இந்த நிகழ்ச்சியை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, மக்களுக்கு நீங்க வேற என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, நேயர்களுக்கு?
1: இப்ப கேட்டீங்கன்னா மக்களுக்கு என்னன்னாக்கா, ஜஸ்ட் வி வாண்ட் டு யூனோ, இப்ப ஷோக்கு யாரெல்லாம் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களோக்கும் ரொம்ப முக்கியமா வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து ஹார்ட் ஆஃப் த கேர்ல இருக்கனால வந்துட்டு டைமிங் வந்து நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரஷ் ஹவர்ல வந்து ஆல்தோ சாட்டர்டே பட் யூனோ சிட்டி ஜாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அண்ட் இட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் த டவுன். ரெண்டாவது வந்து வரவங்க வந்துட்டு பப்ளிக் பார்க்கிங் வந்து வெரி லிமிட்டட் அந்த ஹாலில். ஸோ ஆனால் சைட்லேயே வந்து வி ஹேவ் பப்ளிக் பார்க்கிங்ஸ், அங்கேயும் அவங்க பார்க் பண்ணலாம், இல்லை டிஆர்எக்ஸ் பார்க்கிங் பண்ணி அவங்க வரலாம். ஸோ இந்தமாதிரி நிறைய வசதிகள் கண்டிப்பாக அந்த ஹாலில் இருக்குது. ஸோ மெயினாக வந்துட்டு மக்கள் வரவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஸோ சில பேர் வந்து இப்போ குழந்தையோடு வருவாங்க, மென் சாயல் கீட்ஸோடு வருவாங்க, எங்கே சாப்பாடு வாங்கலாம்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ நாட் டு வரி, வி ஆர் ஓப்பனிங் அப் ஃபுட் ஸ்டால்ஸ், அவங்க வந்து என்ன ஃபுட்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த வசதியை நம்ம ஏற்பாடு கொடுத்துருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி அந்த ஹால் வந்து ஒரு வெரி நைஸ் அண்ட் சாஃபிஸ்டிகேட்டட் ஹால், லைக் ஹவ் ஜஸ்ட் மென்ஷன் அலி. யா
0: அங்கே நிறைய பேருக்கு மனசில் இருந்த கவலையே வந்து உணவுக்கு என்ன பண்ணுவோம், நெரிசலாக இருக்குமே, அப்புறம் பார்க்கிங்க்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற விவரங்களையும் கொடுத்துட்டீங்க. அந்த சீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது உட்காரும் இடம்லாம் எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் சரியாக அங்கே பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இருப்பாங்க?
1: ஆமாம், அதுக்கு நம்ம அந்த அதான் நான் சொன்னபடி வந்துட்டு வி வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் நம்ம ஃபேன்ஸுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நாலு கேட்டகரி இருக்குது, எம்ஐபி, விஐபி, பிளாட்டினம் அண்ட் கோல்ட். ஸோ ஒவ்வொரு ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்குது. ஸோ அந்தந்த ஜோனுக்கு வந்துட்டு வி ஹவ் கரெக்டான டீம் போட்டு அஷரிங் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கோம். டிக்கெட் வாங்கினவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாமே டிக்கெட் ஆல் நம்பர்ஸ் ரிசர்வ்ட். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து ஓ இது சீக்கிரமாக உடையாந்து நம்ம சீட்டு பிடிக்கணும் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே நம்பர். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஜோன், ப்ராப்பர் ஜோனிங், ப்ராப்பர் நம்பரிங்லாம் போட்டு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் ஆடியன்ஸ் வந்து அவங்கள வந்து சீட் பிடிக்கிறதுக்கு.
0: சிறப்பான ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருந்தாரு, 10 விழுக்காடு கழிவு இருக்குங்க, அதனால இன்றைக்கு தானே, இன்றைக்கு வாங்கினா,
1: இன்றைக்கு வாங்கினா,
0: சரி இன்றைக்கு வாங்கினா அந்த 10 விழுக்காடு கழிவை வந்து நீங்க அனுபவிக்கலாம். டிக்கெட் வந்து எங்க வாங்கலாம், எப்போ நடக்க போகுது அப்படின்றது மறுபடியும் நீங்க சொல்லிடுங்க.
1: டிக்கெட் வந்துட்டு திருப்பி மறுபடியும் நான் வந்து சொல்றது என்னன்னா, நம்ம ticket2u.com.my. ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் டிக்கெட் வாங்கலையோ நம்மளோட டிக்கெட் வெப்சைட் ticket2u.com.my போயிட்டு இந்த GVM 25 years 1-2 லைஃப் இன் கேஃபே கான்சர்டோட ஷோ டிக்கெட் நீங்கள் வாங்கலாம் அங்கே கண்டிப்பாக.
0: அங்கே முதல் முறையாக வந்து அவர் ஒரு இயக்குனரை வச்சு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய 25 ஆண்டுகளை கொண்டாட போகிறோம், அந்த ஒரு முயற்சிக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போது நிறைவாக நம்ம நேயர்களுக்கு இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்குது, 2 நிமிடம் இருக்குது, என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம். வேறு எதாவது விட்டுட்டோமா நம்ம பேசுறதுல?
1: விடுறதுக்கு ஒன்றும் இல்லாத்தீங்க, நம்மளா கவர் பண்ணிக்கிஷன். பட் என்னன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனலுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னன்னாக்கா நாங்கள் வந்து 20 வருஷம் அனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த இந்த 20 வருஷம் செலிப்ரேஷனில் GVM 25 வருஷத்தோட ஷோ செய்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக வந்து இந்த ஷோ வந்துட்டு மை இவெண்ட்ஸ் வந்து ராடான் மீடியா ஒர்க்ஸோடு தான் கொலாபரேட் பண்ணி செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக மேடம் ராதிகா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதோட கொலாபரேட் பண்ணி தான் செய்கிறோம். ஸோ அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கண்டிப்பாக வராங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அது யாரு சொல்லப்பட்டது நாங்கள் வந்து இப்போ சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி வி கோன் ரிவீல் இன் த 1-2 டேஸ் அந்த ஆர்டிஸ்ட் யார் வராங்கன்னு கண்டிப்பாக நம்ம ரிவீல் பண்ணுவோம்.
0: அதுக்கெல்லாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பிறகு டிக்டாக் பக்கமாக வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா,
1: தெரிஞ்சுக்கலாம்
0: அந்த ரகசியத்தை நீங்கள் அங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: நீங்கள் மக்கள் யாரெல்லாம் மக்களுக்கும் நம்ம மை இவெண்ட்ஸோட பேஜ் மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி ஒன்றும் இஷ்யத்துக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஷோ பற்றி கான்சர்ட் பற்றி. அதேமாரி நம்ம வந்துட்டு இந்த கான்சர்ட்டுக்கு டூ அண்ட் டோன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு கான்சர்ட் அன்றைக்கி சில நேரத்தில் கொண்டு வராத பொருள் கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணாக்கா அது ஏன் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்கிறதுக்கு சில மக்கள் இருக்காங்க. அது ஷோவுக்கு போகிறவங்க தெரியும், பட் சில தவிர்க்க முடியாத ஃபர்ஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட பேஜில் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன கொண்டு வரலாம், என்ன கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்மூத்தாக வந்து நம்ம நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டிக்கெட் ரிடீம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
0: மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் படிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2-5 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம் அக்டோபர் 10 சனிக்கிழமை த ஆஷ் கேலரிஸ் குவாலலம்பூரில் நடக்க போகுதுங்க. ஜிவிஎம்மின் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 1-2-5 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம் டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. நன்றி உங்களுக்கு வந்ததுக்கு. இன்னும் அடுத்ததில் சந்திக்கலாம் நம்ம.
1: தேங்க்யூ கிஷன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவின் முதலாம் முனையத்தில் எல்லைக் கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPS தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது ஷுஹாலி முகமது ஜைன் தொடர்பான காணொலி குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுவதுடன் சான்றுகள் சேகரிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியாவில் அன்றாடம் உருவாகும் 40,000 மெட்ரிக் டன் திடக்கழிவுகளுள்

தெரிவித்தார். இந்த உணவு விரயத்தை தடுப்பதற்கு உணவு விற்பனையாளர்களும் பயனீட்டாளர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினரும் இணைந்து தங்களின் அணுகுமுறையையும் நடைமுறைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் 2024 1.25 trillion ரிங்கேட்டிலிருந்து கடந்த ஆண்டில் 73.16 billion ரிங்கேட் அல்லது 5.9% அதிகரித்து 1.32 trillion ரிங்கேட்டுக்கு உயர்ந்துள்ளதாக தேசிய தலைமை கணக்காய்வாளர் தெரிவித்தார். எனினும் கூட்டரசு அரசாங்கத்தின் கடன் வளர்ச்சி விகிதம் 2022 10.2% 2025 5.9% குறைந்துள்ளது. 2.9 billion மதிப்பிலான உதவி தொகுப்பின் ஒரு பகுதியாக இலங்கை பன்னாட்டு நாணய நிதியம் IMF இடமிருந்து ஏறக்குறைய 345 million நிதியை பெறவுள்ளது. இருந்தும் ஆற்றல் விலையேற்றம், அல்நீனோ காலநிலை, மேற்காசியாவில் நிலவும் மோதல் ஆகியவை அந்நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு தடையாக இருக்கக்கூடும் என்று IMF எச்சரித்துள்ளது. வறண்ட காலம் நெருங்கி வரும் நிலையில் மின் தேவை அதிகரித்துள்ளதாலும் தற்போதைய மின் உற்பத்தி ஆற்றலுக்கு ஏற்ப பயன்பாட்டை சமநிலைப்படுத்த வேண்டியதாலும் மியான்மர் சுழற்சி முறையில் மின் வளங்களை செயல்படுத்துகிறது. அந்த திட்டம் இன்று தொடங்குகிறது என்றும் குறைந்தபட்ச நிலையில் செயல்படுத்தப்படும் என்றும் மின் ஆற்றல் அமைச்சு கூறியது. விளையாட்டு. அடுத்த மாதம் குவாங்ஜோவில் நடைபெறும் சீனாவுடனான இரு பன்னாட்டு Tier 1 நட்பு முறை ஆட்டங்கள் ஹரிமாமலையா அணியினரை மதிப்பிடுவதற்கு முக்கிய வாய்ப்பாக அமையும் என்று இடைக்கால தலைமை பயிற்றுநர் தான் செங்ஹோ கூறினார். அதேவேளை ஆசிய நிலையில் சீன அணியின் வலிமையையும் அனுபவமும் தேசிய அணியினருக்கு சிறந்த சவாலாக அமையும் என்று அவர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மாலை நேரம், மனதுக்கு பிடித்த பாடல்கள், மனதுக்கு பிடித்த மனிதர்களின் நினைவுகள், இது எல்லாமே சேரும் நேரம் தான் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். மௌனம் அப்படின்னாலே அமைதி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சில நேரங்களில் அந்த மௌனத்திற்குள் கோபம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், அன்பு இருக்கும், சொல்ல முடியாத 1000 வார்த்தைகள் கூட இருக்கும். இன்றைய மௌன ராகத்தில் நம்ம பேச போகிற கேள்வியும் இதை சார்ந்துதான் இருக்க போகுது. இந்த கேள்விக்கு, இந்த அழைப்புக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களோ அதை சொல்கிறதுக்கு நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். உங்களுடைய துணை வந்து உங்ககிட்ட எல்லாவற்றையுமே வெளிப்படையாக மனம் திறந்து பேசலை அப்படின்னா அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? இல்லை எனக்கு தெரியலங்க, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒன்று, பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக போகிறவங்களா கூட இருக்கலாம், தெரியல. மனதில் படுத்த சொன்னால் உறவு எங்கே பாதிக்குமோ, எதுவும் பிரிவு வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்க ஒரு சிலர் இருக்கலாம். எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்கிறது விட்டு கொடுக்கறது ஆகுமா? இல்லை மனதுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. மௌனராக உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்ருக்கு. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ரஞ்சிதா பேசுறேன் கிஷன்.
1: ரஞ்சிதா சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: அவருகிட்ட ஆக்சுவலி பல பல வாட்டி இந்த விஷயம் நடந்திருக்கு. அவர் வந்து எப்படி என்கிட்ட சொல்லுவாருன்னா, பிரச்சனை வேணாம், நிறைய விஷயம் இருக்கு. நாங்க லவ் பண்ணி 8 வருஷம் ஆகுது, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நான் அவர்கிட்ட கேப்பேன், ஏன் இந்த விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கோவப்படுவேன். சோ பிரச்சனை வேணாம், அந்த இடத்துல ஏதாச்சும் நடக்கும், அதனால பிரச்சனை வேணாம். ஆனா உண்மையாவே கிஷன், நான் வந்து எப்படி நடந்துக்குவேன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு சண்டை வருதுன்னா கூட நான் அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா என்னால முடியாது. ஆனா அவரு அப்படி இல்லை, அவரு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்களோடய அவரு சொல்ற எப்பயுமே சொல்ற டயலாக் என்னன்னா, பிரச்சனை வேணான்னு ஒதுங்குறாங்க அப்படி சொல்லிக்கலாம் நம்ம.
1: பிரச்சனை வேணா,
0: பொதுவா என்னோட நண்பர்கள் கூட இருக்கிறாங்க, ஆண் நண்பர்கள் இருக்காங்க, பெண் நண்பர்களும் இருக்காங்க. சோ பெண் நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது, இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம பேசும்போது அவங்களும் சொல்லுவாங்க, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்ப கன்ஃபர்ம் பண்ணி கேளுங்க அப்படின்னா, கேட்டா எதுக்கு சொல்லிக்கிட்டு சொன்னா, நீ கருத்துவ பிரச்சனை வேணாம்னு நாங்க அப்படி ஒதுங்கிக்கிறோம். ஆண் நண்பர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் கேப்பேன், உங்க வீட்டுல சொல்லிடு, உங்க வைஃப் கிட்ட சொல்லிடு அப்படின்னா, எதுக்கு சொன்னா கத்தும், பிரச்சனை வேணாம்
1: அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
0: அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கணவர்கள் எல்லாம் அப்படிதான் சொன்னா கத்தும், நொய் நொய் நோ, எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு.
1: எதுக்கு வம்புன்னு, ஒருவேளை உங்க கணவரும் அப்படிதான் யோசிக்கிறாரோ தெரியல, நீங்க வேலை முடிச்சு போய் கேட்டு பாருங்க.
0: ஆனா ஒண்ணு சொல்ற கிஷன், அவரு அட்லீஸ்ட் சொல்லி இருந்தாவாச்சும்
1: மனசு ஆறி இருக்கும்.
0: அப்பயே கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு, நான் வந்து இந்த சண்டை போட்டுட்டு ரொம்ப நாள் எல்லாம் பேசாம இருக்கிறாள்லாம் இல்ல, சண்டை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு என்ன சாப்பிடுறீங்க, என்ன சமைக்கணும், அந்த மாதிரி கேக்குறாளே.
1: அத கூட கோவத்துலதான் கேப்பீங்க நீங்க, பாசமா கேளுங்க. சாப்பிட்டீங்களா? பாசமா கேக்கணும். சரி, அவர் பேர் என்னது?
0: அவர் பேரு சரவணகுமார்.
1: சரவணகுமார், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனை வேணா நீங்க நினைக்கிறதெல்லாம் நியாயம் தாங்க, ஆனா மனைவி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, அவங்க கேக்குறாங்க.
0: எல்லாத்துக்கிட்டுமே சொல்றது என்னன்னா, இருப்பாங்க வைஃப் கண்டிப்பா ஒரு கட்டத்துல, ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேக்குறது, அந்த ஏசுறதெல்லாம் இருக்கும். நீங்க அப்ப சொன்னீங்கன்னா அப்பயே ஏசிட்டு, இல்ல அப்பயே ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை வந்து முடிஞ்சிடும். இப்ப நீங்க அது டிலே பண்ணி சொன்னீங்கன்னா ரெண்டு பிரச்சனை நடக்கும். எப்படின்னா, நீங்க ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க, அதுக்கும் அப்புறம் அந்த என்ன விஷயம் சொல்றீங்களோ அதுக்கும். சோ நீங்க ஒரு பிரச்சனையோட முடிச்சுக்க போறீங்களா, இல்ல ரெண்டு பிரச்சனையோட முடிச்சுக்க போறீங்களா?
1: வேணாங்க அந்த தலைவலி அப்படின்னு சொல்லி நானும் சரவணகுமார்ட்ட எடுத்து சொல்லிட்டேங்க, கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் அவர் சொல்லிருவாரு. சரியா சொல்லலன்னா நீங்க என்கிட்ட மறுபடியும் சொல்லுங்க. நன்றி
0: நன்றி கிஷன், நன்றி.
1: அங்க நீங்க எப்படிங்க, இந்த கருத்தும் சரிதா அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு வேற எதுவும் கருத்து இருக்கா? அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 இது

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107 9719 1919.
1: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் ஒன்றா ரெண்டா 25 years of GVM அக்டோபர் 10 சனிக்கிழமை The Arch Gallery Scalil. டிக்கெட்டுகளுக்கு ticketu.com.my. ஸ்ருதியாசன், சத்யபிரகாஷ், கிரிஷ், சைந்தவி, கார்த்திக், பிளாசே, ஹரிப்ரியா, பால் டப்பாவுடன் ஒன்றா ரெண்டா 25 years of GVM.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: வெளிப்படையா பேசணுங்க, மனம் விட்டு பேசணுங்க அப்படின்னு சொல்லி மௌன ராகத்துல பேசிட்டு இருக்கோம். சிலர் வந்து கோபம் இல்லாம அமைதியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதை பற்றி பேசினா மீண்டும் பெரிய பிரச்சனை ஆயிருமோ, பேசாம விட்டுருலாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது விட்டு கொடுக்கறதா கூட இருக்கலாம், இல்ல உறவை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமா கூட இருக்கலாம் இல்லையா. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனையை பற்றி பேசாம நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உண்மையிலேயே மறைஞ்சிடும் நினைக்கிறீங்களா, இல்ல அது மனசுக்குள்ளேயே சேர்ந்து அப்படியே சேர்ந்துகிட்டே போகுமா? இது வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், உங்கள் துணையிடம் கோபம் வந்தாலும் சரி உடனே பேசிடுங்க, இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்து மனம் அமைதியான பிறகு பேசுவீங்களா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய வழி என்னது, எதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. முக்கியமான ஒரு அழைப்பு நமக்கு வந்தது, மனசுக்கு பிடிச்ச மனிதர்கள்கிட்ட எல்லாவற்றையுமே சொல்ல முடியுது அப்படின்றது ஒரு பெரிய வரம், அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா. ஆனால் சொல்ல முடியாத நேரத்தில் கூட நம்மை புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தங்க வந்து அருகில் இருப்பது அதை விட ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிறது அப்படி ஒரு அழைப்பு தான். கேட்கலாம்.
2: இந்த பக்கம் கஸ்தூரி கண்ணன்.
1: கஸ்தூரி கண்ணன் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க.
2: பிரச்சனை அப்படின்றத விட இந்த விட்டு கொடுத்து போறது இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனை.
1: சமாளிக்கிறது ஆனா ரொம்ப தெளிவா என்ன குழப்பற மாதிரியே இருக்கு.
2: கல்யாணம் பண்ணி இப்ப எங்களுக்கு 19 வருஷம் ஆகுது. இந்த 19 வருஷத்துல இந்த 10 வருஷம் வந்து அதை நாங்க வந்து மெயின்டைன் பண்ணி அதை எப்படி எடுத்துட்டு போகலாம், அது என்ன மாதிரி பேசலாம், எப்படி பேசினா யாருக்கு மன வருத்தம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த 10 வருஷத்துல நாங்க அனுபவிச்சிட்ட பிறகு இந்த மிச்சம் இருக்கிற எங்களோட இந்த ஒன்பது வருஷம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் தெளிவா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தெளிவுன்றத விட கொஞ்சம் தெளிவா போய்கிட்டு இருக்குது.
1: மன விட்டு பேசுறதுனால சொல்றீங்களா?
2: நாங்க கண்டிப்பா மன விட்டு பேசுவோம். அப்படி நாங்க பேசுறதா இருந்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு லீவு வரும். அந்த டைம்ல பிள்ளைங்களாம் தூங்கின பிறகு உட்காந்து பேசுவோம். இதே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 வருஷத்துக்கு முன்ன, அந்த 10 வருஷத்துக்கு முன்ன பேசுறப்போ நம்மளோட பேசி முடிக்கிற வார்த்தைக்குள்ள அவரோட ஆர்கியூமெண்ட் வந்துடும். அதோட அவர் பேசி முடிக்கிற வார்த்தைக்குள்ள என்னோட ஆர்கியூமெண்ட் போயிடும். பட் ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம பேசுறத கேட்டா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறத முழுமையா கேட்கிற சூழ்நிலைமை எனக்கு வரப்போ அவர் என்ன பேஸ் பண்றாருன்றது எனக்கும் தெரியுது, நான் என்ன பேஸ் பண்றேன்றது அவருக்கும் புரியுது. அப்படின்றப்போ அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நாள் எங்களுக்கு வந்து அந்த வாரத்துல 6 நாள் என்னென்ன விஷயம் நாங்க எங்களுக்குள்ள மன வருத்தம் ஆக போதோ ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சதெல்லாம் தெளிவு கிடைக்கிறப்போ, மண்ணுக்கு இருக்கிறவங்களை பேச விட்டுட்ட பிறகு அப்புறம் அந்த தெளிவு கிடைக்கிறது இன்னும் பெட்டரா இருக்குமோன்னு தோணுது.
1: ஒரு மனைவியா உங்களுடைய கருத்தை நான் ரொம்பவே மதிக்கிறேங்க. அழகா சொன்னீங்க அந்த விஷயத்த. அது பல வருடங்களா போய்கிட்டு இருந்த பிரச்சனை, எப்ப மன விட்டு பேச ஆரம்பிச்சீங்களோ அந்த சூழலே இப்ப சரியா போய்கிட்டு இருக்குல்ல, அது அப்படியே நிலைச்சிருக்கணுங்க.
2: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
1: சரி கண்ணன், உண்மையிலேயே தங்கமானவருங்க, உங்களை புரிஞ்சிட்டு இருக்காருல்ல. சில விஷயங்கள் வந்து சொல்லாமலே புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அது வந்து உங்க ரெண்டு பேத்துல யாரு, நீங்களா இல்ல அவரா?
2: ரெண்டு பேருமே ஈக்குவல்னு சொல்லலாம். நான் அவரை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது, நான் என்னையும் மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில சமயம் நான் மைண்ட்ல நினைக்கிறது வரும்போது அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு, இல்ல சம்டைம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ இருக்கும், நான் இப்பதான் அதை பத்தி நினைச்சேன் நீ செய்யற அப்படின்னு வாரு. சோ அந்த டைம் நினைக்கிறப்போ ஏதோ ஒரு கனெக்ஷன் கரெக்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே டிபெண்டபிளா இருக்கும், அவருக்கு நான் அவருக்கு அவரு அப்படின்னு நினைக்கிறப்போ இவரோட இது இப்படித்தானே இருக்கும், இவர் இதைதானே கேட்பாரு, சரி பரவாயில்ல இன்னைக்கு போனா என்ன ரெண்டு பாட்டு உருவம் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா அவங்க வந்து நான் இதைத்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ எங்களுக்குள்ள அந்த ஒரு கெத்து அடிக்கால தூக்கி விட்டு போன்ற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா, அது இருக்குது.
3: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது Mind Apps e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். Mind Apps e-tution, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இன்றைக்கு பெண்கள் தான் அதிகமா அழைக்கிறீங்க போல இருக்க. இதுக்கு அர்த்தம் என்னவா நம்ம எடுத்துக்கலாம்?
1: நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: தெரியல, வெளியில கேக்குற ஆண்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. அனு, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய துணை உங்ககிட்ட எல்லாவற்றையுமே வெளிப்படையா மனம் திறந்து பேசுறாரா? மனம் திறந்து பேசல அப்படின்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பிரச்சனை நினைக்கிறீங்களா, இல்ல அவரு பிரச்சனை வேணாம் நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: அவரு எதா இருந்தாலும் என்கிட்ட பேசிடுவாரு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாரு.
0: அப்ப பிரச்சனை பண்றது நீங்க தான்?
1: இல்ல இல்ல, நானும் எல்லாத்தையும் எனக்கு வந்து அவர்கிட்ட சொல்லலனாக்கதான் எனக்கு அப்படியே மண்டியும் வெடிச்சிற மாதிரி இருக்கும்.
0: இப்போ முதல்ல சொன்னவங்களும் நீங்க சொல்றது ஒரே மாதிரி இருக்கு. நினைக்கிற பெண்கள் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்களோ?
1: ஆமா, எல்லாத்தையும். இப்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா A to Z எனக்கு எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிடணும். அந்த அன்னைக்கே நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதே மாதிரி அவரும் வந்து அந்த அன்னைக்கு நடந்தது முக்கியமான ஏதாவது விஷயம்னாக்கா அவர் சொல்லிடுவாரு, இன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்ட்டு.
0: சரி, இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க சொல்றதுனால அவரும் சொல்றாரா வேற வழியே இல்லாம, இல்ல அவர் அப்படித்தானா?
1: இல்ல, அவரு வந்து அவர் ஒரு காவல் அதிகாரினால சில விஷயங்களை வந்து வருது கஷ்டம் தான். ஆனா எந்த விஷயம் மனைவிட சொல்லணுமோ அந்த விஷயத்த சொல்லிடுவாரு. வந்து அதாவது ரகசியமான விஷயத்தான் வெளியே வராது, அதாவது வேலை தொடர்பான விஷயம் எல்லாம் வராது, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துரும்.
0: எதையுமே அவர் மறைக்க மாட்டாருங்க, மனசுல பட்டதை தெளிவா பட்டுன்னு சொல்லிடுவாரு உங்ககிட்ட.
1: அவர்கிட்ட இருக்கிற குணமே என்னன்னாக்கா எதுவுமே வந்து ஒளிவு மறைவு இருக்க கூடாது. யாருக்கிட்டயுமே அவர் சொல்லுவாரு, குடும்பத்துல கூட யாருக்கிட்டயுமே வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. என்ன நடந்தது அதை உடனே சொல்லிடணும்,
0: பிரச்சனையும் வராது. இல்ல,
1: ஆமா, பிரச்சனையே வராது. இன்னொன்னு வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல முக்கியமா பெண்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து திருமணமாகி 18 ஆண்டுகள் ஆகுது. நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போறதே கிடையாது. நானும் வேலை செய்யற நானும், அதாவது அவரு நம்மளோட கணவர், வாழ்க்கை முழுக்க அவர் கூட தான் நம்ம வாழ போறோம். அத நினைச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து விட்டு கொடுத்து போறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
0: விட்டு கொடுத்து போங்க, மனம் விட்டு பேசுங்க அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி அனு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய காதல், உங்களுடைய துணை வெளிப்படையா மனம் திறந்து பேசல அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பலர் விட்டு கொடுப்பாங்க, சிலர் பிரச்சனையே வேணாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம்ல. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6 இன்றைய மௌன ராகம் இதை பற்றி தாங்க பேசிட்டு இருக்கு. உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கேன்.

0: நல்ல வேளை நீங்க அழைச்சிட்டீங்க, நான் அவ்வளவு நேரம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பெண்கள் அழைக்கிறாங்களே, ஆண்கள் எங்க போனாங்க இன்னைக்குன்னு பார்த்து யாரையுமே காணமே அப்படின்ற மாதிரி. இப்ப உங்களுடைய பதிலுக்காக தான் நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, எல்லாவற்றையுமே வெளிப்படையா நீங்க பேசுறீங்களா, இல்ல பேசுறாங்களா, இல்ல விட்டு கொடுத்து போறாங்களா, இல்ல பிரச்சனை வேணாங்க அப்படின்னு சொல்றாங்களா?
1: இல்ல பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். நானு அப்படிதான், எது வேணுமோ அது மட்டும் சொல்லுவேன். மற்றது அவங்க அவங்க வந்து பொதுவா எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. சொல்லலாம் கூட, நான் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போயிருவேன். நான்
0: விட்டு கொடுத்து போயிருவீங்க, அதாவது வார்த்தைகளை நீங்க வந்து மிச்சப்படுத்துறீங்க.
1: இல்ல அது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயமா இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப மேற்கொண்டு இன்னும் நான் ரொம்ப கேள்வி, நானும் ரொம்ப கேட்க மாட்டேன், என்னாச்சு ஓகேவா எல்லாம் ஓகே அந்த மாதிரிதான். சோ அவங்க சொன்னா நம்ம கேட்டுக்குவோம். அவங்களுக்கு தெரியல நம்ம கிட்ட என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்னு. சில விஷயங்கள் வேணாம் நினைச்சா நம்ம ஏன் ஒன்னும் நோண்டி நோண்டி கேட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு பதிலா வாமாவா சரி ஓகே அப்படின்ட்டு நானே விட்டு கொடுத்து போவோம். விட்டு கொடுத்து போனா கெட்டு போவது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல.
0: இதுதான் முதலே ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்களா?
1: கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா சரி நம்மளுக்கு தெரியுதே ஓகே வேணா ஓகே அப்படின்ட்டா போயிடலாமே. இன்னும் நம்மளுக்கு என்ன விஷயம் ஏது நோண்டி நோண்டி கேட்டா நம்மளுக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் குடுக்கற மாதிரி இருக்கும்.
0: மன உளைச்சல் எதுக்குங்க?
1: மன உளைச்சல் ஏன் கொடுக்கணும்? நம்மளுக்கும் மன உளைச்சல், அவங்களுக்கும் மன உளைச்சல், அதுக்கு ரெண்டு பேருக்கு வேணா சுமூகமா விட்டு கொடுத்துட்டு ஓகே ஆமாவா சரி.
0: எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றத பார்த்தா விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, பிரச்சனை வேணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு.
1: இல்ல இல்ல, நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனை வேணாம், அதுவும் அது அங்கதானே வரும் கடைசியில.
0: இது என்னமோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி இருக்கு.
1: நன்றி
0: வணக்கம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107 9719
1: கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
0: My Events International படைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2 25 years of GVM. October 10 சனிக்கிழமை The Arch Galleries கோலாலம்பூரில் GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு. 1-2 25 years of GVM. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. படைப்பாற்றல் துறை சார்ந்தவர்களுக்கு நிதி ஆலோசனை சேவைகளையும் திவால் நிலை சிக்கல்களை கையாள்வதற்கான உதவிகளையும் தொடர்ந்து விரிவுபடுத்த மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபீனாஸும் மலேசிய திவால் துறை MDIயும் ஒத்துழைப்பை ஆராய வேண்டும் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறையமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஓஸ்மான் சைட் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மையங்களின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆதரிப்பதற்கும் சுகாதார அமைச்சு ஒரு வியூக திட்டத்தை உருவாக்கி அதனை மறுசீரமைத்து வருகிறது. 2018 தனியார் மூத்த குடிமக்கள் சுகாதார வசதி சேவை சட்டம் 8.2 செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அடுத்து இந்த சீரமைப்பு மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார துணையமைச்சர் டாக்டர் ஹனிஃபா ஹஜார் தாயிப் கூறினார். இன்று மாலை 4 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 11 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்று மாசு குறியீடு IPU பதிவாகியுள்ளது. ஜொஹூரில் மிக அதிகமாக பதிவாகியுள்ள நிலையில் IPU பத்துபஹாட் மற்றும் லாக்கினில் முறையே 159 பசிர்குடாங்கில் 157 அது பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து

நியூசிலாந்த அதிபர் காய் பாமலின் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான பேச்சுக்களை நடத்திய அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திங்களன்று வந்து இறங்கிய அவருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தனது பயணம் மேலும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று அவர் கூறினார். போர்ட்டுகல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் தேசிய அணிக்கு திரும்புவதற்கான சாத்தியத்தை அந்நாட்டின் தேசிய தலைமை பயிற்றுநர் ஹோர்கே யெசோஸ் வெளிப்படுத்தியுள்ளார். செப்டம்பர் 27 நடைபெற்ற லீக் நாடுகள் போட்டியில் நோர்வேக்கு எதிராக 2-1 என்ற கோல் எண்ணிக்கையை போர்ட்டுகல் பெற்ற ஆட்டத்தில் ரொனால்டோ களமிறக்கப்படாததை தொடர்ந்து அவர் தேசிய அணி முகாமிலிருந்து வெளியேறினார். விளையாட்டு டென்னிஸ். டோக்கியோவில் நடைபெற்ற ஜப்பான் பொது டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் சக ஸ்பெயின் ஆட்டக்காரர் ஜோமி முனாரை 5-7, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி நடப்பு வெற்றியாளர் கார்லோஸ் அல்காராஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:06.

இப்போ எங்க இருக்கீங்க? டீ கடையில உட்காந்து நம்ம பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்களா? நீங்களும் தாராளமா அழைக்கலாங்க. அதுக்குன்னு டீ கடையில உட்காந்துருக்கணும் மட்டும் தான் அழைக்கணுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இல்ல, நீங்க அழைக்கலாம். யாருக்கு யாருக்கு இப்ப பாட்டு கேட்கணும்னு தோணுதோ தாராளமா நீங்க அழைச்சு சொல்லலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுக்காக பாடலை எடுத்து வழங்குறதுக்கு நாங்க ரொம்ப தர காத்துட்டு இருக்கோம். பாட்டு கடையும் தயாரா இருக்கு. அடுத்த பாட்டு கோபால் சர்மா அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: பாட்டுக்கடையில நீங்களும் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து சிவகாமி ஷாலாம்ல இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா?
1: வந்துட்டோம்.
0: வந்தாச்சு, அதனாலதான் குரல் இவ்வளவு அசதி தெரியுதா? சரி, இப்போ யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: இந்த பாட்டு வந்து என் அன்புக்கான ரவிக்குமாருக்காக கேட்கறேங்க.
0: சரி, ரவிக்குமாருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
1: செண்பகமே.
0: செண்பகமே, ஏன் இந்த பாட்டை உங்களுக்காக அவர் அடிக்கடி பாடுவாரா? அது
1: இப்படி இல்ல, அந்த பாட்டை வந்து நாங்க காதலிக்கும் போது அவர் வந்து இந்த பாட்டு தான் எனக்கு டெடிகேட் பண்ணாரு. காதலிக்கிறேன்
0: பாட்டு மூலமா காதல். நானும் எத்தனையோ பாட்டுல காதல் சொல்லி பாத்திருக்கேன். செண்பகமே பாட்டா உங்கள் காதல் பாட்டா அவர் ஆக்கினதுதான் இப்ப எனக்கு எப்படின்னு தெரியல.
1: காதலியாதான்,
0: வித்தியாசமான காதல். சரி, உங்களுடைய வித்தியாசமான காதலுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு. அவரை நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க, அவருக்காக வந்துட்டு இருக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: ஆக நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர் இப்ப பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு பாட்டை கேளுங்க. ஏன்னா கேட்க சொல்றாங்க, எங்களுக்கு இங்க கேக்குது, அவங்க உங்கள்ட்ட சொல்லி கேட்க சொல்றது. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
2: போல

0: வணக்கம், பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: வணக்கம், நான் கேக் கடையில இருந்து உங்க பாட்டு கடைக்கு வந்திருக்கேன்.
0: இது இது நல்லா இருக்குங்க, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க அமலா, என்ன பாட்டு வேணும், யாருக்காக வேணும்?
1: எனக்காக கேட்டுக்கிறேன், எனக்கு பிடிச்ச பாட்டு அது. அந்த பாட்டு பேரு எனக்கு டக்குனு உருமாடுது, ஜோதிகா கூட இருப்பாங்க,
0: பூவெல்லாம் கேட்டுப்பார். அந்த படமா? சரி, அந்த படத்துல என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு விறுவிறுப்பா இருக்கும் அந்த பாட்டு போறீங்க?
0: சுடிதார் அணிந்து வந்த
1: நல்லா இருக்கும், நல்ல பாட்டு தான்.
0: நல்ல பாட்டு நீங்க சொல்லி நாங்க எப்படி கொடுக்க மாட்டோம்னு சொல்றது, வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி, உங்களோட வானொலியே தான் நான் எப்பயுமே நான் இங்க கேக் கடை போட போது ஃபோன் பண்ணி வச்சு கேட்டுட்டே இருப்பேன். உங்களோட படக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு.
0: நன்றிங்க மின்னல் எஃப்எம், உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: இப்படி நிறைய கடைகள்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க, கடை உரிமையாளர்களுக்கு இந்த வேலையில நன்றி. மின்னல் அங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பல பேர் கேக்குற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம பாட்டு கடை

0: வணக்கம் பிரியா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியா. பிரியா, எங்க பயணத்துல இருக்கீங்களா?
1: வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: இங்கெல்லாம் மழையா இருக்கு தெரியுமா? அங்க மழையா? வாகனத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது சில பாடல்கள் மனசுக்கு கேட்கணும்னு தோணும். அது எதிர்ச்சியா வானொலியிலும் வந்திருக்கும், கேட்டிருப்பீங்க. இப்போ என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது சொல்லுங்க, நாங்க குடுக்கறோம், நீங்க கேட்டுட்டே போலாம். பாடல் வந்துகிட்டே இருக்கு, டிக்டாக் எல்லாம் பாக்க கூடாது, ஸ்டேரிங்ல மட்டும் தான் கைகள் இருக்கணும், கேட்டுட்டே போங்க சரியா?
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.

0: நான் திவ்யா பேசுறேன்.
1: திவ்யா சொல்லுங்க. திவ்யா வீட்டுக்கு போயாச்சு போல.
0: ஆமா வீட்டுலதான் இருக்கேன். மின்னல் எஃப்எம் தான் கேட்டுக்கிட்டு இருக்க. பாட்டுக்கடை.
1: பாட்டுக்கடை கேட்டுட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கும் ஆசை வந்துருச்சு இப்ப பாட்டு கேட்கணும்னு.
0: ஆமா நான் அம்மாவுக்காக டெடிகேட் பண்றேன் ஒரு பாட்டு.
1: என்ன பாட்டு வேணும்?
0: பாட்ஷா படத்துல இருந்து நீ நடந்தால் நிறைய இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
1: சரி பாட்டை கேட்கும் போது அம்மாவை நடந்து காட்ட சொல்லணும் நீங்க. பாட்டுக்கு ஏத்த மாதிரியே.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அவங்கள வச்சு ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க நீங்க?
0: இல்ல இல்ல.
1: அம்மா பேர் என்னது சொல்லலாம்? கோச்சிக்க போறாங்க.
0: இல்ல அம்மா பேர் வந்து கலையரசி.
1: சரி கலையரசி அம்மாவுக்காக அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
0: கேக்கலாம்.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 709 7219.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: இரவு நேரம் வாகனத்துக்குள்ள அமைதியா உட்காந்து மின்னல் எஃப்எம்ல பாட்டுக்கடை தாங்க நாங்க ரசிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்க மனசுக்கு என்ன பாட்டு இப்ப கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்க அழைச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: MK
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். How about you?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும் MK?
1: இன்னைக்கு எங்க அம்மாக்காக ஒரு பாட்டு நடிக்கடா பண்ண ஆசைப்படுறேன், கண்மணி அன்போடன். இது எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டுலாம், லவ் சாங்.
0: அம்மாவுக்கும் அப்பாவுக்குமான காதல் பாட்டு.
1: எஸ், கரெக்ட்.
0: சரி, அதை மகன் அழைச்சு கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு. அம்மா பேர் என்னது?
1: ரெஜினா குமார்.
0: ரெஜினா குமார், அந்த காதல் காவியத்துக்காக இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நன்றி MK.
1: நன்றி நன்றி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: வணக்கம் கிஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
0: கிஷான், நான் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே இன்னைக்கு முழுதுமே பாட்டு கடையில பெண்களுக்கு வாய்ப்பு அதிகமா, ஆண்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல.
1: ஏன்னா அழைக்கல.
0: எனக்குள்ளாம
1: போனேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை தேர்வு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கேக்கலாம்?
0: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், நான் தேவேந்திரன்.
2: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
1: நாங்க ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
2: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
0: My Events International படைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2-25 years of GVM. October 10 சனிக்கிழமை The Arch Galleries கோலாலம்பூரில் GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு. 1-2-25 years of GVM. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.

0: ஜெய்க்கு என்ன பாட்டு வேணும் போ?
1: எங்க அம்மா அப்பாவுக்காக இங்கி இருப்பதாக சொல்லி அந்த ரீவர் மகன் பாட்டு வைப்பாங்க, அந்த பாட்டை கேட்கலாம்னு இருக்கேன்.
0: என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கேட்டிருக்கீங்க, நல்ல பையன் நீங்க.
1: ரொம்ப நன்றி.
0: முகத்துக்கு நேரம் புகழாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி, பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: நன்றி.
0: கேட்ட பாட்டு அடுத்து வந்துட்டே இருக்கு. நான் கிளம்புற நேரமும் வந்தாச்சுங்க, ஏன்னா மணி 8 போகுது. கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, இல்ல எனக்கு கவலையா இருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து காற்றின் மொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக பிரவீன் குமார் வந்திருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, பார்த்து பத்திரமா போங்க.
2: பழக

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நல்லாட்சி நடைமுறைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். அனுமதியின்றி நடத்தப்படும் எந்தவொரு அங்கீகரிக்கப்படாத நில ஆக்கிரமிப்பையும் சாதாரண விவகாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். இந்த நடவடிக்கை தேசிய திட்டமிடலையும் மக்களின் நலன்களையும் பாதிக்கக்கூடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 83வது தேசிய நிலமன்ற கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு AI, கிக் பொருளாதாரம் உட்பட மின் வணிகம் போன்ற தொழில்நுட்பங்களின் விரைவான முன்னேற்றத்தை வேலைவாய்ப்பு திட்டமிடல் மற்றும் நெறிமுறையுடன் சமநிலைப்படுத்த வேண்டும். சமூக சிக்கல்கள் உள்ளிட்ட உள்ளூர் வேலை சந்தையில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களையும் தவிர்ப்பதற்காக இந்த முன்னேற்பாடுகள் அவசியம் என தொடர்பமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகள் தொடர்பான சில குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனையாக கசையடி அளிக்கும் பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. அதிகரித்து வரும் நிதி மோசடி கும்பல்களால் ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக உள்துறை துணையமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். மேக விதைப்பு பணிகளுக்கு திருகுருதி ட்ரோன்களை பயன்படுத்துதல், அரிய கனிமவள தொழில்துறை மேம்பாட்டு வியூகமுறை REE உள்ளிட்ட பல முக்கிய முன்மொழிவுகள் 2027 வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஜப்பானிய பிரதமர் சனாயி தாக்காயிச்சி சீனாவை மிகவும் முக்கியம் வாய்ந்த அண்டை நாடு என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கிடையில் நிலையான உறவை உருவாக்கவும் அவர்

அது உரிமை கோரி வரும் நிலையில் தாக்குதல் ஏதேனும் நிகழ்ந்தால் அதில் டோக்கியோ தலையிடும் என தாகாயிச்சி கடந்த நவம்பரில் கருத்துரைத்திருந்தார். ஃபிஃபா ஆசியான் கிண்ணம். இந்தோனேசியா ஜகார்த்தாவில் கொலோரா பூங்கார்னோ அரங்கில் மலேசியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் மூன்றாம் இடத்தை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் மலேசியா 1-0 என வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

என்ன எப்போதும் ஒரு அதிரடியான பின்னணி இசையோட தான் ஆரம்பிப்போம் நிகழ்ச்சியை. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படியே கொஞ்சம் இதமான ஒரு இசையா வருது அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு கவிதை சொல்லலான் இருக்காங்க. கவிதையா அப்படின்னு வந்து யாரும் பயப்பட வேணாம், சொல்றேன் கேளுங்க. தினமும் வந்து போகும் நாட்கள் நடுவிலும் நிலையாய் நிற்கும் உங்கள் அன்புதான் அழகிய வரம். ஆஹா, இது வந்து எங்கேயும் இணையத்திலேருந்து எடுக்கலைங்க. நான் எப்போதும் டிக்டாக் நேரலைக்கு வரும்போது நம்ம நேர் ஒருத்தவங்க தான், வரிகளின் வாசகி, அதுதான் அவங்களோட டிக்டாக் பயணப்பெயர். இவங்க மின்னலுக்காக இந்த கவிதையை வந்து எழுதி அன்னைக்கு டிக்டாக் நேரலையில் பதிவிட்டாங்க. அந்த கவிதையை வந்து நாங்கள் நன்றி சொல்வதோடு அந்த கவிதைக்கு உங்களுக்கு, நேயர்களான உங்களுக்கும் இந்த கவிதையை சொல்கிறோம். எல்லாருக்கும் வந்து பொருந்தும் இல்லையா இந்த கவிதை? அவங்களுடைய நிஜப்பெயர் ஃபாத்திமா. எல்லா டிக்டாக் நேரலை வந்து இந்த கவிதையை சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லி, இன்று காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய பாடல்கள், சுவாரஸ்யமான உரையாடல்கள் இடம்பெற போகின்றது. இன்றைக்கும் முதல் தொகுப்பு தெலுங்கு திரை இசை தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க போறோம். இதமா ஆரம்பிச்சாச்சு, அடுத்தடுத்து அதிரடி வந்துடும். தொடக்க பாடலிலும் அதிரடி தான், பீம் செசிரியலோ கொண்டு வராரு. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலே கோலலும்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15. கோலலும்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:15.
2: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

மதுமிதா மற்றும் பாபு சங்கர் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஐச்சி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள் பார்த்தோம்னா நேற்றோடு ஒரு நிறைவு கண்டது. இந்த ஒரு போட்டியில் நமது நாடு 9 தங்கப்பதக்கங்கள், 7 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 16 வெண்கலப் பதக்கங்கள் வென்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீரர் வீராங்கனைகள் இந்த ஸ்குவாஷ், கராத்தி, இ ஸ்போர்ட்ஸ் எனப்படும் மின்னியல் விளையாட்டுகள், அதோடு சேப்பா தக்ரோ, அதோட சைக்கிள் ஓட்ட போட்டி, இந்த மாதிரியான போட்டிகளில் தான் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நம்ம பிரதமர் கூட ஒரு பாராட்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2010 ஆண்டு குவாங்சோ நகரில் நடைபெற்றது இல்லையா ஆசிய விளையாட்டு போட்டிகள், அப்போது 9 தங்கப்பதக்கங்கள் வென்று 10th நிலையை பிடித்திருந்தாங்க நம்முடைய நாடு. அதற்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு அடைவு நிலை 16 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டில் தான் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்தை அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துகிட்டாரு அவருடைய சமூக ஊடக பதிவில். சரிங்க, கடந்த சில வாரங்களாகவே பார்த்தோம்னா நமது நாடு இந்த விளையாட்டு போட்டிகளில் கலக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்தோம்னா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்த அளவிற்கான ஒரு அடைவு நிலை, அதோட நமது நாட்டில் இந்த F1 பந்தய பன்னாட்டு F1 கார் பந்தய போட்டி நடைபெற்றது, நேற்று வந்து நடந்து முடிந்தது. அதை பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து பேச போறோம் காற்றின் மொழியில். அதற்கு முன்பாக பரத் அனி நேனு என்னும் திரையிலிருந்து யசின் நிசார் மற்றும் ரீதா கொண்டு வரும் ஒரு பாடல் வருது இதோ.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா?

பிரம்மோற்சவம் திரைக்காக கார்த்திக் அந்த பாடலை கொண்டு வந்தாருங்க. சரி, தெலுங்கு சினிமா திரையுலகில் பார்த்தோம்னா அடுத்து வரவிருக்கும் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருந்த ஆதர்ஷ குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு திரைப்படம் கொஞ்சம் தாமதமாகி இருக்கு. நடிகர் வெங்கடேஷ் மற்றும் இயக்குனர் த்ரிவிக்ரம் இவங்களுடைய கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் இது. ஆரம்பத்தில் அக்டோபர் 2 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் பணிகள் இருக்கு, தாமதமாகுது, 9 வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பை விடாமல் காலவரையின்றி கொஞ்சம் ஒத்தி வைக்கிறோம் திரைப்படத்தின் வெளியீட்டை அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 9 திரைப்படம் வெளியானால் இந்த படத்துடைய ட்ரெய்லர் அதோட அந்த விளம்பர பணிகள்லாம் இருக்கும் இல்லையா, வேறு வேறு மாநிலங்களுக்கு சென்று அதுக்கெல்லாம் வந்து நேரம் இருக்காதுங்க எங்களுக்கு. அதனால தான் வந்து திரைப்படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா அந்த கடைசி திரைப்படம் வெளியாகும் போது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அந்த திரைப்படத்துடைய தொகுப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும். ஏன்னா இந்த இயக்குனர் இந்த நடிகர் கூட்டணியில் வர்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால தரமான திரைப்படமாக நாங்கள் எல்லாம் தொகுத்து முடித்துட்டு அந்த இறுதிக்கட்ட அந்த ஒரு படைப்பை தான் வெளியிடுவோம், அதற்காக வந்து எவ்வளவு நேரம் வேணால் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நாகவம்சி குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும், ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்க இந்த திரைப்படத்தோட வெளியீட்டை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெளிவரும்போது கண்டிப்பாக தரமாக வெளிவரும் அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க இது.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. சரியா, போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: victory number one. He's got one more corner to go. It is the record for the longest gap between victories of the circuit, and it has never looked in doubt really this weekend, has it? Max Verstappen, 9 years on, rolls back the years, wins in Sepang, wins the Bahrain Grand Prix in Malaysia. Antonelli and Hamilton complete the podium places. We're watching there, Lando Norris trying to get past Fernando Alonso.
1: இப்ப கேட்டீங்க இல்லையா, இதுதாங்க நேற்று மலேசியாவில் நடைபெற்ற அந்த ஃபார்முலா ஒன் கார் பந்தய போட்டியின் அந்த வெற்றி தருணங்கள் அப்படின்னே சொல்லலாம். முதல் இடத்தை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவர் தான் பிடித்தார் நேற்று. ரெட்புல் அப்படின்ற அந்த ஒரு குழுவை சேர்ந்த ஒரு கார் பந்தய வீரர் இவர். இரண்டாவது இடத்தை ஏகே அண்டோனெல்லி, மூன்றாவது இடத்தை அதிக முறை இந்த F1 கார் பந்தய அந்த ஒரு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒட்டுமொத்த வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லூயிஸ் ஹாமில்டன், மைக்கேல் ஷூமாக்கர் இருக்கார் இல்லையா, அவரும் இவரும் 7 முறை வந்து அந்த பட்டத்தை வென்றிருக்காங்க. இவர் வந்து 3வது இடத்தை நேற்றைய பந்தயத்தில் பிடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே காற்றின் மொழியில பேசியிருந்தோம், இந்த பந்தயத்தை பொறுத்தவரை யாருடைய அந்த பந்தய கார் வந்து அதிவேகமா இருக்கோ அதெல்லாம் விட்டுருவோம், இந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா அதற்கு வந்து ஈடுகொடுத்து ஓட்டுபவர் தான் வந்து வெல்வாரு அப்படின்னு சென்ற வாரமே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கொஞ்சம் என்ன எப்படி போகும் அப்படின்லாம் ஆராய்ந்துட்டு இருந்தோம் இல்லையா, அதற்கு ஏற்ற மழையும் வந்துருச்சுங்க நேத்து. அந்த மழைக்கு ஈடு கொடுத்து மிகவும் திறமைசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்தோம்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் முதலிடம் பிடித்தவர். 2021 2024 வரை அந்த 4 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த ஒட்டுமொத்த பட்டத்தை வென்றவர் வந்து இவர் தான். நேற்றைய பந்தயத்தையும் வென்றிருக்கார். மலேசியர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு அதிரடியான அனுபவமாக அமைந்திருக்கும். யார் யாரெல்லாம் நேற்று செப்பாங்கிற்கு சென்றாங்களோ சமூக ஊடகத்தில் கேட்டுட்டே இருக்காங்க, மீண்டும் எப்போது எதிர்பார்க்கலாம் இந்த போட்டியை மலேசியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா மீண்டும் நடந்தால் அதுவும் சுவாரஸ்யமா தான் அமையும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் ஸ்ரீசரன் கொண்டு வராங்க இதோ.

நல்லாட்சி நடைமுறைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். பிரதமர் அறிவுறுத்தல். பல்கலைக்கழக கல்வி மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி என்ற கண்ணோட்டம் மாற வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களின் விரைவான முன்னேற்றம் வேலைவாய்ப்பு திட்டமிடலுடன் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நல்லாட்சி நடைமுறைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும். அனுமதியின்றி நடத்தப்படும் எந்தவோர் அங்கீகரிக்கப்படாத நில ஆக்கிரமிப்பையும் சாதாரண விவகாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறினார். இந்த நடவடிக்கை தேசிய திட்டமிடலையும் மக்களின் நலன்களையும் பாதிக்கக்கூடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். செயலாக்க நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படுவதுடன் அரசு சாரா நிறுவனங்கள் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினரால் எழுப்பப்படும் தொடர்புடைய சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றார் அவர். இளைஞர்களின் வெற்றியையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது பல்கலைக்கழகம் மட்டும்தான் என கருதும் சமூகத்தின் பார்வை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடீர் தெரிவித்தார். தொழில்நுட்ப துறைகளில் உள்ள அறிவும் திறனும் கல்வியில் சிறந்து விளங்காதவர்கள் உட்பட இளைஞர்களுக்கு பணி வாய்ப்புகளுக்கான வழிகளை வழங்குகின்றன என அவர் கூறினார். கடந்த ஈராண்டுகளாக பல்கலைக்கழகம் மட்டுமே உயர்கல்விக்கான இடமன்று, மாறாக பாலிடெக்னிக், சமூக கல்லூரி போன்ற திறன் பயிற்சி கழகங்கள், நுட்பத்திறன் பயிற்சி டிவெட்கள், திறன் சான்றிதழ்களை வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவு AI, கேக் பொருளாதாரம் உட்பட மின் வணிகம் போன்ற தொழில்நுட்பங்களின் விரைவான முன்னேற்றத்தை வேலைவாய்ப்பு திட்டமிடல் மற்றும் நெறிமுறையுடன் சமநிலைப்படுத்த வேண்டும். சமூக சிக்கல்கள் உள்ளிட்ட உள்ளூர் வேலை சந்தையில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களையும் தவிர்ப்பதற்காக இந்த முன்னேற்பாடுகள் அவசியம் என தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சிகள் முறையான கட்டுப்பாடுகளின்றி தன்னிச்சையாக விடப்பட்டால் அது தொழிலாளர்களின் நலனை பாதிப்பதோடு தற்போதுள்ள வணிக சூழலுக்கும் மறுத்தலை ஏற்படுத்தும் என டத்தோஸ்ரீ ஃபாமி கூறினார். இன்றைய மக்களவையில் இடம்பெற்றவை சில. படைப்பாற்றல் துறை சார்ந்தவர்களுக்கு நிதி ஆலோசனை சேவைகளையும்

0: உட்படுத்த மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸும் மலேசிய திவால் துறை MDI-யும் ஒத்துழைப்பை ஆராய வேண்டும். ஒப்பந்த தகராறுகள் உள்ளிட்ட சட்ட சிக்கல்களை கையாள்வதற்கு தேசிய சட்ட உதவித்துறை உட்பட இடைத்தரகர் வசதிகளை இதில் பயன்படுத்தலாம் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஓஸ்மான் சைத் தெரிவித்தார். இத்துறையில் இருப்பவர்கள் மீது அரசாங்கம் பரிவு கொண்டுள்ளதையும் அவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதையும் இது புலப்படுத்துவதாக டாக்டர் ஸ்ரீ அசலினா கூறினார். தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகள் தொடர்பான சில குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனையாக கசையடி அளிக்கும் பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. அதிகரித்து வரும் நிதி மோசடி கும்பல்களால் ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக உள்துறை துணையமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். இவ்விவகாரத்தை அமைச்சு கவனத்தில் கொண்டுள்ளது. மேலும் நாட்டின் குற்றவியல் சட்ட கட்டமைப்பிற்குள் தற்போதுள்ள தண்டனைகளின் பொருத்தம் குறித்து மறு ஆய்வு செய்ய அமைச்சு தயாராக உள்ளது என்றார் அவர். மாற்றம் செய்யப்பட்ட 2026 உணவு மசோதா இன்று முதல் முறையாக மக்களவையில் வாசிக்கப்பட்டது. அதில் சட்டம் 281 பிரிவு 3 உள்ளிட்ட திருத்தங்கள் பயனீட்டாளர்களின் நலனை பாதிக்கக்கூடிய உணவுப் பொருள்களின் மாதிரிகளை பெறுவதற்கு எந்தவொரு அதிகாரியையும் அங்கீகரிக்க அமைச்சருக்கு இது வழிவகுக்கும் என சுகாதார துணையமைச்சர் டாக்டர் ஹனிஃபா ஹஜார் தாயிப் தெரிவித்தார். இவ்வேளையில் திருத்தப்பட்ட 1983 உணவு சட்ட மசோதா இம்முறை நடைபெறும் கூட்டத்தொடரின் போதே இரண்டாம் வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்படும் என அவர் விவரித்தார். இவ்வேளை மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மையங்களின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆதரிப்பதற்கும் சுகாதார அமைச்சு ஒரு வியூக திட்டத்தை உருவாக்கி அதனை மறுசீரமைத்து வருகிறது. 2018 தனியார் மூத்த குடிமக்கள் சுகாதார வசதி சேவை சட்டம் 8:2 செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அடுத்து இந்த சீரமைப்பு மேற்கொள்ளப்படுவதாக துணையமைச்சர் டாக்டர் ஹனிஃபா ஹஜார் தாயிப் கூறினார். உரிமம் வழங்குதல், தர நிர்ணயம் மற்றும் அமலாக்கம் ஆகியவற்றின் மூலம் தனியார் மூத்த குடிமக்கள் சுகாதார வசதிகள் மற்றும் சேவைகளை சீரமைப்பதற்காக 2018 March 29 இச்சட்டம் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றது. ஆனால் இன்னும் அமலுக்கு வரவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் விளையாட்டின் மேம்பாட்டில் அமலாக்கம் விசாரணை அம்சங்களை சீரமைக்கும் நோக்கில் 2026 திருத்தம் செய்யப்பட்ட விளையாட்டு மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் முதலாம் வாசிப்புக்காக முதல் முறையாக வாசிக்கப்பட்டது. அனைத்துலக ஊக்கமருந்து தடுப்பு மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு தொடர்பான விவகாரங்களை குறித்த விதிமுறைகளை வகுக்க அமைச்சருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தொடர்புடைய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளவும் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சுவிட்சர்லாந்து அதிபர் காய் பாமலின் இந்திய பயணம் மேற்கொண்டுள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான பேச்சுக்களை நடத்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திங்களன்று அங்கு சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு நல்கப்பட்டது. தனது பயணம் மேலும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றவர் கூறினார். சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய கூட்டமைப்புடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஓராண்டுக்கு பிறகு காய் பர்மலினின் இந்த 3 பயணம் அமைந்துள்ளது. ஜப்பானிய பிரதமர் சனாயி தாக்காயிச்சி சீனாவை மிகவும் முக்கியம் வாய்ந்த அண்டை நாடு என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இரு நாடுகளுக்கிடையில் நிலையான உறவை உருவாக்கவும் அவர் உறுதியளித்தார். தைவான் தீவு பெய்ஜிங்குக்கு சொந்தமான பகுதி என்று அது உரிமை கோரி வரும் நிலையில் தாக்குதல் ஏதேனும் நிகழ்ந்தால் அதில் டோக்கியோ தலையிடும் என தாக்காய்

0: பேச்சு கடந்த நவம்பரில் கருத்து தெரிவித்திருந்தார். அதனையடுத்து ஆசியாவின் அந்த இரு பெரும் பொருளாதார நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் மிக மோசமான நிலையை எட்டின. சீனா ஒரு முக்கியமான அண்டை நாடு. பல்வேறு சிரமங்கள் இருந்தபோதிலும் பல ஆண்டுகளாக நீண்ட கால உறவை பேணி வருவதாக தாக்காயிச்சி திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். போர்ட்டுகல் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் தேசிய அணிக்கு திரும்புவதற்கான சாத்தியத்தை அந்நாட்டின் தேசிய தலைமை பயிற்றுநர் ஹோர்கே யேசுஸ் வெளிப்படுத்தியுள்ளார். செப்டம்பர் 27 நடைபெற்ற லீக் நாடுகள் போட்டியில் நார்வேக்கு எதிராக 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் போர்ட்டுகல் பெற்ற ஆட்டத்தில் ரொனால்டோ களமிறக்கப்படாததை தொடர்ந்து அவர் தேசிய அணி முகாமிலிருந்து வெளியேறினார். ஃபிஃபா ஆசியான் கிண்ணம். இந்தோனேசியா ஜகார்த்தாவில் கலோரா புங் கார்னோ அரங்கில் மலேசியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 3 இடத்தை நிர்ணயிக்கும் ஆட்டத்தில் மலேசியா 1-0 என வென்றது. முதல் பாதியில் இரானிகளும் கோல் எதுவும் புகுத்தாமல் சமநிலையில் தொடர்ந்தன. ஆட்டத்தின் 62 நிமிடத்தில் ஃபர்கோஸ் டியர்னி மலேசியாவுக்கான வெற்றி கோலை புகுத்தினார். டோக்கியோ ஜப்பான் பொது டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் ஸ்பெயினின் சக ஆட்டக்காரர் ஜோமி மோனாரை 5-7, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி நடப்பு வெற்றியாளர் கார்லோஸ் அல்காராஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். நல்லாட்சி நடைமுறைகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டும், பிரதமர் அறிவுறுத்தல். பல்கலைக்கழக கல்வி மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி என்ற கண்ணோட்டம் மாற வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களின் விரைவான முன்னேற்றம் வேலைவாய்ப்பு திட்டமிடலுடன் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2008 இன்றைய நாளில் பூப்பந்து முதன்மை இரட்டையர் கூ கென் கெட் டன் போன் ஹியோங் மாக்காவில் நடைபெற்ற தங்க கிராண்ட் பிரி பொது பூப்பந்து போட்டியில் வாகை சூடினர். இறுதிப் போட்டியில் தைவானின் ஃபங் சே மின் லீ ஷெங் மோ இணையை 31 21-16, 21-18 என்ற புள்ளி கணக்கில் அவர்கள் வீழ்த்தினர். இதன் மூலம் நாட்டின் தங்க இரட்டையர் முந்தைய தொடரில் பெற்ற வாகியர் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டனர். இந்த வெற்றி நாட்டின் முதல் நிலை வீரர் லீ சோங் வே இறுதிப் போட்டியில் இந்தோனேசிய ஆட்டக்காரர் தௌஃபிக் ஹிடாயத்திடம் கண்ட தோல்வியினால் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு ஓரளவு ஆறுதலாக அமைந்தது. மற்றொரு மலேசிய விளையாட்டாளர் ஜூலியா வாங் பே ஜியானும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஹாங்காங்கின் ஜௌமியிடம் வெற்றியை இழந்தார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rk.gov.my

0: நேரம் 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் மூலம் திருக்குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரை நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 9வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய முதல் செயலை அல்லாஹ் விளக்கினான். அல்லாஹுவையும் முஸ்லிம்களையும் ஏமாற்றி விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் தங்களையே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்று அவர்களுடைய முதல் செயலை 9வது வசனத்தில் அல்லாஹு கூறினான். 10வது வசனத்தில் அவர்களுடைய 2வது செயலை அல்லாஹு கூறினான். உள்ளத்தில் தீய எண்ணங்கள், நயவஞ்சக நோய்கள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் மோசமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய 2வது செயலை கூறினான். மேலும் அவர்களுடைய 3வது செயலை சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான். அவர்கள் அதிகமான முறையில் பொய் பேசுவார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தினான். இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 11வது வசனத்தில் அவர்களுடைய மோசமான 4வது செயலை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். அவர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் பொய் கூறி நடித்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவர்களை போன்று காண்பிப்பார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பதை போன்று அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் உண்மையில் முஸ்லிம்களிடத்தில் நல்லவர்களை போன்று நடித்துக் கொண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி சீர்கேட்டை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியும் செய்வார்கள். இதை மிக தெளிவாக ஒரு 5 அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அவர்கள் சீர்கேடு செய்யலாம், எப்படி குழப்பத்தை உண்டுபடுத்தலாம் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் பொழுது எந்தெந்த விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், 1வது, ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழக்கூடாது என்ற விஷயத்தில் அவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள். ஒரு சமூகத்திற்கு மத்தியில் உள்ளே சென்று எப்படியாவது அந்த சமூகத்தார்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவர் மற்றவரை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இரத்த காயங்களை உண்டுபடுத்துவதற்காக அவர்கள் மிக கடுமையான முறையில் முயற்சிகளை செய்வார்கள். 2வதாக, 2 சமூகத்தார்களை எப்பொழுதும் எதிரிகளாகவே ஆக்கி அவர்களை ஒன்றுபடாமல் இருப்பதற்காக வேண்டி கடுமையாக முயற்சி செய்வார்கள். அவர்களை எப்படி நாசப்படுத்துவது என்றுதான் அவர்கள் யோசிப்பார்கள். அடுத்து 3வது, ஒருவரை பற்றி மற்றவரிடத்தில் தவறான கருத்துக்களை சாதாரணமான முறையில் பதிவு செய்வார்கள். அவரை பற்றி தவறான அபிப்பிராயங்களை அடுத்தவருடைய உள்ளத்திலே புகுத்தி அவருடைய கண்ணியத்தை கெடுத்து விடுவார்கள். அடுத்து 4வது, கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள். ஒரு பூமி அமைதியாக இருந்தால் அது அவர்களுக்கு பிடிக்காது. எத்தனையோ கலவரங்களை அவர்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மோசமான ஒரு மனிதர்களாகத்தான் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். 5வதாக, ஒரு சமூகத்தாரின் நன்மதிப்பை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியில் கடுமையான முறையிலே ஈடுபடுவார்கள். ஒரு சமூகத்தாரை அசிங்கப்படுத்துவதை சாதாரணமான முறையிலே செய்து விடுவார்கள். அந்த சமூகத்தார்கள் அசிங்கப்பட்டு அவர்கள் தலை குனிந்து நின்றால் அதை பார்த்து சந்தோஷமடையக்கூடிய மோசமான மனிதர்களாகத்தான் இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். ஆக நயவஞ்சகர்கள் மிக குறிப்பாக முஸ்லிம்களை போன்று நடித்து எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்வார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 5 விஷயத்தில் மிக குறிப்பாக முயற்சிகள் செய்து ஒரு சமூகத்தை எப்படியாவது சீர்கேடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதை பற்றி தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 11வது வசனத்திலே சொல்கிறான். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், லா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், ஆலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். நிச்சயமாக நாங்கள் சீர்திருத்தவாதிகள், நாங்கள் இணக்கத்தை ஏற்படுத்த கூடியவர்கள் என்று எதிர்வாதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு நாங்கள் தான் நன்மையை நாடுகிறோம், மக்களிடத்திலே நாங்கள் தான் சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம் என்றெல்லாம் நாவால் கூறுவார்கள். ஆனால் ஒருபோதும் அது போன்ற உயர்ந்த செயல் என்பது அவர்களிடத்திலே இருக்காது. உண்மையான சீர்திருத்தவாதி, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால், உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்று கூறுபவர்கள்தான் உண்மையான சீர்திருத்தவாதிகள், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இதற்கு நேர் மாற்றமாக எவர் பேசுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருக்க முடியாது. திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது, யார் சீர்திருத்தவாதிகள், யார் குழப்பவாதிகள் என்பதற்கு அருமையான விளக்கத்தை திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே தருகிறார்கள். لِأَنَّهُ مَنْ أَصَلَّاهَ فِي الْأَرْضِ أَوْ أَمَرَ بِمَعْصِيَةِ اللَّهِ فَقَدْ أَفْسَدَ. நிச்சயமாக ஒருவர் இந்த பூமியிலே அல்லாஹுவிற்கு பிடிக்காத, அல்லாஹு வெறுக்கக்கூடிய செயல்களை செய்து மாறு செய்வார்கள். அதே போன்று அல்லாஹுவிற்கு பிடிக்காத சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏவுவார்கள். இவர்கள் தான் குழப்பவாதிகள். لِأَنَّ صَلَاحَ الْأَرْضِ وَالسَّمَاءِ بِالطَّاعَةِ. இந்த பூமியில் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள், சமாதானம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள்தான் வானம் பூமி இவைகள் அனைத்தையும் சீர்கெடுக்காமல் சீர்திருத்தம் செய்து நல்லதை நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது. சீர்திருத்தம் செய்வதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நற்செயலாக இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். நிச்சயமாக ஒரு மனித சமுதாயம் இன்னொரு சமுதாயத்திற்கு நன்மையை நாட வேண்டும், ஒருபோதும் குழப்பத்தை நாடக்கூடாது. அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே 114வது வசனத்திலே சொல்கிறான், லா கைர ஃபீ கஸீரிம் மின் நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியமான பெரும்பாலான பேச்சுகளில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. இல்லாமன் அமர பி சதகத்தின், அவர்கள் தான தர்மத்தை ஏவினார்களே அதை தவிர, ஔ மஅரூஃபின், நன்மையை ஏவினார்களே அது போன்ற பேச்சை தவிர, ஔ இஸ்லாஹிம் பைன நாசி, இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை இணக்கத்தை ஏற்படுத்தினார்களே அது போன்ற பேச்சை தவிர, இந்த பேச்சுகளை தவிர்த்து மற்ற பேச்சுகள், அதிகமான பேச்சுகள் வீணானதாகவே இருக்கிறது, அதில் எந்த நன்மையும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நல்லதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஏவினால் மக்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது. ஒருவர் தான தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அதன் மூலம் அடுத்த ஒரு மக்களை சந்தோஷப்படுத்துகிறார், அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறார், அவருடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அவர் மனமகிழ்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார். அதன் காரணமாக இரண்டு மக்களுக்கு மத்தியில் நல்ல தன்மை என்பது ஏற்படுகிறது. அதாவது நல்ல செயலை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி எவர்கள் பேசுகிறார்களோ அதன் மூலம் அதிகமான நன்மைகள் என்பது ஏற்படுகிறது. அவருக்கும் நன்மை ஏற்படுகிறது, அவருடைய சமூகத்தாருக்கும் நன்மை ஏற்படுகிறது, இவர் யாரிடத்திலே சொல்லுகிறார்களோ அனைவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படுகிறது. இப்படி நன்மையான விஷயத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவர்கள் பேசுகிறார்களே, அந்த பேச்சு உன்னதமானது. அடுத்தவர்களுக்கு நன்மையை நாடாமல், சீர்திருத்தம் செய்யாமல், அடுத்தவர்களை கெடுத்து குழப்பம் செய்ய வேண்டும் என்று எவர்கள் பேசுகிறார்களோ அந்த பேச்சில் எந்த நன்மையும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் இணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் பேசினால் அது உயர்ந்த பேச்சாக இருக்கிறது. ஒரு சமூகத்தாரை ஒற்றுமை உள்ளவர்களாக மாற்றிவிட்டால் அதன் காரணமாக அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். எந்த சமூகத்தார்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய ஒற்றுமையை கெடுத்து விட்டால் அந்த சமூகத்தாருடைய கண்ணியம் என்பது எடுபட்டுவிடும் என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இது போன்ற நல்ல வார்த்தைகளை பேசுகிறார்களோ, நன்மையை எடுத்துச் சொல்கிறார்களோ, தர்மம் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்களோ, மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசுகிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத்துன் நிசா 114வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஆனால் இதோ நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே, மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 12வது வசனத்திலே சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமல் முஃப்ஸிதுன வலாகில் லா யஷ்ஊரூன். நிச்சயமாக நீங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, நிச்சயமாக நீங்கள் குழப்பவாதிகள். வலாகில் லா யஷ்ஊரூன், என்றாலும் அதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று பகிரங்கமாக சூரத்துல் பக்கராவிலே தெளிவுபடுத்துகிறான். இந்த நயவஞ்சகர்கள் தங்களை சீர்திருத்தவாதிகள் என்று சொன்னாலும் கூட இவர்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல, குழப்பவாதிகள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதை அவர்கள் உணராமலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவர்கள் உணர்வதில்லை? திருக்குர்ஆனுடைய விளக்க உரையிலே வருகிறது, நஸஅல்லாஹுல் பரக்கத்த மின் அஹ்வாலிஹிம், அவர்களுடைய மோசமான செயல்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலிருந்து பரக்கத்தை எடுத்து விட்டான். நல்லதை கேட்டு உணரக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விட்டான். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் தவறு செய்த பிறகு நான் தவறு செய்து விட்டேனே என்று உணரக்கூடிய அந்த தன்மை வர வேண்டும். அந்த உணரக்கூடிய தன்மை வந்துவிட்டால் தான் செய்த தவறுக்காக வேண்டி வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார். அல்லது ஒரு மனிதருக்கு இவர் தீங்கு செய்திருந்தால் யாருக்கு இவர் தீங்கு செய்தாரோ அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்பார். செய்த தவறை உணரக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக தன்னுடைய தவறை உணரவும் மாட்டார், திருத்திக் கொள்ளவும் மாட்டார். யாருக்கு இவர் அநீதம் செய்தாரோ அவரிடத்திலே சென்று மன்னிப்பும் கேட்க மாட்டார். ஆக உணருதல் என்பது உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. இந்த உணரக்கூடிய பாக்கியத்தை சில நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். உணரக்கூடிய பாக்கியம் இல்லாததினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிற மனிதர்களுக்கு மென்மேலும் அநீதங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துன் நிசாவிலே இன்னொரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், வஸ்ஸுல்ஹு கைர், அதாவது சமாதானம் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை பேசி சமாதானத்தை ஏற்படுத்துவது, அல்லது ஒரு சமூகத்தார்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது, அது சிறந்ததாக இருக்கிறது என்று சூரத்துன் நிசாவிலே இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அத்தியாயம் 8:1 அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ வ அஸ்லிஹூ தாத்த பைனிக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். அதாவது மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் நம்முடைய செயலும் சொல்லும் இடையூறு வராத அளவிற்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் நயவஞ்சகர்களுடைய சொல் செயல் அனைத்தும் அடுத்தவர்களை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக நயவஞ்சகர்களுக்கு என்ன கேடு இருக்கிறதோ அதே கேடுதான் அவர்களுக்கும் ஏற்படும். அல்லாஹு தஆலா நயவஞ்சகர்களுடைய இந்த மோசமான செயலை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தஅவானானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
1: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டேகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலபமில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: பிரைவேட் காலேஜ் போனது வந்து நான் 94 அதோட டிப்ளமோட முடிஞ்சு அடுத்தது வந்து தங்கச்சி ஃபார்ம் 6 முடிச்சுட்டு மக்தாப் போயிட்டு டிப்ளமா மாஸ்டர் அப்படி இப்படின்னு போனோன்னே நீ படிக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி புஷ் பண்ணோன்னே மாஸ்டர்ஸ் முடிச்சேன். சரி போதும் அப்படின்னு விட்டாச்சு. தென் அப்புறம் தங்கச்சி PhD கண்டினியூ பண்ண 1 இயர் கழிச்சு ஏன் நீனும் படிக்க வேண்டியதானே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிச்சு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிபிஏ எடுத்து ஃபர்ஸ்ட் பிபிஏ முடிச்சுட்டு இப்ப செகண்ட் டிபியும் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ என்கரேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா மை யங்கர் சிஸ்டர்ல. ஸோ அதனால வந்து இப்ப என்னோட சன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா, ஏன்ப்பா நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க
2: இப்படி படிக்கிறீங்களாப்பா, கடைசி என்ன மாட்டி விட்டீங்க அந்த மாதிரியா?
1: ஆமா, சோ அதான் சொன்னேன் என்கரேஜ்மெண்ட் தானியா கோவிட்
3: நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, அத்தை தான் காரணம் அப்படின்னு
1: அதே சொல்லிட்டேன்.
3: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தலைமுறையை மாற்றிய பொறுப்பு நிச்சயமா உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் இருக்கு. பாராட்டுக்கள் டாக்டர் எட்வின். சரியா?
1: கண்டிப்பா.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். பட்டியல் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோங்க. சரிங்க, அந்த பாடலை விடுவோம். ஒரு சின்ன இசை உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கேன், அந்த இசையை கேளுங்க. அது என்ன இசை, என்ன ஞாபகத்திற்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதோ அந்த இசை.

நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன இசை இதுன்னு. சிலருக்கு வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னு இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பத்துல வந்து அந்த பின்னணி இசை ஜேம்ஸ் பாண்ட் இசை, அதை தான் வந்து நம்ம கேட்டோம். ஏன்னு பார்த்தோம்னா இன்றைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி உலக ஜேம்ஸ் பாண்ட் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. ஏன் இந்த தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 1962 இதே ஒரு நாள்ல தான் முதல் ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படமான டாக்டர் நோ அந்த திரைப்படம் வந்து வெளியானது. அதில் ஜேம்ஸ் பாண்டாங்க நடிகர் ஷான் கானரி அவர் தான் வந்து நடித்தார். ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த விறுவிறுப்பான அதிரடி திரைப்படங்கள் பார்க்கறதுனா எப்போ ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அந்த கார்களாக இருக்கட்டும், அந்த விதவிதமான அவங்க பயன்படுத்தும் அந்த தொழில்நுட்ப கருவிகள்லாம் இருக்கும் வித்தியாசமாக, அதோட அந்த அழகான அந்த என்ன சொல்லுவாங்க அந்த இடங்கள், அவங்க படம் பிடிக்கும் இடங்கள்னு ஒரு தனித்துவம் இருக்குது இந்த ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படங்களுக்கு. கடைசியாக எந்த ஒரு நடிகர் ஜேம்ஸ் பாண்டாக நடித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் கிரெய்க் இவர் தான் நடித்தார். ஆனால் இதற்கு பிறகு இவர் வந்து ஜேம்ஸ் பாண்டாக மீண்டும் நடிக்க மாட்டார் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாங்க. இதுவரை 25 திரைப்படங்கள், அதில் கடைசி திரைப்படமாக 2021 நோ டைம் டு டாய் அப்படின்ற திரைப்படம் வெளியானது. இப்போ பார்த்தோன்னா அவருக்கு அடுத்து யார் தான் அந்த ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேல் நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு கணிப்பு போட்டிகளே நடந்துட்டு இருக்கான் இன்றளவும். ஆனாலும் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கல யார் நடிக்க போகிறாங்கன்னு. நிறைய பிரபலமான நடிகர்கள் இந்த கேலம் டர்னு அதோட ஜேக்கப் அலாடி பால் மஸ்கல் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கிசு கிசுக்கள்லாம் வெளியாகிட்டு தான் இருக்குது. ஆனால் யார் தான் நடிக்க போகிறாங்கன்னு இன்னும் உறுதி செய்யப்படலை. அதுதான் ஜேம்ஸ் பாண்டை பற்றிய அடுத்த ஒரு நிலவரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த ஆரம்பத்தில் அந்த ஒரு இசை கேட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தமிழ் பாடல் இருக்க அந்த இசை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த பாடல்லையும் ஆரம்பிக்கும். இதுவும் ரொம்ப பிரபலமான பாடலுங்க. சித்ரா மற்றும் SPB கொண்டு வராங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாடல் ஒன்றை ஒளிபரப்பினோம். சமூக ஊடகங்கள் திறந்தா எங்க பார்த்தாலும் அவரோட புகைப்படமா தான் இருந்தது. என்ன இது அப்படின்னு பார்த்தாதான் தெரியுதுங்க. அவருடைய அடுத்த திரைப்படமான ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வந்து வெளியாகி இருந்துச்சான். அதாவது இந்த தமிழ் சினிமாவின் ஆகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து ஓய்வு எடுத்துட்டு வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க. இதோட வந்து இந்த சமூக ஊடகத்துல ஹைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரபரப்பு அதெல்லாம் இதுக்கு மேல இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கண்ணா நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அந்த அளவிற்கு பரபரப்பு பார்க்க முடிகின்றது. ஜெயிலர் 2 கூடிய விரைவில் வெளியாக உள்ள திரைப்படம் அவருடைய படம். சரிங்க, அடுத்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நாளை 6 நள்ளிரவு 12 தொடங்கி அதிகாலை 5 வரையில் ஒரு 5 ஒளிபரப்பு தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா, தாவாவ் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களில். ஏன்னா வந்து அங்க சில தொழில்நுட்ப மேம்பாடு வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 99.3 அலைவரிசை ஒரு 5 ஒளிபரப்பு தடை ஏற்படலாம். இந்த ஒரு வேலையில பாத்தீங்கன்னா, நீங்க RTM கிளிக் வாயிலாக தொடர்ந்து மின்னலை கேட்டு ரசிக்கலாம். அடுத்து ஒரு உள்நாடு பாடல் வருது. உள்நாட்டு பாடல் விகடகவி கொண்டு வராரு, நெஞ்சிக்குள்ள இதோ.

0: பாருங்க, பாட்டாவே படித்தேன், சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஷோ முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் பார்த்தேன் அவளை எங்கேயுமே இல்லை. சரி வீட்டுக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லி காப்பாக்க போனேன். அதிசயம், அவங்க நின்றுட்டு இருக்கா, என்கிட்ட வந்து ஒரு பேப்பரை கொடுத்து ஆட்டோகிராஃப் அப்படின்னா, நான் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு கீழே நம்பர் எழுதிட்டேன்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. வடக்கு மண்டல இரத்த மையத்திற்கான வசதி மேம்பாட்டு பணிகள், அவசர தேவைக்கான மருத்துவ மற்றும் மருத்துவ சாரா உபகரணங்களை வாங்குவதற்காக 648,800 ரிங்கிட் மதிப்பிலான சிறப்பு நிதியை சுகாதார அமைச்சு அங்கீகரித்துள்ளது. 2027 ஜனவரி மாதம் சம்பந்தப்பட்ட அந்த வசதிகள் முழுமையாக செயல்படுவதற்கு ஏற்ப நிறைவடைந்திருப்பதை உறுதி செய்வதற்காக அந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டாத்ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். லபுவான் சரவாக்கின் பெரும்பாலான பகுதிகள் உட்பட நாட்டின் 5 மாநிலங்களில் இன்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்பு உள்ளதாக அத்துறை எச்சரித்துள்ளது. கனமழை 1 மணி நேரத்துக்கும் கூடுதலாக நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் 20 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என மெட் மலேசியா கூறியது. ஆப்டோஜெனடிக்ஸ் எனும் ஒளியியல் மரபணுவியல் துறையில் மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக ஜெர்மன் விஞ்ஞானிகள் பீட்டர் ஹெகமன், ஜார்ஜ் நெகல் மற்றும் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் கார்ல் டைஸ்ராவுக்கு மருத்துவத்திற்கான நொபெல் பரிசு வழங்கப்பட்டது. ஸ்டாக்ஹோமில் உள்ள கரோலின்ஸ்கா நிறுவனத்தின் நொபெல் மன்றம் திங்கட்கிழமை இந்த விருதை அறிவித்தது. வியட்நாமில் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து சுமார் 2,700 பூனைகளை களவாடிய 12 பேரை போலீஸ் கைது செய்துள்ளது. வியட்நாமில் நாய் பூனை இறைச்சியை உண்பது சட்டப்பூர்வமானது. அங்கு பல உணவகங்கள் அந்த இறைச்சியை வெளிப்படையாக விளம்பரப்படுத்துகின்றன. சோதனை நடவடிக்கையின் போது பூனைகளின் உரோமம் அகற்றும் இயந்திரங்கள், அவற்றை பிடிக்கும் பொறிகள் மற்றும் எடை பார்க்கும் கருவிகள் உள்ளிட்ட பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீஸ் கூறியது. மிஸ்டர் பீன் கதாபாத்திரத்தில் நடித்த பின்னர் அந்த பெயரிலேயே பலராலும் அழைக்கப்படும் ரோவன் அட்கின்சன் 10 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு 40 ஆண்டுகளில் தனது முதல் வெஸ்ட் எண்ட் நகைச்சுவை நாடகத்தில் நடிக்கவிருக்கிறார். அந்த 71 வயது நடிகர் அடுத்த ஆண்டு லண்டனில் கில்லியன் லென் திரையரங்கில் மேடையேறவுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் புதிய அம்சங்களுடன் அவரது மிகவும் பிரபலமான நகைச்சுவை அங்கங்கள் மற்றும் கதாபாத்திரங்களும் இடம்பெறவுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியில் இணைகின்றோம். சரிங்க, திங்கட்கிழமை 2:10 ஏதாவது ஒரு தலைப்போட வருவோம் இல்லையா? இன்றைக்கு என்ன தலைப்புன்னு சொல்வதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பஞ்சு கரடிகள் சொல்லுவாங்க இல்லையா, டெடி பேர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பஞ்சு கரடிகளா இருக்கலாம், பஞ்சு நாய்களா இருக்கலாம், பஞ்சு பூனைகளா இருக்கலாம், இந்த பஞ்சு பொம்மைகள் இதன் மேல வந்து அதிக ஆர்வம் காட்டுபவரா நீங்க? உங்ககிட்ட இந்த மாதிரி பஞ்சு விலங்குகள் இருக்கா? நீங்க தயார் நிலையில் இருங்க, ஓரிரு பாடல்களை நம்ம கேட்டுட்டு என்ன தலைப்புன்னு சொல்றேன், அதன் பிறகு அழைத்து பேசலாம். தொடக்க பாடல் கௌஷிக் கிரிஷ் மற்றும் பத்மலதா கொண்டு வராங்க.

உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

விஜய் நரேன் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னன்னாங்க, சமீபத்தில் எனக்கு கோவிந்தோ அப்படின்னு ஒருத்தர் அறிமுகமானாரு. கோவிந்தோட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கோவிந்தோவை அப்படி பார்த்துப்பாங்க. அவருக்கு வந்து சட்டையெல்லாம் தச்சு கொடுப்பாங்களாம் தையல்காரர்களுக்கு சென்று. எங்கே போனாலும் கூட்டிட்டு போயிடுவாங்க கோவிந்தோவை. ஆனால் கோவிந்தோ ஒரு மனிதர் கிடையாதுங்க, அவர் வந்து ஒரு பொம்மை, ஒரு பஞ்சு கரடி. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய இந்த பொம்மைகளை, இந்த பஞ்சு பொம்மைகளை வந்து அப்படி பார்த்துப்பாங்க, பெயர் வைப்பாங்க, வெளியே கூட்டிட்டு போவாங்க, சட்டை தேய்த்து கொடுப்பாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருவர் மாதிரி பார்த்துப்பாங்க இல்லையா. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் என்ன, உங்களுக்கும் இருக்கா அந்த மாதிரி பொம்மைகள், இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா, இந்த பொம்மைக்கு பெயர் வைத்து குடும்பத்தில் ஒருவர் மாதிரி பார்த்துக்கொள்வாங்களா, என்னென்னலாம் செய்வாங்க, அந்த கதைகள்லாம் நீங்கள் அழைச்சி எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3228257 அல்லது 4768. உங்களோட கதைகளை கேட்பதற்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்து வரும் பாடல் மாலை மங்கும் நேரம். மாலை மங்கும் நேரம் தான், ஆனால் மாலை வேளையில் இந்த பாடலை ஒளிபரப்ப முடியாது. என்ன இது, தீரா இசை வரும் பாடல்களின் அந்த ஒரு வருடங்களில் வெளிவந்த பாடல்ல கொஞ்சம் புது பாடல் இருந்தாலும் கேட்கலாம், நல்லா இதமாக தான் இருக்கும்.

0: முடிச்சிருவீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

0: ஹலோ பிரவீன்.
1: வணக்கம்.
0: வணக்கம், நான் விக்கி பேசுறேன்.
1: வணக்கம் விக்கி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். கொஞ்சம் உடம்பு முடியலதான்,
1: வயசாயிடுச்சு. சரி, உடம்ப பாத்துக்கங்க. உங்க வீட்டுல ஏதாவது பொம்மை இருக்கா அந்த மாதிரி?
0: அதெல்லாம் இல்லையா. நான் வேலை செய்யற காலத்துல ஒரு ஜோக் நடந்துச்சு. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு நாய் வளர்த்துட்டு வந்த கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு. அந்த நாய் பேரு நான் சொல்றேன், நீங்க கோச்சிக்காதீங்க. நான் சொல்ற நாய் பேரு நீங்க சொன்னா நாயால கோச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போன்னு. அந்த நாய் பேரு விக்கி.
1: இன்னொரு
0: கதை வந்து எங்க மாமா ஒரு நாய் கொண்டு வந்தாரு. அந்த நாய் பேரு வந்து அப்பதான் வந்து மூன்றாம் பிள்ளை படம் வந்ததுனால
1: சுப்பிரமணி.
0: சுப்பிரமணி அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் பேரு சுப்பிரமணியம்.
1: விக்கி, நான் வந்து ஏதோ ஒரு தலைப்பு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைக்க சொல்லியிருந்தேன். இந்த நகைச்சுவையை என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க அழைச்சிருக்கீங்க. அழைப்பு எடுக்க வேண்டிய நான் இப்ப ஏதோ நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். என்ன விக்கி இது? இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா விக்கி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் இந்த மாதிரி சில அனுபவங்களை வந்து வைத்து அதை பார்த்து சிரிச்சு வாழ்க்கையை வந்து நகைச்சுவையா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைத்து வாழ்வாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும். ரொம்ப நன்றி விக்கி.
0: உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களை நீங்க வந்து நியூ கம்மர் தான், 1 இயர் ஆகுது. அன்னைக்கு கூட சொன்னீங்க 1 இயர்னு. ஆனா திங்கிங் such a good RJ. அவரு அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியலன்னா டக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. நேயர்களே, பஞ்சு பொம்மைகளை பத்தி நான் கேட்டிருந்தேன். பஞ்சு பொம்மைகள் வைத்து அதற்கு பெயர் வைத்து பிள்ளையை போல குடும்பத்தினரை போல பார்த்து கொள்ளும் அந்த அனுபவங்கள், அந்த பஞ்சு பொம்மைகளோட பெயர் என்ன? ஆனா வேற வேற வகையா நம்ம நேயர்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லங்க, நான் கேட்ட தலைப்புக்கு அழைத்து சொல்லுங்க. என்ன கதை, என்ன பெயர், என்ன பஞ்சு பொம்மை அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 03-22-82-573-3 அல்லது 4-7-6-8.

0: முதல் தடவையா உங்களோட பேசுறது, ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சி படிக்கிறீங்க. உங்க டாபிக் வந்து நீங்க பொம்மையை பத்தி கேட்டு இருந்தீங்க, வந்து உயிரோட்டம் உள்ள ஃபேக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். சொல்லிக்கீங்க,
1: சரி கண்டிப்பா சொல்லுங்க.
0: அதாவது நாங்க வந்து முதல்ல வளர்த்த சிஜு ஏழு வருஷம் நம்ம வளர்த்தோம், நானும் ஒய்ஃபும் வீட்டுல. சோ அப்ப வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து எடலசன் ஏஜ், அது வந்து டீனேஜர் தான் இருந்தாங்க. அப்ப வந்து பாருங்க, அது வந்து அவ்வளவு புத்திசாலி, நம்மள வந்து அண்டை விடாது பிள்ளைங்க கிட்ட. அதுதான் வந்து புள்ளன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே இருக்கும். அம்மா சாயாங்க அப்பா சாயாங்க அப்படின்னு பிள்ளைங்க நம்ம கொஞ்சம் கூட அது பிடிக்காது.
1: அப்படியா? அவரோட பெயர் என்ன? அந்த ஷிட்சுவின் பெயர்
0: அபி. அபி அபி அபி
1: அபி பெண் ஷிட்சுவா அவங்க.
0: அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன செஞ்சிட்டாங்க, ஜேபிக்கு போயிட்டாங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு வாரம் அங்க இருந்தாங்க. அப்ப வந்து ரொம்ப ஏங்கிட்டான் அவங்க. ஒரு நாள் காலைல ராத்திரி 10 மணிக்கு வந்து கதவு
1: தட்டினான்,
0: வீட்டுல தான் இருப்பான். எங்க ரூம் கதவு தட்டணும்னு நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டான். பக்கத்துல இருந்து படுத்தவன் மறுநாள் எந்திரிக்கல, அப்படியே போயிட்டான்.
1: ஐயோ,
0: அப்படியே போயிட்டான்.
1: சில கதைகள் இந்த மாதிரி கதைகள், செல்ல பிராணிகள் குடும்பத்தில் ஒருவரா நம்ம வளர்த்து நம்ம விட்டு பிரியும் போது அது கண்டிப்பா ரொம்ப மனதுக்கு வேதனை அளிக்கும் வகையில தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பிராணிகள்ங்க இந்த மாதிரி தெருக்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல எந்த பராமரிப்பும் இல்லாம சரியான உணவு இல்லாம வாடும்போது அபிக்கு வந்து நல்ல ஒரு அன்பும் அந்த அரவணைப்பும் வந்து அவங்க குடும்பத்திடமிருந்து அபி இருந்த வரைக்கும் கிடைத்திருக்குல்ல, அதை நினைத்து நம்ம மகிழ்ச்சி பெறுவோம். சரி, நான் கேட்டது ஒண்ணு, உங்க வீட்டுல பஞ்சு பொம்மைகள் இருக்கா, அதற்கு பெயர் இருக்கா, பெயர் வைத்து குடும்பத்தில் ஒருத்தவரை போல அந்த பொம்மையை பார்த்து கொள்வீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனா வந்த அழைப்புகள் எல்லாம் ஒண்ணு ரொம்ப நகைச்சுவையா இருந்தது, இன்னொன்னு வந்து கொஞ்சம் மனதை வேதனைப்படுத்தும் அளவிற்கு இருந்தது. நிறைய ஒண்ணு அழைப்பு அழைத்துட்டு இருந்தாங்க நம்ம நேயர்கள். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, தீரா இசை வர்ற நீங்க ஏன் காற்றின் மொழிக்கு வந்திருக்கீங்க திங்கக்கிழமை அப்படின்னு. இந்த மாதிரி வேறு வேறு அழைப்புகளா தான் வருதே தவிர தலைப்புக்கு யாரும் பேச மாட்டீங்க. ஆக அந்த பொம்மைங்க, பொம்மைக்கு பெயர் வைத்து வளர்க்கறீங்களா? இருந்தா அழைத்து சொல்லுங்க. அழைக்க வேண்டிய எண்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா வராரு. இதோ

0: ஒரு வழியா பொம்மைய பத்தி ஒரு அழைப்பு வந்துருச்சுங்க நமக்கு. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மதுரா பேசுறேன்.
0: மதுரா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: என்ன
0: பொம்மை அது உங்க வீட்டுல?
1: எங்க வீட்டுல டெடி பேர் பொம்மை இருக்கியா?
0: அதன் பெயர்
1: அவங்க என் மக பேர் வச்சிருக்காங்க, ராணா பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு அப்புறம் பிந்து பேர் வச்சிருக்காங்க, ஐயாவு சுப்பிரமணி.
0: அப்ப நிறைய பேர் வளர்க்குறீங்க நீங்க வீட்டுல?
1: ஆமாயா, அத வேற சுத்தி வேற வச்சுக்குவாங்க, அவங்க நம்ம டச் பண்ண முடியாது. இப்படி எடுத்து இப்படி வச்சா கூட, ஏன் எடுக்கிறீங்க, ஏன் அப்படி செய்யறீங்க, அதுக்கு வலிக்கும், நீங்க அழகா தூக்குங்க
0: வேலைக்கு போறாங்களா? சரி சரி சரி சரி. மகளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? சரி, கல்யாணம் எப்படி அவங்க அவங்க கல்யாணம் அவங்க கணவர் வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்களா? எல்லாத்தையும்
1: எல்லாத்தையும்
0: பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: வணக்கம், என் பேர் யோகி, நான் கேரளா இருந்து பேசுறேன். ஆக்சுவலி என் பொம்மை என் மகளோட பொம்மை, அவங்களுக்கு வந்து நாலு பசங்க. நாலு பசங்க வந்து என்ன பண்ணேன்னா, வேலண்டைனுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பஞ்சு பொம்மை வாங்கி கொடுத்தா, அது வந்து ஸ்டார் ஷேப்ல இருக்கும், ஸ்டார் மாதிரியே இருக்கும். மத்த மூணு பேர் வந்து அதை வச்சிருக்காங்க பத்திரமா. ஆனா என்னோட மூணாவது பொண்ணு மட்டும் அந்த ஸ்டார் பொம்மை இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க.
1: அப்படியா?
0: கூடவேதான் போவாங்க, அது கூடதான் தூங்குவாங்க. நான் அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க ஸ்டாரி அப்படின்னு.
1: ஸ்டாரி?
0: ஆமா.
1: சரி, இன்னில இருந்து நான் அந்த பொம்மைக்கு ஒரு தமிழ் பெயர் வச்சிடுறேன்.
0: ஓகே,
1: இனிமேல அவங்க பேர் நட்சத்திரா.
0: கண்டிப்பா கண்டிப்பா வச்சிரலாம், நான் மகள் கிட்ட சொல்லிறேன்.
1: இனிமேல தமிழ்ல நட்சத்திரான்னு கூப்பிட சொல்லுங்க அந்த பொம்மையே.
0: ஓகே, கண்டிப்பா நான் சொல்றேன்.
1: சரி, அவங்க பேர் என்ன, உங்க மகள் பேர் என்ன?
0: அவங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க பேரு.
1: அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்றாங்களா?
0: நீங்க அந்த டாபிக் வந்த உடனே வந்து அவங்க என்கிட்ட, அம்மா கண்டிப்பா கால் பண்ணுங்க, கால் பண்ணி நம்பர் வந்து நீங்க ரொம்ப வேகமா சொன்னீங்களா, எனக்கு வந்து எடுக்க முடியல டக்குன்னு. உடனே அவங்க கூகுள்லாம் போய் தேடி பார்த்து இதான் நம்பர், கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்னு கால் பண்ணி நம்பர் கிடைச்சிருச்சு.
1: சரி, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு படிப்பு, நீங்க இதுக்கப்புறம் வந்து நான் எண்கள் சொல்லும் போது கொஞ்சம் குறைவான வேகத்துல சொல்லணும். சரி, எத்தனை வயசு உங்க மகளுக்கு? மூன்றாவது மகளுக்கு.
0: மூன்றாவது மகளுக்கு வந்து 11 வயசு.
1: 11 வயசு. சரிங்க சரிங்க சரி, அவங்களுக்கு வந்து நானும் என்னுடைய ஹாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. ரொம்ப நன்றி. நட்சத்திராவை நல்லா பாத்துக்க சொல்லுங்க.
0: கூப்பிடறேன்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இணைய அச்சுறுத்தல் நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு தேசிய அளவிலான நெருக்கடியாக உருவெடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. புது மாதிரியான இணைய அச்சுறுத்தல் முக்கிய அமைப்புகளையும் அன்றாட சேவைகளையும் நிலைக்குலைய செய்யும் என தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நொர்டின் கூறினார். விமான நிலையம், துறைமுகம், சுகாதார சேவை ஆகியவை முக்கிய உள்கட்டமைப்புகளில் அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். 2027 ஆண்டு 944 பில்லியன் ரிங்கேட்டை உட்படுத்திய 9,955 புதிய விரிவாக்க திட்டங்களை பொருளாதார அமைச்சு பெற்றுள்ளது. 2026-2030 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அமைச்சு மற்றும் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்ட முன்மொழிவுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் இன்று வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 60,457 விவாகரத்து வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகரித்து வரும் விவாகரத்து வழக்குகளை தொடர்ந்து தம்பதியினர் தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை கையாள உதவும் வகையில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் தனது திருமண ஆலோசனை மற்றும் இணக்கச் சேவைகளை வலுப்படுத்தி வருகிறது. தேசிய மக்கள் குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN மூலம் இது முன்னெடுக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய அறிவுசார் சொத்து அலுவலகம் EUIPO-வில் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மலனி தமது குரலை பதிவு செய்துள்ளதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI அமைப்புகளின் போலி குரல் பதிவுகளிலிருந்து மலனியை பாதுகாக்கும் பொருட்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நான் ஜார்ஜியா மலனி எனப்படும் அந்த குரல் பதிவு மொழிசார் வணிக குறியீடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்ந்து வரும் நிலையில் உள்நாட்டு மற்றும் அனைத்துலக விமான பயணங்களுக்கான எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ அறிவித்துள்ளது. புதிய எரிபொருள் கூடுதல் கட்டணக் கொள்கை செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வரும். பயிற்சி முகாமுக்கு இறுதி வருகை, அணியுடன் கடைசி பயிற்சி, அர்ஜென்டினா ஜெர்சியில் கடைசி ஆட்டம். லியோனல் மெஸ்ஸியின் ஃபைனல் டேங்கோ இறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா தயாராகி வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இன்று டிக்டாக் நேரலை வாயிலா விருப்ப பாடல்களை நீங்க தாங்க விரும்பி கேட்க போறீங்க. இன்னும் இணையல டிக்டாக் நேரலையில, ஓரிரு பாடல்களுக்கு பிறகு இணைவோம் எல்லாரும்.

டிக்டாக் நேரலையில் இணைஞ்சாச்சுங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், ரொம்ப ஒரு உரிமையோட சொல்லிட்டேன், அடிக்கடி விரும்பி கேட்கும் நேர்களே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாடல் இல்லை, புதிதாக விரும்பி கேட்கும் நேர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அதே மாதிரி நீங்களும் புதிதாக வரும் நேர்களுக்கு வாய்ப்பளிப்பீங்க அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். அடிக்கடி போகும் பாடல்களும் இல்லை, இப்போ போய் கொஞ்ச நாள் ஆன ஒளிபரப்பி கொஞ்ச நாள் ஆன பாடல்கள் தான் இன்னைக்கு ஒளிபரப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. கண் போன போக்கிலி அடிக்கடி போகிற பாடல் மாதிரி தானே இருக்கு. இல்லைங்க, இந்த பாடல் ஒளிபரப்பி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த பாடலை விரும்பி கேட்டவர் துளசி வாசு, டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வரும் அந்த ஒரு பாடல் இதோ.

தாய் சொல்லை தட்டாதே அந்த திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டவங்க. அந்த பாடலை விரும்பி கேட்டது மார்கரெட் ஆசீர்வாதம். அவங்க தான் அந்த பாட்டை விரும்பி கேட்டாங்க. சரி, அடுத்து பரிமளா முனியாண்டி இந்த ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நிறைய இன்னைக்கு டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவங்களோட பாடலை தான் விரும்பி கேட்குறீங்க நேயர்களே. கண்டிப்பாக இருவரும் வந்து மிகச்சிறந்த பாடகர்கள். ஆனால் அப்பப்போ வேற பாடகர்கள் பாடகிகள் அவங்களுடைய குரலும் வேண்டும் இல்லையா? அதனால அந்த மாதிரி பாடல்களும் இன்னைக்கு கொஞ்சம் விரும்பி கேட்கணும் நீங்கள் டிக்டாக் நேரலையில். சரி, அடுத்து இவங்க இருவரும் கொண்டு வரும் ஒரு பாடல் பரிமளா முனியாண்டி விரும்பி கேட்ட பாடல் இதோ.

ஆடிப்பெருக்கு திரையிலிருந்து இடம்பெற்ற அந்த பாடலை தன்னுடைய அக்கா சுப்புலட்சுமி அவங்களுக்காக சத்யா விரும்பிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து வரும் பாடல் மன்னிப்பு அப்படின்ற திரைக்காக நானும் மன்னிப்பு கேட்கணுங்க. நிறைய நம்ம டிக்டாக் நேரலையில் உள்ள நேயர்களுக்கு ஏன்னா சொல்லிட்டேன் அவங்க கிட்ட அடிக்கடி யார் யாருக்கெல்லாம் பாடல் நான் கொடுக்குறேனோ இன்னைக்கு உங்களுக்கு பாடல் இல்லை, புதிய நேயர்களுக்கு தான். சரி, புதிய நேயர்களே எங்கேயாவது இருந்தீங்கன்னா டிக்டாக் நேரலையில் வந்து இணைங்க, இன்னைக்கு உங்களுக்காக பாடல்கள் காத்துட்டு இருக்கு. அடுத்து வரும் பாடலை புவி நடேசன் விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ

ஆர் ரமணி அவருடைய விருப்ப பாடலை கேட்டோம். பினாங்கில் இருந்து இந்த ஒரு பாடலை விரும்பி கேட்டிருந்தார். சரிங்க, அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு டி எம் சவுந்தரராஜனுடைய பாடல் இல்லாம பி பி ஸ்ரீனிவாசோட பாடலை அடுத்து கேட்க போறோம். அன்னை அப்படின்ற திரையிலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டவர் தமிழரசன் கருப்பையா. இன்னைக்கு எல்லாரும் விரும்பி கேட்கும் போதே சொல்லிடுறாங்க, இதுதான் நான் முதல் முறையா பாடல் விரும்பி கேட்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதோட கேட்டு ஒரு இரண்டு மாதங்கள் ஆன பிறகு உள்ள நேயர்கள் இருக்காங்க இல்லையா, ஓரிரு மாதங்கள் ஆகிய நேயர்கள், அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, தொடர்ந்து இன்னும் ஒரு 3-4 பாடல்கள் விருப்ப பாடல்களுக்கு வாய்ப்புள்ளது. நீங்க கேட்கலாம் டிக்டாக் நேரலையில். ரொம்ப நன்றி பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் அடுத்த ஒரு பாடல் இதோ.

அந்த ஒரு பாடலை திலகா கணேசன் விரும்பி கேட்டிருந்தாங்க. தன்னுடைய அம்மா அப்பா கணவர் அதோட மகன்கள் ராவணன் மற்றும் சிலம்பரசன். ஆஹா, நல்ல பெயருங்க சிலம்பரசன். அவங்களுக்காக அந்த ஒரு பாடல் கேட்டோம். சரி, அடுத்து வரும் பாடலை எம் எல் பழனி விரும்பி கேட்டிருக்காரு. மரகதம் அப்படின்ற திரையிலிருந்து இதோ.

மலரும் நினைவுகள் தொகுப்பில் இன்றைய நிறைவு பாடலை சுமதி கோபால் விரும்பி கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக வருது. இப்போ வந்து புதிதாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம இந்த வாரம் வந்து பாடல் அவங்களுக்கு கொடுக்கப்படலன்னு சில பேர்லாம் என் மேலே கோபப்படுறாங்க. அதனால் இந்த ப்ரீ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முந்தைய ஒரு வாரம் முன்பதாகவே வந்து ஆர்டர் செய்வாங்க. இதை வந்து உணவுத்துறையில் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் அளவிற்கெலாம் நம்ம வந்துட்டோங்க அந்த மலரும் நினைவுகளில். சரிங்க, அடுத்த வாரம் மீண்டும் திங்கட்கிழமை இந்த டிக்டாக் நேரலையில் சந்திப்போம். நிறைவு பாடல்கள் பாடல் இரு வல்லவர்கள் திரையிலிருந்து மீண்டும் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா தான். இதோ

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய கதை. ஒரு முதியவர் தினமும் கடற்கரைக்கு சென்று நடப்பது வழக்கம். ஒரு நாள் அவர் பார்த்தார், ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரைக்கு அடுத்து கொண்டு வந்து கிடந்தன. சூரியன் அப்பொழுதுதான் உதயமாகிக் கொண்டிருந்தது. இன்னும் சில மணி நேரத்தில் அவை எல்லாம் உலர்ந்து இறந்து போகும், அந்த நட்சத்திர மீன்கள் எல்லாம். அவர் அங்கே ஒரு சிறுவனை பார்த்தார். அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனையும் எடுத்து மீண்டும் கடலுக்குள் வீசி கொண்டிருந்தான். இவர் ஏன் அப்படி செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தவர் ஆச்சரியத்தோடு அவனிடத்தில் வந்து சிரித்து கொண்டே கேட்டார், இத்தனை ஆயிரம் மீன்கள் இருக்கின்றனவே, உன்னால் எத்தனை மீன்களை காப்பாற்ற முடியும்? இது என்ன உனக்கு கிடைக்கப் போகிறது, என்ன பயன் என்று கேட்டார். சிறுவன் ஒரு நட்சத்திர மீனை எடுத்து கடலில் வீசிவிட்டு அந்த முதியவரை நோக்கி சொன்னான், பெரியவரே, இந்த ஒன்றுக்காவது என்னுடைய பயன் தேவைப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த ஒன்றாவது அதனுடைய அழிவிலிருந்து காப்பாற்றப்படலாம் இல்லையா என்று அவன் கூறியவுடன் இவர் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார். இந்த கதையினுடைய நெறி என்ன தெரியுமா? நாம் எல்லோரையும் காப்பாற்றிவிட முடியாது. உலகத்தை முழுவதும் நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஒருவருடைய வாழ்க்கையில் உதவி அவரை கஷ்டத்திலிருந்து மேலே கொண்டு வர முடியும். இஸ்லாம் இதையே மிக அழகாக கற்பித்து தருகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒருவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ அவர் முழு மனித குலத்தையும் காப்பாற்றியது போல் என்று சூரத்துல் மாஇதாவிலே 32வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். பாருங்கள், ஒரு சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு சிறிய நன்மை ஒரு குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறுகிறார்கள், நன்மைகளில் எதையும் நீ சிறியதாக எண்ணாதீர்கள். உங்களுடைய சகோதரனை ஒரு புன்னகையுடன் நீங்கள் சந்திப்பதை கூட நீங்கள் சிறியதாக எண்ணிவிடாதீர்கள். தபஸ்ஸுமு சதக்கா. ஒருவர் முன்னால் நீங்கள் புன்னகைத்தால் கூட அதுவும் சதக்கா, நன்மையாக உங்களுக்கு எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அதிகம் இருக்குமோ அதற்கேற்றாற்போல் பிரதிபலனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும், ஒரு மாற்றமும் உருவாகும். நேயர்களே, பல நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து நாம் தயங்கி நிற்கிறோம். நன்மையை அதனால் நாம் தள்ளி போடுவதால் மாற்றம் நிகழாமல் நமக்கு நாமே ஏமாற்றத்தோடு திரும்பிவிடுகிறோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு புத்தகம் நம்மால் வாங்கித்தர முடியும், ஒரு முதியவரை சாலையை கடக்க உதவ முடியும், ஒரு கவலையோடு இருப்பவரிடத்தில் ஆறுதல் சொல்ல முடியும். இவையெல்லாம் சிறிய செயல்கள் தான், ஆனாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் பொருந்தும். எவ்வளோ பெரிய தொகைகளை கொண்டு அடுத்தவருக்கு கொடுத்து உதவினால்தான் அது பேர் உதவி என்று நாம் நினைத்து கொள்வதை விட்டுவிட்டு, ஒரு சிறிய உதவி அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அந்த சிறிய உதவியை கூட அல்லாஹு தஆலா பெரிய உதவியாக மாற்றுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சதக்கா கூட அல்லாஹுடைய வலதுகரத்தால் அது பெறப்படுகிறது என்றால் அல்லாஹ் அதை உயர்வானதாக கருதி அதை பெறுகிறான். அந்த நன்மை உங்களுக்கு பெரியதாக பன்மடங்காக ஆக்கப்பட்டு தருகிறான் என்பதை நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாளை உலகமே அழிந்து விடும் என்கின்ற சூழல் இருந்தாலும் கூட இன்று ஒரு கணம் உங்களுக்கு கிடைத்தால் அப்பொழுதும் நீங்கள் ஒரு மரத்தை நடுங்கள் என்று சொன்னவர்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மற்றவர்களுக்கு நல்ல பயனை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கின்றேன். யா அல்லாஹ், சிறிய நன்மைகளையும் செய்யும் மனதை எங்களுக்கு தருவாயா? பெரிய நன்மைகளையும் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருவாயா? எங்கள் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்கு நீ அருள் புரிவாயா? யா அல்லாஹ், எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா? அன்பான நேயர்களே, சிறிய நன்மைகளை செய்ய தொடங்குவோம், பெரிய மாற்றங்களை காண்போம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக ஆக்கி தருவாயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். இளமை, புதுமை, இனிமை.
0: காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நம்ம கூட பேசின எல்லா அழைப்பு விடுத்தவர்களுக்கும், டிக்டாக் நேரலையில் இணைந்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிப்போம். இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து இது நம்ம நேரம் தொடங்கி மின்னலின் இடைவிடா இசை வரைக்கும் எல்லாருமே இணைந்திருங்கள். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: புகைமூட்டம் குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: என்ன டைரக்டர் கோபால், நான் உள்ள வரலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: உட்கார்.
0: ஓ, இவங்க தான் உங்க நாடகத்துல புதுசா சேர்ந்த பொண்ணா?
1: ஆமாங்க. சீதா, இவர் இந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரர், மிஸ்டர் கண்ணபிரா.
2: வணக்கம்.
0: வணக்கம். வாமா, வா, இப்படி உட்கார்.
2: ரொம்ப நன்றி. நாங்க வேலை செய்துகிட்டு இருக்கோம்.
1: மன்னிக்கணும், அப்ப நாங்க ஒத்திகை தொடங்கலாங்களா?
0: ஓ, செய்யலாமா?
1: வணக்கம்.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

பண்ணும். Come on, girls.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். டா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடுறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா?

0: சவுண்ட் அமைக்கிறா துறவ வாய
1: கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கரத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காண அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன்.
1: வணக்கம் நண்பர்களே. அதிகாலையில் துயில் எழ வேண்டும் என்று அவ்வை பாட்டி அறிவுறுத்தினார். ஆனால் அந்த அறிவுரையை அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கடைபிடிக்கின்றோம்? பெரும்பாலும் நம்முடைய அலாரம் விழித்து விடுகின்றது, ஆனால் நாம் அதை அணைத்து விட்டு மீண்டும் தூங்கி விடுகின்றோம். ஆனால் புரட்டாசி, மார்கழி போன்ற மாதங்களில் பக்தியின் காரணமாக அதிகாலையில் எழுகின்றோம், குளிக்கின்றோம், விளக்கேற்றுகின்றோம், இறைவனை வணங்குகின்றோம். இந்த பழக்கத்தின் பின்னால் விஞ்ஞானமும் இருக்கின்றது, மெய்ஞானமும் இருக்கின்றது. விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது? நமது உடலுக்குள்ளும் ஒரு கடிகாரம் இருக்கின்றது, அதுதான் பயாலஜிக்கல் கிளாக் அல்லது உயிரியல் கடிகாரம். அதன் தினசரி ஒழுங்கை சர்க்கேடியன் ரிதம் என்று அழைக்கின்றார்கள். தூக்கம், விழிப்பு, பசி போன்ற உடலின் பல செயல்களை இந்த ஒழுங்கு வழி நடத்துகின்றது. போதுமான தூக்கத்துடன் சீரான நேரத்தில் எழுந்து காலை வெளிச்சத்தை பெறும்பொழுது உடலின் இயற்கையான கால ஒழுங்கிற்கு நாம் உதவுகின்றோம். காலையில் நிதானமாக எழுவது உடலின் தேவைகளுக்கு நேரம் கொடுக்கவும் உதவுகின்றது. காலை உணவிற்கு பிறகு குடல் இயக்கம் தூண்டப்படுகின்றது. அப்போது மலம் கழிப்பதற்குரிய நேரத்தை ஒதுக்குவது அந்த பழக்கத்தை சீராக்க உதவும். மலச்சிக்கலை குறைக்க தண்ணீர், நார்ச்சத்து, உடற்பயிற்சியும் தேவை. போதுமான தூக்கம் கிடைக்கும் பொழுது மனமும் உடலும் சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகின்றது. கவனமும் நினைவாற்றலும் மேம்பட தூக்கம் மிகவும் முக்கியம். ஆகவே அதிகாலை எழுவதற்காக தூக்கத்தை குறைக்காமல் இரவில் முன்னதாக உறங்க வேண்டும். இப்போது மெய்ஞானத்திற்கு வருவோம். அதிகாலையில் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் விளக்கேற்றி சிறிது தியானம் செய்து இறைவனிடம் மனதை செலுத்தும் பொழுது சிதறி கிடக்கும் எண்ணங்களை நாம் ஒருமுகப்படுத்த பழகுகின்றோம். தொடர்ந்து செய்யும் தியானம் கவனத்தை வளர்க்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவலாம். மனம் கவனமாக இருக்கும் பொழுது நாம் கேட்பதும் கற்பதும் மனதில் நன்றாக பதிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த கவனத்தை நமது அன்றாட வேலையிலும் செலுத்த முடிகின்றது. மனம் ஒருமுகப்பட்டால் செயலும் ஒழுங்குபடும். செயல் ஒழுங்குபட்டால் வேலை சிறப்படையும். காலையை எப்படி ஆரம்பிக்கின்றோமோ அது அன்றைய நாளை அணுகும் விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். காலையிலேயே எழுந்தவுடன் கோபம், பரபரப்பு, கைபேசி செய்திகள் இன்று நாம் தொடங்கினால் மனமும் அவசரத்தில் சிக்கிக் கொள்கின்றது. அதே காலை வேளையை இறை சிந்தனையுடன், அமைதியுடன் நாம் தொடங்கினால் அன்றைய சவால்களை நிதானமாக எதிர்கொள்ள ஒரு நல்ல தொடக்கம் கிடைக்கின்றது. அதிகாலை நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று நமது மரபு சிறப்பிக்கின்றது. அந்த நேரத்தில் செய்யும் தியானமும் இறை வழிபாடும் சிறந்த பலனை தரும் என்பது நம்பிக்கை. அந்த அமைதியான பொழுதை நமது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆனால் இந்த பழக்கம் புரட்டாசியோடு முடிந்துவிடக் கூடாது, ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும். புரட்டாசி நம்மை எழுப்பட்டும், அந்த பழக்கம் ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தட்டும். உடலுக்கு போதுமான ஓய்வு கொடுப்போம். காலையில் நிதானமாக எழுவோம். இறை சிந்தனையுடன் நாளை தொடங்குவோம். கவனத்துடன் நமது பணிகளை செய்வோம். அதிகாலையில் கண்கள் விழிக்கட்டும், இறை நினைவில் உள்ளமும் விழிக்கட்டும். உங்களுடைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவன் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண போட்டியில் 3rd இடத்தை பிடித்த அரிமா மலாயா அணியினருக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்தினை உரித்தாக்கிக் கொண்டார். தேசிய அணி 1-0 கோலில் வியட்நாமை வெற்றி கொண்டது. இதன் வாயிலாக இப்போட்டி நெடுகிலும் தோல்வியற்ற வெற்றியை தேசிய அணி பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 60,457 விவாகரத்து வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகரித்து வரும் மனவிலக்கு வழக்குகளை தொடர்ந்து தம்பதியினர் தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை கையாள உதவும் வகையில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு திருமண ஆலோசனை இணக்கச் சேவைகளை வலுப்படுத்தி வருகிறது. தேசிய மக்கள் குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN மூலம் இந்த பயிற்சி முன்னெடுக்கப்படுகிறது. மியான்மர் அகதிகளை மீண்டும் அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் சீரான பொறுப்பான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமிஃபாடில் கூறினார். மனித உரிமை ஆணையம் சுவாகாமுடன் அவர் நேற்று நடத்திய சந்திப்பில் இவ்விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதார அமைச்சு அடுத்த ஆண்டு 944 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 9,955 புதிய தொடர் திட்டங்களை பெற்றுள்ளது. 2027 ஆண்டிற்கான மேம்பாட்டு திட்டமிடலில் 80.4 பில்லியன் ரிங்கிட் உச்சவரம்பு தேவை பரிசீலிக்கப்பட உள்ளதாக அவ்வமைச்சு கூறியது. செப்டம்பர் 16 வரையில் தாய்லாந்து முழுவதும் ஏற்பட்ட வெள்ளத்தில் 31 உயிரிழந்துள்ளனர். சுமார் 4.14 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சின்வா தகவல் வெளியிட்டுள்ளது. இது அந்நாட்டின் 26 மாவட்டங்கள் உட்பட தலைநகரில் உள்ள 35.2 மில்லியன் குடியிருப்பாளர்களை உட்படுத்திய பாதிப்பாகும். இதனிடையே சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்த தொடர்புடைய தரப்பினருக்கு பிரதமர் அனுதின் சன்விராகுல் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுடனும் அதன் வங்கித்துறையுடனும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் நிதி நிறுவனங்களுடன் தொடர்ந்து பரிவர்த்தனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் முன் அறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடைகளுக்கு இலக்காகலாம் என அமெரிக்க கருவூலம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்தாட்டம். இந்தோனேசியா அதன் வெற்றியாளர் கிண்ணத்தை தட்டிச் சென்றுள்ளது. அவ்வணி 4-2 பெனால்டி கோல்களின் வாயிலாக தாய்லாந்தை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன்ஸ் வை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அருமை மின்னல் எஃப்எம் நேயர்களே, உலகில் வாழ்கிற பொழுது மனித உள்ளங்கள் ஒருவரை ஒருவரை சந்தித்து அளவலாவி பேசிக் கொள்ளுதலை எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் மனித இயல்பும் கூட. ஏனென்றால் உலகிலே வாழக்கூடிய உயிர்வாழ் படைப்பினங்களிலேயே ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுதல் அல்லது மகிழ்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில் இருக்கிற ஒரே இனம் மனித இனம்தான். ஆகையால் தான் அருமை நபிகளார் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஒருவரை நீங்கள் சந்தியுங்கள், அதே நேரத்தில் இடையில விட்டுவிட்டு சந்தியுங்கள், அதுதான் உங்களுடைய அன்பை அதிகரிக்கும் என்பார்கள். அதனால்தான் அன்றாடம் ஒருவரிடத்திலேயே அமர்ந்திருந்து அவரிடத்திலேயே அதிகம் அதிகம் பேசிக்கொண்டே இருத்தல் என்பது அழகல்ல, முறையல்ல. வேறு வகையான எண்ணங்களையும் அல்லது சலிப்புத்தன்மையும் வெறுப்பையும் கொண்டு வரும் என்பதைத்தான் நாம் அறிய வேண்டிய ஒன்று. நாம் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே நாம் சலாம் சொல்லி துவங்க வேண்டும், நலம் விசாரிக்க வேண்டும். அதற்கடுத்து முக்கியமான செய்திகள் இருப்பின் அதை மட்டும் கலந்து பேசிவிட்டு அவரிடத்தில் விடைபெற வேண்டும். இப்படி இருந்தால் அன்பும் அவரை சந்திக்கின்ற நோக்கமும் நீடித்திருக்கும். இல்லை என்றால் ஒருவர் ஒருவரை பார்த்து விட்டாலே அங்கிருந்து விடைபெறலாம் என்ற நோக்கம்தான் அங்கே தலை தூக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள்.

அன்பிற்கின் இவர்களே, ஒருவரை சந்திக்கின்ற பொழுது சிந்திக்க வைக்கின்ற செய்திகளை பேச வேண்டும். அதை விடுத்து ஏன் இந்த கருத்தை நம் இடத்தில் வந்து சொன்னார், இது அவசியமற்ற செய்திகளாயிற்று என்று மற்றவர் நம்மை பார்த்து முகம் சுளிக்கின்ற செய்திகளை பேசவே கூடாது. ஒருவிடத்திலே பேசினால் அந்த செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அல்லது கேட்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இருவருக்குமே எந்த பயனும் இல்லாத பேச்சை பேசுவதற்கிறதே வீண் விரயம் தான். பேசினால் பயனுள்ள பேச்சுக்களை பேசுவோம், அதனால் பயனான வாழ்க்கையை மற்றவர்களுக்கும் நாம் கொடுப்போம் என்ற நன்னோக்கத்தோடு பேசுவோம். பழகும் வாருங்கள்.

அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள், எனக்காக வேண்டி யார் ஒருவர் ஒருவரோடு அன்பு பரிமாற்றம் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பும் கடமையாகிவிட்டது. எனக்காக வேண்டி யார் ஒரு சபையிலே அமர்ந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கும் என்னுடைய பாசம் நேசம் கடமையாகிவிட்டது. யார் எனக்காக வேண்டி ஒருவரை சந்திக்க செல்கிறாரோ அவருக்கும் என்னுடைய பாசம் கடமையாகிவிட்டது என்று சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதனால் எந்த சந்திப்பும் எந்த சபையில் அமர்வதும் ஒருவரிடத்தில் அன்பு காட்டுவதும் எதற்காக வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். சுய நோக்கங்கள் சுய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற தன்னலம் மட்டும் இருக்குமானால் அதில் எப்பயனும் தராது. இறைவனுக்காக சந்திக்கிறேன், அவனுக்காக அன்பு காட்டுகிறேன் என்ற தன்னோக்கத்தோடு செயல்பட்டால் அதிலே நம் காரியமும் நடந்தேறும், அல்லாஹுடைய பாசமும் நேசமும் கிடைக்கும் என்பதை இந்த பொன்மொழியின் மூலமாக படித்துக் கொள்கிறோம். எனவே அப்படிப்பட்ட சந்திப்பு பேச்சுக்கள் நல்லதை பெற்றுக் கொள்வோம். இந்த காலை பொழுதில் இந்த கருத்தோடு துவங்குமாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மன்னன போட்டி 6/10/2026 முதல் 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டிகாவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலபமில் செவியேற்க வராதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: மின்னல் FM, இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம், இன்னலில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, வணக்கம் திரேசா.
1: வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம் அறிய ஆவல். சரி, செவ்வாய்க்கிழமை வணக்கம் இன்னலில் போனா திரேசா. இன்னைக்கு போனா ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டுச்சு,
0: என்ன
1: இன்றைய நாள் வந்து எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்காங்க, இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆனா இன்றைய நாள்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத என்னால முடிவு செய்ய முடியும்னு சொல்லிருக்கிறாங்க.
0: ஆமா, இன்றைக்கு நாள் எது வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம எப்படி இன்றைக்கு எப்படி இருக்க போகுதுன்றது நாம தான் முடிவு செய்ய போறோம். காலையில இருந்து எந்திரிச்சு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில தான் இருக்கு இந்த நாள். அதனால எல்லாம் சரியாவுங்க, இன்னைக்கு பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே நம்ம தொடங்கலாம்.
1: இந்த செவ்வாய்க்கிழமை நாள உங்க கைகள்ல நாங்க கொடுத்து தொடக்க பாடல் பக்தி பாடலோட நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: வழக்கம் போலவே இந்த நாளும் இனிய நாள் தான். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள், 19 நாள், 2026 அக்டோபர் 6 தேதி, செவ்வாய்க்கிழமை. முருகன் போற்றி பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம டாக் வாக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் ஸ்குவாட் பொசிஷன்ல கீழே செல்ல வேண்டும். உங்களுடைய செஸ்ஸ நேராக வைத்து கொண்டு அந்த ஸ்குவாட் பொசிஷன்ல முன்னோக்கி சிறிய சிறிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க வேண்டும். இது குறிப்பாக குவாட்ரைசெப்ஸ், குளூட்ஸ் மற்றும் ஹிப் மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது மட்டும் இல்லாம உங்களோட லோவர் பாடி ஸ்ட்ரெங்தன் மற்றும் மொபிலிட்டியை இம்ப்ரூவ் செய்யவும் இது உதவும். நீங்க இந்த ஒர்க் அவுட்டை 4 செட் 20 முதல் 30 வினாடி நீங்க செய்யுங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: காலை மணி 6:41 ஆயிருச்சுங்க. வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம்.
2: சரி, கைவசம் நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். அக்டோபர் மாதம் வந்தாலே நம்மளுக்கு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் நினைவுக்கு வரும் இல்லையா போனா. ஆக இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் 9 பிற்பகல் 3:30 நம்முடைய பிரதமர் வந்துட்டு 2027 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ய போகின்றார் நாடாளுமன்றத்தில். அதனுடைய நேரலையை நம்ம மின்னலமாக கொண்டு வருவோம். அதற்கு பிறகு இந்த பொருளாதார நிபுணர்களின் நேர்காணலும் இடம்பெறும்.
1: சரி, மக்கள் ஓசில வந்த செய்தி அடுத்து மலேசிய இருக்காங்க அப்படின்னா, பள்ளிகளில் இதற்கு முன்பு நடந்த பல சம்பவங்கள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டதா என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளை கல்வி அமைச்சர் ஃபர்னிலா சிடே நேற்று நிராகரித்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு செய்தி தலைப்புச் செய்தியிலே வந்திருக்கின்றது. ஆக இன்னும் நிறைய செய்திகள் வந்து இணைய பத்திரிகைகள்லயும் வெளிவந்திருக்கின்றது இல்லையா?
2: இணைய பத்திரிகைகள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பக்கமா June 22 to July 16 வரை நடைபெற்ற 15th நாடாளுமன்றத்தின் 5th தவணையின் 2nd கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட 7 சட்டங்களுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வந்து ஒப்புதல் அளித்திருக்கின்றார். அதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது.
1: இன்னும் நிறைய செய்திகள் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கிறது. நல்ல சரியான இடத்தை பார்த்து தேடி படித்திருங்க. இதற்கிடையில ஒரு கேள்வியோட வந்திருக்கிறோம் நாங்க உங்ககிட்ட.
2: ஆமா,
1: சரி, என்ன கேள்வி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாத்துருப்போம் இல்லையா?
2: சில நேரங்கள்ல போனா எதுவுமே வந்து நம்ம வந்து எதுவும் பேசினா எனக்கு முகம் பார்த்து சொல்லுங்க, என் பின்னாடி எல்லாம் பேசாதீங்கள, மற்றவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம வந்து முகம் சொல்லிப்போம் இல்லையா? அதுதான் இன்றைய காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு சிந்தனை துளையாக நம்ம கேட்க போறோம். சில நேரங்கள்ல முகத்துக்கு நேராக பேசுவது சரியா தவறா?
1: ஆமா, சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கும், சிலர் வந்து அறவே பேச மாட்டாங்க.
2: ஆமா,
1: முகத்துக்கு நேரா பேசி முடிச்சிட்டாங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு நினைப்பாங்க சில பேரு. ஆனா அது வந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முகத்துக்கு நேரா பேசாம பின்புறம் போய் பேசுறது சரியும் கிடையாது இல்லையா? நீங்க அழைத்து சொல்லுங்க, முகத்துக்கு நேரா அப்படியே உங்ககிட்ட பேசுறது சரியா தவறா?
2: அப்பா, சரியா தவறா?
1: 3 2 8 2 5 7 3 3
2: அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தினமும் காலையில் விஜி ஒரு பழைய துணி பையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வார். யாராவது எங்க போறீங்க என்று கேட்டால் ஒரு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அமைதியாக சென்று விடுவார். தினமும் அதே பை, அதே பாதை, அதே நேரம். ஒரு நாள் விஜி எங்கே செல்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பெண் அவரை தெரியாமல் பின்தொடர்ந்தாள். விஜி ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பழைய குடிசைக்கு சென்றார். அங்கே அவர் பையை திறந்த போது அதற்குள் சூடான சாப்பாடு, பழங்கள், மருந்துகள், புதிய துணிகள் இருந்தன. அங்கு இருந்த வயதான ஒவ்வொருவருக்கும் அவற்றை கொடுத்தார். அதை பார்த்து அந்த பெண் ஆச்சரியமாக கேட்டார், விஜி இவங்க யாரு? விஜி மெதுவாக சொன்னார், வயதான பிறகு யாரும் கவனிக்காத மனிதர்கள், அதனால் என்னால் முடிந்ததை தினமும் கொண்டு வருகிறேன். அந்த பெண் கேட்டால், இவ்வளவு செலவை எப்படி சமாளிக்கிறீங்க? விஜி புன்னகையுடன் சொன்னார், நான் தினமும் ஒருவேளை சாப்பாடு குறைவாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவர்களில் ஒருவர் கூட பசியுடன் இருக்க கூடாது. அதை கேட்டதும் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வந்தது. மறுநாள் முதல் விஜி மட்டும் அந்த பையை சுமக்கவில்லை, அந்த பெண்ணும் ஒரு பையை எடுத்துக்கொண்டு அவருடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உதவி செய்ய பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மிடம் இருப்பதில் கொஞ்சமாவது பிறருடன் பகிர்ந்து கொள்ள மனம் இருந்தால் போதும். நம்மால் முடிந்த சிறு உதவி கூட இன்னொருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

0: சின்ன அறிவியல் தகவல் என்ன, வார்த்தைகளோட முகபாவனையும் குரல் தொனியும் சேர்ந்து உணர்வை வெளிப்படுத்துறதுனாலதான் அவங்க புரிந்து கொள்றாங்களா இது எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு.
1: ஆமா, இப்ப வந்து முகத்துக்கு நேரா பேசுறது சரியா தவறா இதான் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: என் பேர் தர்ஷனா கண்ணப்பன்.
1: சரி சொல்லுங்க தர்ஷனா கண்ணப்பன், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: என்ன பொறுத்தவரை நேருக்கு நேரா பேசுறது சரியான ஒரு விஷயம். அதாவது போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம் சொல்லுவாங்க. அதாவது போயிட்ட பிறகு அவங்க பத்தி பின்னாடி பேசுறத விட அவங்களுக்கு முன்னுக்கே சரியோ தவறோ அவங்க கிட்ட அதை நேரடியா சொல்றது என்ன பொறுத்தவரை ஒரு சரியான.
0: நீங்க சரின்னு சொல்றீங்க, நீங்க அப்படித்தான் அந்த மாதிரிதான் அமல்படுத்துறீங்களா?
2: ஆமா, எனக்கு ஒருத்தவங்க மேல கோபமோ இல்ல அவங்க கிட்ட ஏதாச்சும் கேக்குறதா இருந்தாலுமே சரி நான் முகத்துக்கு நேரா கேட்டுருவேன். சோ அந்த விஷயம் அப்பயே சால்வ் ஆயிரும். நம்ம அதை விட்டு பின்னாடி போய் பேசுறதுனால அது சால்வ் ஆக போறது இல்ல. சோ நேரா கேக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு.
1: ஆனா அந்த மாதிரி முகத்துக்கு நேரா பேசுறதுனால அவங்க பாருங்க, நல்ல வேலை முகத்துக்கு நேரா பேசிட்டாங்கன்னு நல்லதா பாக்குறாங்களா தவறா பாக்குறாங்களா?
2: சில நேரங்கள்ல அது சூழ்நிலை பொறுத்து இருக்கு. நம்ம பேசுற விதம்னு ஒண்ணு இருக்கு. அது சரியா பேசுறதுதான் அது வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு போகாது. ஆனா இருந்து நடந்திருக்கு அந்த மாரி. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னு பொறுத்து உங்களுடைய அந்த முகம் சுளிக்கும் அந்த பாவம் இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்கலாம்.
0: பரவாயில்ல, நிதானமான வார்த்தைகளை முன் வைக்கிறீங்க. நீங்க பேசும்போது யாரையும் முகம் சுளிக்க வைக்க மாட்டீங்கன்னு நம்புறோம், அப்படித்தானே?
1: நினைவூட்டல் தாங்க.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தை மெத்தனமாக கருத வேண்டாம். மனவிலக்கு வழக்குகளை கையாள ஆலோசனை சேவைகள் வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நல்லாட்சி நடைமுறைகள் தொடர்ந்து பேணப்பட வேண்டும். மேலும் எந்தவொரு அங்கீகரிக்கப்படாத நில ஆக்கிரமிப்பையும் வழக்கமான விவகாரமாக ஏற்றுக்கொள்ள இயலாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இந்நடவடிக்கை தேசிய திட்டமிடலையும் மக்களின் நலன்களையும் பாதிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டார். செயலாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படுவதோடு அரசு சாரா நிறுவனங்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரால் எழுப்பப்படும் சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்றார் அவர். இதன் வாயிலாக துல்லியமான வெளிப்படையான தகவல்களை விரிவாகவும் திறம்படவும் தெரிவிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண போட்டியில் 3 இடம் பிடித்த அரிமா மலாயா அணியினருக்கு பிரதமர் தமது வாழ்த்தினை உரித்தாக்கிக் கொண்டார். தேசிய அணி 1-0 கோலில் வியட்நாமை வெற்றி கொண்டது. இதன் வாயிலாக தோல்வியற்ற வெற்றியை தேசிய அணி பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் கார்பந்து வீரர்களுக்கும் பயிற்றுநர் குழுவினருக்கும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் நட்பெயரை மிளிரச் செய்ய தேசிய அணியினர் தொடர்ந்து முன்னேறி செல்லவும் அவர் வாழ்த்தினார். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 60,457 மனவிலக்கு வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகரித்து வரும் விவாகரத்து வழக்குகளை தொடர்ந்து தம்பதியினர் தங்களுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகளை கையாள உதவும் வகையில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு திருமண ஆலோசனை இணக்கச் சேவைகளை வலுப்படுத்தி வருகிறது. தேசிய மக்கள் குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN மூலம் இந்த பயிற்சி முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி கூறினார். திருமண உறவில் ஏற்படும் முரண்பாடுகள் சம்பந்தப்பட்ட தம்பதியினரை மட்டுமல்லாமல் குழந்தைகளின் நல்வாழ்வையும் பாதிக்கக்கூடும் என்றார் அவர். பல்கலைக்கழக கல்வி மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி என்ற கண்ணோட்டம் மாற வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். தொழில்நுட்ப துறைகளில் பெறப்படும் அறிவும் திறனும் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் உட்பட இளைஞர்களுக்கு பணி வாய்ப்புகளுக்கான வழிகளை வழங்குகின்றன என அவர் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக பல்கலைக்கழகம் மட்டுமே உயர்கல்விக்கான இடம் அன்று, மாறாக பல்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக்ஸ், சமூக கல்லூரி போன்ற திறன் பயிற்சி கழகங்கள் நுட்ப திறன் கல்வி திபெத்தில் திறன் சான்றிதழ்களை வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேக விதைப்பு பணிகளுக்கு திருகூர்தி ட்ரோன்களை பயன்படுத்துதல், அரிய கனிமவள தொழில்துறை மேம்பாட்டு வியூகமுறை REE உள்ளிட்ட பல முக்கிய முன்மொழிவுகள் 2027 வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் புகைமூட்டம், வறண்ட வானிலை அவ்வப்போது ஏற்படுவதாலும், அதிக செலவுகளை உள்ளடக்கிய ராணுவ சொத்துக்களை சார்ந்திருப்பதை குறைப்பதாலும் மேக விதைப்பு நடவடிக்கைகளுக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அவசியமாகிறது என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத்தோர் ஜோசப் கூறுப் தெரிவித்தார். மியான்மர் அகதிகளை மீண்டும் அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் சீரான பொறுப்பான முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கூறினார். மனித உரிமை ஆணையம் ஸ்வாகாமுடன் அவர் நேற்று நடத்திய சந்திப்பில் இவ்விவகாரங்கள் பேசப்பட்டதாக கூறினார். அதோடு ஸ்வாகாம் கவனம் செலுத்த கோரிய மனிதாபிமான சிக்கல்களுடன் செயல்பாட்டு நடைமுறைகள் பாதுகாப்பு அம்சங்களும் அதில் பேசப்பட்டன. அனைத்து தரப்பினரிடமும் இருந்து கண்ணோட்டங்களை கேட்டறிய இதுபோன்ற கூட்டங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் முகநூலில் பதிவிட்டுள்ளார். பொருளாதார அமைச்சு அடுத்த ஆண்டு 944 பில்லியன் மதிப்பிலான 9,955 புதிய தொடர் திட்டங்களை பெற்றுள்ளது. 2027 மேம்பாட்டு திட்டமிடலில் 80.4 பில்லியன் உச்சவரம்பு தேவை பரிசீலிக்கப்பட உள்ளதாக அவ்வமைச்சு கூறியது. 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் அமைச்சும் நிறுவனங்களும் திட்டமிடல் செயல்முறையின் வாயிலாக பொருளாதார அமைச்சின் பரிசீலனைக்காக மேம்பாட்டு திட்டங்களுக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கலாம். நாடாளுமன்ற இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வமான பதிலில் பொருளாதார அமைச்சு இதனை தெரிவித்தது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: டர்பின் விமான எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிறுவனம் இண்டிகோ உள்நாட்டு அனைத்துலக விமானங்களுக்கு எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை உயர்த்தியதாக அறிவித்துள்ளது. எரிபொருளின் புதிய கூடுதல் கட்டண கொள்கை செவ்வாய்க்கிழமை செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள அந்த உயர்வு 14 விழுக்காட்டை எட்டியுள்ள நிலையில் அதன் செலவுகள் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனும் அதன் வங்கித் துறையுடனும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ஈரான் நிதி நிறுவனங்களுடன் தொடர்ந்து பரிவர்த்தனை செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் முன் அறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் தடைகளுக்கு இலக்காகலாம் என அமெரிக்க கருவூலம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்காக தெஹ்ரான் அரசு மறைமுக வங்கி சேவை வழிகளை பயன்படுத்துவதாகவும் அது குற்றஞ்சாட்டியுள்ளது. ஈரானின் நிதி, கிரிப்டோ கரன்சி, தொடர்வண்டி சேவை, வாகன உற்பத்தி துறைகளை இலக்காக கொண்டு அமெரிக்க ஆண்மையில் பல்வேறு புதிய தடைகளையும் அறிவித்துள்ளது. சூடானில் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் கண்மூடித்தனமான திருகூர்தி உட்பட இதர தாக்குதல்களை ஐநா மனித உரிமை ஆணையம் கண்டித்துள்ளது. அந்நாட்டிற்கு ஆயுதங்களையும் கூலிப்படையினரையும் அனுப்பி மோதலை தூண்டிவிடும் வெளித்தரப்புகளையும் அவ்வாணையம் கடுமையாக சாடியது. சூடான் விவகாரத்தில் உண்மை நிலவரத்தை கண்டறிய பன்னாட்டு சுயேட்சை மன்றத்தின் பணித்திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இழைக்கப்படும் அத்துமீறல்கள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதார திரட்டும் இந்த விசாரணை அல்பாஷ நகரின் முற்றுகை உட்பட அதனை கைப்பற்ற நடத்தப்பட்ட இன படுகொலைகளையும் உட்படுத்தியிருக்கும். கருங்கடலில் உள்ள ரொமானிய பொருளாதார மண்டலத்தில் வணிக கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பணியாளர்கள் உயிரிழந்த வேளை மேலும் 11 பேர் காயமடைந்தனர். நாட்டின் கடல் எல்லைக்கு வெளியே நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து ரொமானிய கடற்படை ஆணையம் உலங்கூர்திகளின் உதவியுடன் தேடி மீட்கும் பணிகளை தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீயை அடுத்து அக்கப்பல் மூழ்க தொடங்கியதில் பாதிக்கப்பட்ட 11 பேர் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விளையாட்டு, ஃபீஃபா ஆசிய கிண்ண கார்பந்தாட்டம். இந்தோனேசியா அதன் வெற்றியாளர் கிண்ணத்தை தட்டிச் சென்றுள்ளது. அவ்வணி 4-2 எனும் பெனால்டி கோல்களின் வாயிலாக தாய்லாந்தை வென்றது. நேற்றிரவு கலோரா பூங்கார்னோ அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தை இவ்விரு அணிகளும் தலா 2 கோல்களில்

0: ின்றி தாக்குதல் ஆட்டங்கள் நிறைவடைந்தன. பிற்பாதியில் இவ்விரு அணிகளும் விறுவிறுப்பான சவால் மிக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தின. பயிற்சி முகாமுக்கு இறுதி வருகை அணியுடன் கடைசி பயிற்சி. அர்ஜென்டினா ஜெர்சியில் கடைசி ஆட்டம். லயனல் மெஸ்ஸியின் தாங்கோ இறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா தயாராகி வருகிறது. தேசிய அணியுடன் 21 ஆண்டுகள் சேவைக்கு பின் அவரது பிரியாவிடை நிகழ்வு செவ்வாய்க்கிழமை பியூனஸ் ஏர்ஸில் பெனின் அணிக்கு எதிரான நட்பு முறை ஆட்டத்தில் இடம்பெறும். 2021 அவர் தனது விருப்பமான பார்சிலோனாவிடமிருந்து கண்ணீருடன் விடைபெற்றதை நினைவில் வைத்திருப்போர் அர்ஜென்டினாவில் நடைபெறும் அவரது பிரியாவிடை எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியும். நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தை மெத்தனமாக கருத வேண்டாம். மனவிலக்கு வழக்குகளை கையாள ஆலோசனை சேவைகள் வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1948 இன்றைய நாளில் சர் ஹென்றி கர்னி மலாயாவின் பிரிட்டிஷ் உயர் ஆணையராக பதவியேற்றார். மலாயா கூட்டரசு தலைமை நீதிபதி சர் ஹரோல்ட் வில்லன் முன்னிலையில் சர் ஹென்றி கர்னி பதவியேற்பு உறுதிமொழியை வாசித்தார். சர் எட்வர்ட் ஜென்ட்க்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டார். இச்சடங்கில் பேரா ராஜா டி ஹிலேர், திரங்கானு மந்திரி பசார், தெங்கு பங்லிமா பெராங், கிளாந்தானின் தெங்கு பங்லிமா ராஜா, பெர்லிஸ் மந்திரி பசார், ராஜா ஹாஜி அஹ்மத், கடாவை சேர்ந்த தெங்கு யாக்கோப், ஸ்லாங்கோர் தெங்கு லக்ஸாமனா, நெக்ரிசமிலான் தெங்கு லக்ஸாமனா ஸ்ரீ முனாவிர், பஹாங் மந்திரி பசார் டத்தோ மஹமூத் பின் மாட் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உணவு பொருள் கட்டுப்பாடு, கம்யூனிஸ்டுகளின் அச்சுறுத்தலுக்கு ஆதரவாக இருந்தவர்களை மறு குடியமர்த்துதல், சமூக பொருளாதார மேம்பாட்டை திட்டமிடுதல், பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் மூலம் கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் ஹென்றி கர்னி முக்கிய பங்காற்றினார். 1951 அக்டோபர் 6 ஸ்லாங்கோர் குவாலா குபு பாருவிலிருந்து பஹாங் பிரேசர் குன்றுக்கு செல்லும் சாலையின் 90.4 கிலோமீட்டரில் கம்யூனிஸ்டுகளின் தலைமறைவு தாக்குதலில் சர் ஹென்றி கர்னி கொல்லப்பட்டார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: காலைமணி 7:18 வணக்கம் மின்னல், இது திரேசா. அக்டோபர் 6 தேதி அதுக்கப்புறம் மோட்டோ ஜிபி, இந்த மாதிரி உலகம் முழுக்கதும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான விளையாட்டுகள் நடைபெற்று இருக்கு இல்லையா. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா, ஒரு முறையாவது இந்த விளையாட்டுல, இந்த விளையாட்டை என் வாழ்க்கையில நான் நேரடியா பாத்துருணுங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: எந்த விளையாட்டு போட்டி? இப்ப புவனா சொன்ன மாதிரி ஃபார்முலா ஒன்னா, ஒலிம்பிக்கா, அல்லது ஃபிஃபா வேர்ல்ட் கப்பா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உலக தரம் வாய்ந்த அனைத்துலக அளவிலான போட்டி, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். போனா உங்களுக்கு என்ன ஆசை?
0: நான் பதில் சொல்லணுமா?
1: இல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஆனால என்ன, அடுத்த முறை பார்த்தா நம்மளுடைய ஹீரோக்கள்லாம் அதுல இல்லையே என்ற வருத்தம் மட்டும்
1: இல்ல. எப்போதுமே வந்து பிரேசில் ஆடுறது நேரடியா பாக்கணும் பாக்கணும் ஆசை இருந்து, இப்ப தெரியல பதில் கிடையில.
0: அடுத்து சொல்லுங்க, உலக தரம் வாய்ந்த இந்த போட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, எந்த விளையாட்டை நீங்க வந்து நேரடியா வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன, அதுல ரசலிங் நீங்க சேர்த்துக்கலாம், இதையும் நீங்க சேர்த்துக்கலாம். வாழ்க்கையில ஒரு தடவை நான் பாத்துருந்தாங்க நேரடியா போனா, என்ன விளையாட்டை நீங்க போய் பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

0: வணக்கம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தோம்.
1: ஆமா, இப்ப உலக அளவில் நடைபெறும் அனைத்துலக அளவிலான போட்டியில எந்த ஒரு போட்டியை வாழ்நாள்ல ஒரே ஒரு முறையாவது நேரடியா அந்த அரங்கத்துல கண்டு கழிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஆசை உங்களுக்கு இருக்குன்னு கேட்டிருந்தோம்.
0: ஆமா, F1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிப்பாங்களை வந்து ரொம்ப பரபரப்பா போனச்சு. அதை பத்தி செய்திகள் உலகம் முழுவதும் உலக அரங்க திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்ப அடுத்து ஒரு நேயர் இருக்கிறாரு.
1: பசுபாலன், சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாள்ல எந்த விளையாட்டு போட்டியை நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு?
2: நான் வந்து ஒரு லிவர்பூல் ஃபேன். நான் இப்ப இல்ல 77 இருந்து நான் லிவர்பூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் லிவர்பூல் தான். எனக்கு வந்து ஒரு ஆசை நேரா லிவர்பூல் ஃபைனல்ல போயிட்டு யூரோப்பியன் கப் ஃபைனல்ல போய் பாக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா கொடுத்த ஆனா ரொம்ப அந்த லிவர்பூல் டீம் போய் நேரா பாக்கணும்
0: பாக்கணும். மலேசியா டூர் எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசியா டூர் எல்லாம் வருவாங்கல்ல.
2: ஆமா,
0: அப்போ
2: போய் பாப்பேன். ஆனா இருந்தாலும் என்ன, எனக்கு வந்து நேரம் அங்க போனோம்,
0: அங்க போனோம்,
2: அங்க போய் அந்த ஃபைனல பாக்கணும்.
1: சரி, ஆக உங்களுக்கு லிவர்பூல் அணிய விளையாடுறது நேரடியா பாக்கணும் என்ற ஆர்வம் இருக்குல்லையா, அதுக்கான முயற்சி எதை எடுத்திருக்கீங்களா?
0: கைக்குடி வர உதவி செய்யும்.
1: அவர் என்னத்தை விதைச்சிட்டாரு? அப்ப 2027 அவருக்கு கண்டிப்பா
0: வாய்ப்பு இருக்கு, யாருக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு உலக அரங்கிலான உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த இடத்துல போயிட்டு அந்த விளையாட்டை நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அழைத்து சொல்லுங்க.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த கனவு இருக்குங்க.
0: ஏதோ ஒரு விஷயம்,
1: ஒரு விளையாட்டு நேரடியாவது ஒரு முறையாவது பாக்கணும். அது என்ன விளையாட்டு?

0: வணக்கம் மினல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோடில் கிராமப்புற சமூகங்களுக்கும் வீட்டு திருமதிகள், இளைஞர்கள் மற்றும் சிறிய வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முக்கியமான முயற்சி பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். அது ஜபத்தான் கிமா ஜுவான் மஷரகட் கிமாஸ் வழங்கும் கிமா ஸ்கில் எடுக்கேஷன் ப்ரோக்ராம். இந்த கிமாஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூக முன்னேற்றத்திற்காக உருவெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு. சோ குறிப்பா வந்து மக்களுக்கு வந்து பிராக்டிக்கலான ஸ்கில் கற்றுக் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து மேலும் உயர்த்தணும் அப்படின்றதுதான் வந்து இந்த இனிஷியேட்டிவோட நோக்கமா இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியான பயிற்சிகளை தான் அவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிமா ஸ்கில் ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமையல், தையல், அழகு பராமரிப்பு, கைத்தொழில், குடும்ப நல கல்வி மற்றும் கணினி பயிற்சி போன்ற பல பிராக்டிக்கலான துறையில வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கறாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிமாஸ் கம்யூனிட்டி சென்டர்ஸ், குக்கிங் சென்டர்ஸ், சோவிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டி ஹால்ல எல்லாம் தான் நடத்துவாங்க. சோ இந்த ப்ரோக்ராம்ல இளைஞர்கள், வீட்டு திருமதிகள், அப்புறம் சிங்கிள் மதர்ஸா இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் அங்க இருக்க சமூகத்தினர்களுக்காகவே இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த கிமாஸ் வந்து இன்னைக்கு டிவேட் மற்றும் ஸ்கில் சர்டிபிகேஷனோட சேர்த்து அவங்க வந்து இணைச்சிடுறாங்க. சில ப்ரோக்ராம்க்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் ஸ்கில் சர்டிபிகேட்டோட அங்கீகாரமும் வந்து அவங்கனால எடுக்க முடியும். அதுவுமே அங்கேயே அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க அவங்களோட சமூக ஊடக பக்கங்களையும் வந்து நீங்க பின்தொடர்ந்தீங்கன்னா அடுத்த புதிய புதிய கிளாஸஸ் எல்லாம் அவங்க என்னென்ன போடுறாங்க, எந்த இடத்துல போடுறாங்க அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. புவனா சுப்பிரமணியம்.

0: வணக்கம் மின்னல், இது காலைமணி 7:37 ஆயிருச்சு. ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விளையாட்டை இந்த நாட்டில் நான் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கனவு நிறைய பேருக்கு இருக்கும். அது விம்பிள்டன் போட்டியாக இருக்கட்டும், தாமஸ் கப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இல்லை ஏஷியன் கேம் கூட இப்போ நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த மாதிரி எது உங்களோட அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
1: இந்த பக்கம் போனா அந்த பக்கம் நானும் இருக்கணும், எப்படி இருக்கும்
0: இது இங்கிலாந்து மேட்ச்ல?
2: நீங்க
0: நினைவுக்கு
1: வந்துட்ட பிறகு அந்த ஒரு பாடலை கேட்காம இருக்க முடியாது. இந்த உலக கிண்ணம் அப்படின்னு சொல்லும் போது விளையாட்டு பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அந்த பாடல்.
0: ஆமா, இந்த டை டை அப்படின்ற உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியோட பாடல், இந்த டை டைனா லெட்ஸ் கோ அப்படின்னு அர்த்தம். பல மொழிகள்ல கொண்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி முடிஞ்சு, மீண்டும் அந்த பாடலை கேட்கும் போது நிச்சயமா இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு.
1: ஆமா, உற்சாகத்துக்கு பிறகு ஒரு சிறிய பிரியா விடையும் இருக்கு, அது என்னன்னு பாடலுக்கு பிறகு நாங்க சொல்றோம்.
3: ஷகீரா, we are ready,
4: we are ready,
5: we are ready,
6: we are ready,
7: we're ready,
8: we're ready,
9: we are ready,
10: we are ready,
11: we are ready,
12: we are ready,
13: we are ready,
14: we are ready.

0: ஷக்கீரா பர்னா கொண்டு வந்து பாடல கேட்டோம் நம்ம. இது சரி, ஒரு பிரியாவிடைக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம்.
1: ஆமா, மனசு கஷ்டமா இருக்கு. இருந்த போதிலும் நாம் இருவரும் நமக்கு இருவரும் சொல்லிட்டு இந்த ஒருவருக்காக இந்த குரல் கொடுத்துதான் ஆகணும். இது ஒரு கார்பந்து போட்டி மட்டும் கிடையாது, ஒரு சகாப்தத்தின் கார்பந்து சகாப்தத்தின் கடைசி அத்தியாயமும் கூட.
0: திரை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். லியோனல் மெஸ்ஸி இவருடைய கடைசி ஆட்டம், அதாவது அவர் ஏற்கனவே அவருடைய அவருடைய ஏதாவது ஓய்வு பெறுவதை வந்து அறிவிச்சுட்டு இருந்தாலும் அவரை கடைசியா ஒரு முறை அவருடைய தேசிய அணியோட அர்ஜென்டினா தேசிய அணியின் ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு நட்பு முறை ஆட்டத்துல பெனின் கூட வந்து அவங்க அர்ஜென்டினா அணி மோத இருக்கிறாங்க. இது வந்து 21 ஆண்டு அவருடைய இந்த கார்பந்து பயணத்தின் கடைசி. இதுக்கப்புறம் அந்த திடல்ல அந்த 10th என் ஜெர்சியோட அவர் இதுக்கப்புறம் நம்ம திடல்ல பார்க்கவே முடியாது மெஸ்ஸியை.
1: ஆமா, அதாவது 2005 வெறும் 18 வயதுல அர்ஜென்டினா ஜெர்சியை அணிந்த மெஸ்ஸி இன்று அதே நீல வெள்ளை ஜெர்சியில் தனது கடைசி போட்டிக்காக களம் இறங்க போறார். போனா நீங்க சொன்ன மாதிரிதான் இவர் வந்து இன்றைக்கு அர்ஜென்டினாவுக்காக 207 போட்டிகளில் 125 கோல்கள் அடித்து சாதனையாக விடைபெறுகிறார். இவருடைய இந்த ஜெர்சி இந்த 10th எண் இதெல்லாம் மிக சிறப்பா இருக்கிறதுனால இந்த முறை இவங்க என்ன செய்திருக்காங்க, மிக சிறப்பா வடிவமைத்திருக்காங்க. அது வந்து கோல் அந்த இத கலவையோட வடிவமைத்து 85,000 ரசிகர்கள் முன்னிலையில்தான் இவருடைய விடைபெறல் இந்த போட்டி நடைபெறும் போது. போட்டிக்கு பிறகு அவருடைய அந்த 21 ஆண்டு கால வரலாறு இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்பு பிரத்யேக காணொலி ஒன்று வரப்போகின்றது. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து வெற்றியோ தோல்வியோ எப்படியோ ரசிகர்கள் மத்தியில வந்து ஒரு கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு முக பாவனை அவருக்கு இருக்கு. இன்றிரவு இந்த போட்டிக்கு பிறகு மெஸ்ஸி எப்படி அந்த அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு உலக ரசிகர்களுக்கு ஒரு விடை கொடுக்க போறாரு, ஒரு மிகப்பெரிய கவலையோட தான் இந்த போட்டி எல்லாரும் பார்க்க போறாங்க.
0: மலேசிய நேரப்படி 8:00 இந்த போட்டி இடம்பெறவிருக்கின்றது. இது போட்டி அப்படின்னு சொல்றத விட மெஸ்ஸிக்கு விடை கொடுக்கும் ஒரு பிரியாவிடை விழா அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: ஆமா,
0: அந்த திடல்ல அந்த 10th ஜெர்சியோட நம்ம பாக்குறது இன்றைக்கு தான் கடைசி. இருந்தாலும் அடுத்து அறிவிக்கும் வரை அந்த ஜெர்சி அந்த எண்ணோட அப்படியே இருக்கும், யாருக்கும் அது கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாடலும் இதுக்கப்புறம் நம்ம கேட்போமா அப்படின்னு நமக்கு தெரியல.
1: நிச்சயமா கேட்க முடியாது, ஏன்னா ஒரு ஓய்வு பெறணும் அறிவித்துட்டாரு. இன்றைக்கு அவருக்கான இறுதி ஆட்டமும் கூட. இனி உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியில் இப்படி ஒரு பாடல அவர் ஒரு பேர் இடம் பெறுமான்னு கேட்டீங்கன்னா
0: வாய்ப்பே
1: கஷ்டமா இருக்குல்ல.

0: திரேசா, இந்த அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா மலேசிய விளையாட்டு ரசிகர்களுக்கு உண்மையிலே ஒரு கொண்டாட்டமான மாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா 1 சுப்பாங் இன்டர்நேஷனல் சர்க்கிள்ல வந்து ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சது. அப்புறம் நிறைய பேர் வந்து இது உலக அரங்கமே திரும்பி பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: இந்த ஃபார்முலா 1 போட்டியில முக்கியமா இந்த முறை தொழில்நுட்பத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க போல. என்ன அப்படின்னா, பொதுவா இதுல வந்து ஓட்டுநரின் திறமை, காரின் வடிவமைப்பு, சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு, இவை எல்லாமே முக்கியம்னு நமக்கு தெரியும். புதிய தொழில்நுட்ப விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு வாகனம் இன்னொரு நேரத்தில் கூடுதல் மின்சார சக்தியை பயன்படுத்தி முன்னால் இருக்கும் காரை முந்துவதற்கு இந்த முறை வந்து உதவுகிறது. அதாவது என்பது வெறும் வேக போட்டி மட்டும் கிடையாது, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் என்பதற்குமே இந்த தொழில்நுட்பம் ஒரு சான்றா இருக்கு.
0: அங்கேயே இருந்து பேசுற மாதிரி இருக்க மருந்து உலக சைக்கிள் பந்தயம் இந்த மாதத்துல நடக்குது. லெட்வர்டி லங்கா 2026, அதுக்கப்புறம் கோலாலம்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் மராத்தோன் 2026, அப்புறம் அக்டோபர் 9 முதல் 11 வரைக்கும் தேசிய ஸ்பாட்ஸ் 2026. இதெல்லாம் வந்து பட்டியல இருக்கு. அங்க கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நம்ம அனைத்துலகம் போறோமோ இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு, கண் குளிர பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நம்ம முன்னாடி இருக்குது.
1: அது குறிப்பாக ஃபார்முலா 1 வந்து அந்த வரிசை வந்து அவ்வளவு ஈழமாக இருந்தது. போய் பார்த்த எல்லாருக்குமே நன்றிங்க. தொடர்ந்து நம்ம நாட்டில் நடக்கும் இந்த போட்டி விளையாட்டுகளுக்கு களம் இறங்கி ஆதரவு கொடுக்கலாம்.
0: சரி, இதற்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், எந்த விளையாட்டு போட்டியை நீங்க நேரடியா போய் பார்க்கணும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நான் பூங்கொடி பிணையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து பேட்மிண்டன் தாமஸ் கப் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை.
0: வா, எங்க அந்த ஆசை வந்துருச்சு உங்களுக்கு?
2: எனக்கு ஆக்சுவலி மிஸ் புன் சிடி ஃபேமிலி இருந்தாங்களே, அந்த டைம்ல இருந்து பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க பேட்மிண்டன் விளையாடுவீங்களா?
2: ஓரளவுக்கு
0: என்னைக்காவது அதுக்கு போகணும் இல்ல யார்ட்டையா சொல்லிருக்கீங்களா, முயற்சி எடுத்திருக்கீங்களா?
2: அது ஸ்கூல் படிக்கும் போது அது ஒரு பெரிய ஆர்வமா இருந்திருக்கு, அதோட அது அப்படியே படிஞ்சிருச்சு. இப்ப நீங்க கேக்கும் போது அது ஃப்ரெஷ் ஆகுது.
0: ஆமா, நீங்க போக போறீங்கன்னு அர்த்தங்க.
1: நீங்க பொங்கடி என்ன செய்யணும்னா, தாமஸ் கப் பாத்துருக்கப்ப அங்குள்ள நேரடி நிலவரங்களை எங்களுக்கு வழங்கணும், முடியுமா?
2: கண்டிப்பா.
0: நல்லபடியா போயிட்டு வாங்க.
2: பாக்கி வேற என்ன இருக்கு?
0: எல்லாம் நடக்குதா இல்ல, நம்ம சொல்றதுதான் விதைப்போம், அதுக்கப்புறம் அது நடக்கும் தானே. நன்றிங்க, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இணைய அச்சுறுத்தல் நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பை சீர்குலைத்து தேசிய அளவிலான நெருக்கடியாக உருவெடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. புதுவகை இணைய அச்சுறுத்தல் சமூகம் அன்றாடம் சார்ந்திருக்கும் முக்கிய அமைப்புகளையும் சேவைகளையும் முடக்கும் திறனை கொண்டது என தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ மொஹமட் காலித் நோடின் கூறினார். மாணவர்களின் பாதுகாப்பினை உட்படுத்தி பள்ளிகள் நிகழும் எந்தவொரு சம்பவமும் செயலாக்க தரப்பினரிடம் உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் என தேசிய காவற்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் வலியுறுத்தினார். கல்விக் கழகங்களின் நட்பெயரை பேணுவதற்காக அவை மறைக்கப்படக்கூடாது என்றார் அவர். இவ்வேளை ஜொஹோர் யாங்பேங்கில் 16 வயது மாணவியை உட்படுத்திய கொலை வழக்கில் விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு அவகாசம் வழங்கும்படி தான் ஸ்ரீ முகமது காலித் கேட்டுக் கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படுவதற்கு முன் உறுதி செய்யப்படாத விவகாரங்களை கண்டறிய முழுமையான ஒருங்கிணைந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் சொன்னார். அமெரிக்க உச்சநீதிமன்றம் காலநிலை மாற்றத்திற்கு எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களை பொறுப்பேற்க செய்வது தொடர்பான முக்கிய வழக்கு விசாரணையை நேற்று நடத்தியது. கொலராடோ மாநிலத்தின் பால்டன் நகரம் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட காட்டுத்தீ வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு கோரி எக்ஸான் மொபைல் சங் எனர்ஜி நிறுவனங்களுக்கு எதிராக 2018 வழக்கு தொடர்ந்தது. 2030 வாக்கில் உலகளவில் கூடுதலாக 50 மில்லியன் ஆசிரியர்கள் தேவைப்படுவதாக உலக ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. பாலர்பள்ளி ஆரம்ப இடைநிலை பள்ளிகளின் மாணவர்களுக்கு கல்வி புகட்ட 44,000 மில்லியன் ஆசிரியர்களின் சேவை தேவைப்படுவதாக யுனெஸ்கோ தகவலை மேற்கோளிட்டு பன்னாட்டு தொழிலாளர் சங்கம் ஐநாவின் சிறார் பணியகம் உட்பட பன்னாட்டு கல்வியகமும் குறிப்பிட்டுள்ளன. விளையாட்டு சீன பொது டென்னிஸ் போட்டி. உலகின் முன்னாள் முதல் நிலை வீரர் டேனியல் மெட்வெடேவ் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் அடித்த பந்து அரங்கில் அமர்ந்திருந்த ரசிகர்கள் மீது பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.